நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 19 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆனி மாதம் 26 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 10 தேதி வெள்ளிக்கிழமை. நேரம் 5:51. மங்கள இசை கேட்கலாம். ராகம் நவரச கன்னடா.

தன் மகனை பிறர் அறிவொழுக்கங்களில் சிறந்தவன் என்று சொல்லக் கேட்ட தாய் அவனை பெற்ற பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட மிக்க மகிழ்ச்சியடைவாள்.

0: குரளமுதம் கேட்டீர்கள்.
1: தொடர்வது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இன்றைய நிகழ்ச்சி நிரல். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்கள் மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். இன்று காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம். காலை மணி 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டுத்தீவனம் வழங்கும் உழவே தலை கேள்வி நேரம். 6:45 மாநில செய்திகள். நாளின் சிறப்பு சொல்லும் நாள் மலர் மலர்வது காலை மணி 6:55. 7 காலை மலர், இதில் காந்தி அஞ்சலி. தொடர்ந்து சேவை செய்திகள். காய்கனி விலை நிலவரம், இதய மருத்துவர் டாக்டர் என் கணேஷ் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். காலை 8:00 இதய ராகம். 8:30 திருச்சி, சேலம், மங்கள் மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதய ராகம். 8:50 சர்மரோக நிவாரணி செய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 திருச்சி, சேலம், மங்கள் மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் சட்ட பாதுகாப்பும் பெண் உரிமையும், அரசு சட்டக்கல்லூரி முதல்வர் கே லதா அவர்கள் பங்கேற்கும் நேரலை. இன்று காலை 10:00 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 நிலவரத்தை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் போடு ஆட்டம் போடு. காலை மணி 10:30 இருபட பாடல்களாக காதலுக்கு மரியாதை, காதலுடன் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறும். முற்பகல் 11:00 இலக்கியம் பேசுவோம், எழுத்தாளர் லட்சுமி சிவகுமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 12:10 மங்கையர் உலகம், செல்ல பெயர், தோழிகள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. பகல் 1:00 மங்கள் வழங்கும் மதுரை கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். பசுந்தால் உரப்பயிர்களின் முக்கியத்துவம் நேர்முகத்தில் பங்கு பெறுகிறார் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் புஷ்பா அவர்கள். 2:30 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஏ கண்ணன் அவர்களின் அனுபவங்கள் இடம்பெறும். பிற்பகல் 3:00 இசைத்தூரல், 4:00 வண்ண கோலங்கள் வழங்குவோர் வசந்தன்கோ. மாலை மணி 4:30 திருச்சி, சேலம், மங்கள் மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ண கோலங்கள். 5:00 பொன்மாலை, 6:00 வருவது ஆரவாரம். மாலை மணி 6:15 உணவே மருந்து, புதுகை சித்த மருத்துவர் வி செந்தில்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 6:30 மாநில செய்திகள். இன்றிரவு 7:00 நமது முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45 உற்சாகம் உச்சம், வகுப்பறை தாண்டிய வேலைவாய்ப்பு பயணம், மேலாண்மை துறை உதவி பேராசிரியர் முனைவர் பிருந்தா நடராஜன் அவர்கள் தரும் தகவல்கள். இன்றிரவு மணி 7:25 உழவர் உலகம், பந்தல் காய்கறி சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி வையம்பட்டி ஜே இனிகோ அவர்கள். தொடர்ந்து பல பயிர் சாகுபடியின் பலம் உரை வழங்குகிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய மேனாள் முதல்வர் டாக்டர் பாலமோகன் அவர்கள். இன்றிரவு 8:05 பிஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் நிலவரம். தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் இரவு இசை இனிமை. இரவு 9:15 இனிய ராகம். 10:00 ஞாபகம் வருது. நமது முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே இன்று காலை 9:00 அரங்கிசையில் தேவர்மலை டி என் தியாகராஜன் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். பகல் மணி 12:10 சங்கீத சாரலில் மாலதி கிருஷ்ணமணி அவர்களின் வீணை இசை கேட்டு ரசிக்கலாம். மாலை மணி 5:30 என்

ஆர்டி வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. இரவு மணி 7:10 நாமக்கல் மாவட்ட செய்தி மடல். இரவு 10 மணிக்கு அரங்கி செயல் யு ஸ்ரீனிவாஸ் அவர்களின் மேண்டலின் இசை கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின், பத்ரி சதீஷ்குமார் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கடம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பக்தி இசை மரபிசையோடு

பக்தி இசை, மரபிசையோடு பண்ணிசை, மெல்லிசையோடு திரை இசை, பயன் தரும் நிகழ்ச்சிகள் பல பல, அன்றாட செய்திகளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் தரும் திருச்சி வானொலி, இது நேயர்களுக்காக நேயர்களால்.

0: சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: நேரம் 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இக்கட்டான தருணங்களில் பிற நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு காரணமாக இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நடப்பாண்டிற்கான மாணவர் சேர்க்கை பெருமளவில் குறைந்திருப்பதாக வெளியாகும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை நீலகிரி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் கும்கும் அனில் மகோத் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் கோவா அணி 11-6, 11-2, 11-3 என்ற செட் கணக்கில் மும்பை அணியை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 6 மணி 2 நிமிடம். இனி பாரதிப்பன்.

0: Press. Ayatollah Ali Khamenei was killed in US-Israeli strikes on 28th of February this year, triggering a widespread conflict across the West Asia region. In the FIFA World Cup, France stormed into the semi-finals after defeating Morocco 2-0 in the first quarter-final in Boston, USA. The teams were goalless at half-time, but France took control in the second half, with Kylian Mbappe scoring this in the 60th minute and Ousmane Dembele doubling the lead in the 66th minute. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:10. ஆகாஷ்வாணி.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க, மனம் அது செம்மையானால் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
3: நாம் சந்தோஷமாக இருப்பதற்கும் சாதனைகள் பல புரிந்து வாழ்வில் வெற்றி பெறுவதற்கும் நமக்கு முக்கியமான தேவை எது தெரியுமா? மன நிம்மதி மட்டும்தான். மனம் என்பது நம்மால் வகுக்கப்படும் வரையறைக்குள் அடங்காது. மனதை அடக்குவதற்கு எந்த சட்டமும் கிடையாது. அது ஒரு சமயம் அடங்குவது போன்று தோற்றமளிக்கும் உணர்வை கொடுக்கும், அடுத்த கணமே அலைகடல் போல ஆர்ப்பரிக்கும். இப்படி நிலை கெட்ட அலைபாய்கின்ற மனதினால் நாம் அமைதி இழந்து தவிக்க நேரிடுகிறது. அதீத மகிழ்ச்சியும் அளவுக்கு மிஞ்சிய கவலைகளும் நம்மை விட்டு தொலைதூரம் விலக்கி வைக்கப்பட வேண்டும். மனிதனை மற்ற உயிர் இனங்களில் இருந்து வேறுபடுத்தி காட்ட உதவுவது மனமே. ஏனெனில் மனிதனையும் மனதையும் பிரிக்க முடியாது, பிரிக்க இயலாது. மனமானது நமது நினைவுகள் மற்றும் உணர்வுகளின் நிலைக்களனாக இயங்குகிறது. மனித வாழ்க்கை திருப்திகரமாக வளமாக அமைய வேண்டும் என்றால் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தாக கொண்டு வாழ வேண்டியது அவசியம். மனித குலத்துக்கே உரிய சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற ஐம்புல இன்பங்களை அடக்கி அவற்றை அளவோடு பயன்படுத்தி வாழ்ந்தாலே போதும். சிறந்த வாழ்க்கைக்கு நிறைவான மனம் வேண்டும். மனதில் தோன்றும் எண்ணங்களே செயல்களாகவும் குணங்களாகவும் வெளிப்படுகின்றன. எனவேதான் மனதை அதன் போக்கில் போகட்டும் என்று விலகி நிற்காமல் அதனை நேர்மறை திசையில் திருப்புவதே மனிதன் செய்ய வேண்டிய முக்கியமான அவசியமான செயலாகும். மனம் தூய்மை, செயல் தூய்மை இரண்டனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் பொம்மைகளை உண்மைகள் என்று நம்பி நமது மனம் என்னும் ரதமானது எதிர்த்திசையில் ஓடுகிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் சேரும் இடம் இன்னும் வரவில்லையே, நம் இலக்கை இன்னும் அடையவில்லையே என்று புலம்புவதில் அர்த்தமில்லை. எனவே மனதினை அன்பும் கனிவும் மனித நேயமும் கொண்ட நல்ல மனமாக மாற்றி அமைக்க வேண்டும். நாம் முன் செய்த வினை பயன் காரணமாக மனமும் அதனோடு சேர்ந்து நம் மதியும் கெட்டு உலக விஷயங்களிலே உழன்று தானும் அழிந்து உயிரையும் பேரின்ப நிலையை அடைய ஒட்டாமல் தடுத்து அழித்து விடுகிறது. எனவேதான் மனதை நல்வழிப்படுத்த உயிர்களிடத்து அன்பையும் உண்மை பரம்பொருளாம் இறைவனிடத்து பக்தியையும் ஆத்மார்த்தமாக செலுத்தும்படி செய்ய வேண்டும். இதையேதான் வள்ளலார், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கு எல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என்று மனம் உருகி இறைவனிடம் வேண்டுகின்றார். மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதனையே நாம் மற்றவர்களுக்கு முழுமையாக மனதார செய்தால் உறவுகள் மேம்படும், மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக மனதில் நம்பிக்கையும் நிலைப்பாடும் நிச்சயமாக வேரூன்றும் என்பது உறுதி.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி.

0: வெளி வானொலி நிலையம்
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளோடு. நாம் எண்ணங்களால் கட்டமைக்கப்படுகிறோம். நம் எண்ணம் தூய்மையடையும் போது மட்டுமே நாம் மகிழ்வுடன் வாழ முடியும். நம் எண்ணம் தூய்மை பெற இறை வழிபாடே சிறந்த வழி. திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இனி பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் முதலில் சி சரோஜா சி லலிதா பாடிய பாடல்.

கடவுள் மீது நாம் செலுத்தும் ஆழ்ந்த பக்தியும் அளவில்லாத அன்பும் நம்மை நல்வழிப்படுத்துகின்றன. திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் இனி எஸ் என் சுரேந்தர், பி எஸ் சசிரேகா பாடிய பாடல்.

0: கடவுள் என்பது வாழ்வு, அன்பு, ஒளி, பேரியக்க பிரபஞ்ச அனுபவம் அனைத்துமே தெய்வீகம்தான். திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இதுவரை ஆன்மீக மலர்களை அள்ளி வந்தது ஆனந்தராகம்.
1: நாம் கிடைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேரம் 6:35. இனி கேட்கலாம்.
2: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணித்திங்கள் 26 நாள் வெள்ளிக்கிழமை. இப்போது கேட்கலாம் கேள்வி நேரம். கோமாரி நோய் தடுப்பூசி குறித்த விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதில் தருகிறார் திருச்சி காட்டுப்புத்தூர் கால்நடை மருத்துவமனை கால்நடை மருத்துவர் பி. தனவேல் அவர்கள்.
3: கோமாரி நோய்க்கான அறிகுறி என்ன? சினமாட்டுக்கு இந்த ஊசியை போடலாமா? இதுக்கு தனியா நாட்டு மருந்துன்னு ஒன்னு தராங்க, அதை வாங்கி போடலாமான்னு கேட்டிருக்காங்க ராஜ் ரமேஷ் நங்கவரம்.
4: நாட்டு மருந்து வந்து நம்ம ரொம்ப ரிலையபிளா எதையும் நம்ப முடியாது. பட் வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃப்னு சொல்லுவோம்ல, ஒரு நோயை தடுக்கிறதுக்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வழி தடுப்பூசி தான். அதை வந்து போட்டுக்கிட்டாதான் நம்ம வந்து நோய் வராம தடுக்க முடியும். சினைமாடுகளுக்கும் வந்து நம்ம தடுப்பூசி போடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாங்க அட்வைஸ் பண்ற வந்து 7 வரைக்கும் தடுப்பூசி சினையா இருக்கிற மாடுகள் தடுப்பூசி போட்டுக்கலாம்னு நாங்க அட்வைஸ் பண்றோம். 7 மேல இருக்கிற மாடுகளுக்கு நம்ம தடுப்பூசி போடலாம், பாதிப்பு எல்லாம் வராது. தடுப்பூசினால எந்த பாதிப்பு அபார்ஷன் அந்த மாதிரிலாம் வராது. அந்த மாதிரி சொல்றதெல்லாம் வந்து கொள்ளக்கூடியது அல்ல, சயின்டிபிக்காவும் அது வந்து கிடையாது. ஏன் வேண்டாம்னு சொல்றது, முத்துன சனியா இருக்கிற மாடல் வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறதே கொஞ்சம் சிரமப்பட்டு நிக்கும். அதுக்கு நம்ம இன்ஜெக்ஷன் போடும்போது ஏதாவது ரெண்டு கீழே விழுந்துருச்சுன்னா கண்ணுக்குட்டிக்கு பாதிப்பு வந்துடும் அப்படிங்கறக்காக நம்ம வந்து தவிர்க்க சொல்றோம். பட் அப்படி ஏதாவது அவங்க போட வேண்டாம் நினைச்சாங்கன்னா அந்த 7 மேல இருக்கிற மாடுகளுக்கு கன்று போட்டு ஒரு 15 கழிச்சு கண்டிப்பா தடுப்பூசி போட்டுக்கணும்.
5: ஐயா வணக்கம், மணிராஜ் திருச்சியில இருந்து பேசுறேன். இந்த கோமாரி நோய் வந்த மாட்டு பாலை வந்து கண்ணுக்குட்டி குடிச்சா உடனே அதோட ஹார்ட்ல பாதிப்பு வந்து இறந்துன்னு சொல்றாங்க. அதே பாலை வந்து கறந்து போயிட்டு பண்ணையில கொடுத்தாங்கன்னாக்கா மத்தவங்க எல்லாரும் நம்ம யூஸ் பண்ணும்போது அது பாதிப்பு வருமா?
4: கோமாரி நோய் அப்படிங்கிறது வந்து மனிதர்களுக்கு வராது 100%. அது வந்து பிளவுபட்ட குழம்பை உடைய மிருகங்களுக்கு மட்டும்தான் அது பாதிப்பு ஏற்படுத்தும். அது இல்ல, நம்ம யூஸ்வலா என்ன பண்றோம்னா பாலை வந்து நல்லா காய்ச்சிதான் குடிக்கிறோம். சோ நம்ம காய்ச்சற டெம்பரேச்சர்ல எல்லா கிருமியுமே இறந்துரும். அதிகபட்சம் வந்து ரெசிஸ்டன்டா இருக்கிற கிருமி வந்து டிபி, இந்த மைக்ரோ பேட்டரியம் டியூபர்குலோசிஸ் டிபி கிருமி தான் வந்து பேட்டரியா தான் ரொம்ப ரெசிஸ்டன்ட் கிட்டுக்கு. அதுவே நம்ம கொதிக்க வைக்கிறதுல எல்லாமே இறந்துடும். சோ கொதிக்க வச்ச பால் வந்து சேஃப்.
3: நோய் தடுப்பூசி முகாம் எல்லா ஊர்லயும் நடக்குதா இல்ல கால்நடைகளை நாமளே மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகணுமான்னு கேட்டிருக்காங்க முசிறியில இருந்து சுகுமார்.
4: கோமாரி தடுப்பூசி இப்ப 9 சொட்டு தடுப்பூசி பாத்தீங்கன்னா July 1 ஆரம்பிச்சு July 31 வரைக்கும் நடக்குது. எல்லா கிராமங்களிலுமே நடக்குது. ஒவ்வொரு கால்நடை மருத்துவமனைக்கும் ஒரு 3-4 அந்த மாதிரி இருக்கு. அவங்க முத நாளே வந்து மைக் செட் மூலமா விளம்பரம் பண்ணிடுறாங்க. நாங்க வந்து நாளைக்கு இந்தந்த இடத்துல, இப்ப உதாரணம் ஒரு ஊர்ல வந்து ஒரு பால் சொசைட்டி கிட்ட போடுறோம், ஒரு பிள்ளையார் கோயில்கிட்ட போடுறோம் அப்படிங்கறது வந்து முதல் நாளே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க எல்லா பக்கம். சோ அடுத்த நாள் வந்து அவங்க காலையில பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருவாங்க, அந்த வேக்சின் ஸ்பாட்டுக்கு அந்த மருத்துவ குழு வந்துருவாங்க தடுப்பூசியோட. நம்ம கால்நடையில கொண்டு போனா மட்டும் போதும், போனோம்னா உடனே அவங்க தடுப்பூசி வந்து போட்டுருவாங்க. இப்ப என்னன்னா மத்திய அரசு வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்ப என்னன்னா ஆதார் பேஸ்டு வந்து எல்லா தடுப்பூசியிலையும் ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ரெக்கார்ட் பண்றது எதுக்காக அப்படின்னா வந்து தடுப்பூசி எந்த அளவுக்கு நம்ம கவர் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற. இந்த கோமாரி தடுப்பூசி பொறுத்த அளவுக்கு நம்ம ஒட்டுமொத்தமா குறைஞ்சபட்சம் 85% பாப்புலேஷன் நம்ம வந்து கவர் பண்ணோம். இப்ப திருச்சி மாவட்டத்துல பார்த்தா கிட்டத்தட்ட 3,08,000 கால்நடைகள் பசு எருமைகள் இருக்கு. இந்த எல்லா கால்நடைகளுக்கும் நம்ம தடுப்பூசி போட்டுறோம். ஒரு 90% கவரேஜ், நம்ம 90% கவரேஜ் கொடுத்தனாதான் உங்களுக்கு இந்த நோய் வந்து முழுமையா வராம வந்து தடுக்க முடியும். குறைவா போட்டோம்னா அந்த நோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் கால்நடை வளர்க்கறவங்க எல்லாம் ஒத்துழைச்சு இப்ப வளர்க்கிற எல்லா கால்நடைக்கும் தடுப்பூசி போட்டுக்கணும். போகும்போது வந்து இந்த ஆதார் கார்டு அதே மாதிரி வந்து அவங்களுடைய போன் நம்பர்ஸ் அதுல ஓடிபி வரும் அதை வந்து பதிவு பண்ணணும். அவங்களுக்கு தடுப்பூசி போட்டாச்சுங்கறத நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம், அதை வந்து அவங்க எடுத்துட்டு போய் பதிவு பண்ணிட்டாங்கன்னா நல்லது.
2: கேள்வி நேரம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி
6: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 10 வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். தற்போது நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதையின் காரணமாக இன்றைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழகத்தில் மற்ற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னலோட கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மழை பெய்யும் சமயத்துல விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். அடுத்ததாக நெற்பயிரில தண்டு துளைப்பான் தாக்குதல் தென்படுது. இந்த தண்டு துளைப்பான

0: கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு பிரஃபனோபாஸ் மருந்து 400 மில்லி அப்படிங்கிற அளவுல ஒட்டும் பசை அல்லது வேப்ப எண்ணெயோட கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக விவசாயிகளை எதிர்பாராத இயற்கை சீற்றங்கள் வறட்சியில இருந்து காப்பாற்றுவதற்கு பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்பாட்டில் இருக்கு. அந்தந்த மாவட்டத்தில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் பொருந்தும். திருச்சி மாவட்டத்தில் குறுவை நெல், நிலக்கடலை, சோளம், பருத்தி, சின்ன வெங்காயம், மரவள்ளி, மஞ்சள் மற்றும் வாழை பயிர்களுக்கு காரிஃப் பருவத்தில் பயிர் காப்பீட்டு திட்டத்தை அறிமுகம் செய்திருக்கிறாங்க. இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் குறித்த அதிக விவரங்களுக்கு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வட்டார வேளாண்மை தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை நேரில் அணுகி விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளைபொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தைகளை சந்தைப்படுத்தணும். அப்பதான் முழுமையான லாபம் கிடைக்கும். விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல உளுந்து ஏலம் நடந்துச்சு. முதல் தர கருப்பு உளுந்து ஒரு கிண்டால் 4,519 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக பயிர் காப்பீடு செய்து பயன்பெறுமாறு விவசாயிகளுக்கு அறிக்கை விடுக்கிறார் அரியலூர் வேளாண்மை இணை இயக்குநர் உலகமை அவர்கள்.
2: வேளாண் பயிர்களில் பூச்சிநோய் தாக்குதல் மற்றும் இயற்கை இடர்பாடுகளால் எதிர்பாராத இழப்பு ஏற்படும் பட்சத்தில் விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கவும் நிலையான வருமானம் கிடைக்க செய்து அவர்களை விவசாயத்தில் நிலைபெற செய்யவும் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி நடப்பு 2026-27 ஆண்டில் கரீஃப், ரபி மற்றும் சிறப்பு பருவங்களுக்கு அரியலூர் மாவட்டத்தில் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்தியா லிமிடெட் என்ற முகமையின் மூலம் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் கரீஃப் பருவத்தில் நெற்பயிருக்கு ஆண்டிமடம், குவாகம், குண்டவெளி, உடையார்பாளையம், தாப்பழூர், சுத்தமல்லி, அரியலூர், ஏலாக்குறிச்சி, மாத்தூர், செந்துரை, நாகமங்கலம், பொன்பரப்பி, ஜெயங்கொண்டம் மற்றும் திருமானூர் ஆகிய 14 ஃபிர்காக்களிலும் மக்காசோளத்திற்கு ஆண்டிமடம், குவாகம், குண்டவெளி, உடையார்பாளையம், தாப்பழூர் மற்றும் சுத்தமல்லி ஆகிய 6 ஃபிர்காக்களிலும் உளுந்து பயிருக்கு ஆண்டிமடம், குவாகம், நாகமங்கலம், குண்டவெளி, உடையார்பாளையம், மாத்தூர், செந்துரை, பொன்பரப்பி, சுத்தமல்லி, தாப்பழூர் மற்றும் ஏலாக்குறிச்சி ஆகிய 11 ஃபிர்காக்களிலும் நிலக்கடலை பயிருக்கு ஆண்டிமடம், குவாகம், அரியலூர், நாகமங்கலம், ஜெயங்கொண்டம், குண்டவெளி, உடையார்பாளையம், பொன்பரப்பி, மாத்தூர், செந்துரை, ஏலாக்குறிச்சி, கீழப்பழூர், சுத்தமல்லி மற்றும் தாப்பழூர் ஆகிய 14 ஃபிர்காக்களிலும் பயிர் காப்பீடு செய்து கொள்ளவும் அரசால் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் சோளப்பயிருக்கு அரியலூர், ஏலாக்குறிச்சி, கீழப்பழூர், மாத்தூர், செந்துரை, நாகமங்கலம் மற்றும் சுத்தமல்லி ஆகிய 7 ஃபிர்காக்களிலும் கம்பு பயிருக்கு ஆண்டிமடம், குண்டவெளி, மாத்தூர் மற்றும் செந்துரை ஆகிய 4 ஃபிர்காக்களிலும் பயிர் காப்பீடு செய்து கொள்ளவும் அரசால் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நடப்பு 2026-27 ஆண்டு கரீஃப் பருவத்தில் நெல், கம்பு, உளுந்து மற்றும் நிலக்கடை பயிர்களுக்கு ஜூலை 31 தேதி வரையிலும், சோளம் மற்றும் மக்காச்சோளம் பயிர்களுக்கு செப்டம்பர் 16 தேதி வரையிலும் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். விவசாயிகள் 1 ஏக்கர் நெல் பயிருக்கு ரூபாய் 617, 1 ஏக்கர் சோள பயிருக்கு ரூபாய் 341, 1 ஏக்கர் கம்பு பயிருக்கு ரூபாய் 270, 1 ஏக்கர் மக்காச்சோளத்திற்கு ரூபாய் 524, 1 ஏக்கர் உளுந்து பயிருக்கு ரூபாய் 374, 1 ஏக்கர் நிலக்கடலை பயிருக்கு ரூபாய் 522 பிரிமியத் தொகையாக செலுத்தி தங்களது பயிருக்கு காப்பீடு செய்து கொள்ளலாம். இதற்காக விவசாயிகள் பொது சேவை மையத்தில் பதிவு செய்யும் பொழுது முன்மொழிவு விண்ணப்பம், பதிவு விண்ணப்பம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து பிரிமியத் தொகையை செலுத்திய பின் அதற்கான ரசீதை பெற்றுக் கொள்ளலாம். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க மையங்கள் மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளிலும் பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். தற்பொழுது கரீஃப் பருவ பயிர் சாகுபடி முழு வீச்சில் நடைபெற்று வரும் வேளையில் வேளாண் பெருமக்கள் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களை காப்பீடு செய்வதற்கான கடைசி தேதி வரை காத்திருக்காமல் முன்னதாகவே காப்பீடு செய்து கொள்ள அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு வேளாண் பெருமக்கள் அருகில் உள்ள வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர்

0: அலுவலகத்தை அணுகி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவதில் விளையாட்டுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கட்டான தருணங்களில் பிற நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு காரணமாக இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் திறன் மேம்பாடு, பரிசோதனை, வடிவமைப்பு, தொழில்நுட்பம், தொழில் முனைவு மேம்பாடு, கடனுதவி, ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை ஜவுளித்துறைக்கு இந்த மையங்கள் வழங்கிடும் என்று கூறினார். இந்த கூட்டத்தில் தொழில்நுட்ப மேம்பாடு, சீர்திருத்த நடவடிக்கைகளின் செயல்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். இந்திய ஜவுளித்துறையை நவீனப்படுத்தும் வகையில் தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்களின் அமலாக்கம் குறித்தும் அமைச்சர் ஆய்வு செய்தார். பயனாளர்களின் பயன்பாட்டுக்கு உகந்த வகையில் நவீன முறையில் மேம்படுத்தப்பட்டுள்ள புதிய இணையதளத்தின் செயல்பாட்டையும் அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தொடங்கி வைத்தார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டப்பணிகளை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை எல்லிஸ் நகரில் வீட்டு வசதி வாரிய வளாகத்தில் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் அமைப்பதற்கான பணிகளை விரைவில் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள் மற்றும் வீட்டு மனைகள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறினார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த சில நாட்களாக மதுரை, திருப்பூர், நீலகிரி, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மாணவர் சேர்க்கை இல்லாத காரணத்தால் பல தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு வருவதாக வெளியாகும் செய்திகள் வருத்தம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசு அங்கன்வாடி மையங்கள் மற்றும் தொடக்க பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள், தரமான கல்வி ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை

0: கேட்க தவறாதீர்கள்.
1: நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட சிப்பாய் புரட்சியின் 220 ஆண்டு நினைவு தினம் வேலூரில் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இச்சம்பவத்தின் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே தமிழக அரசால் அமைக்கப்பட்ட நினைவு தூணில் முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பெருமளவில் பங்கேற்று அஞ்சலி செலுத்த உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220 ஆண்டின் நினைவு தினம் இன்று வேலூரில் அனுசரிக்கப்படுகிறது. இச்சம்பவம் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே 1998 ஆண்டு தமிழக அரசால் நினைவு தூண் அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் ஜூலை 10 அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அதனையொட்டி இன்று காலை வேலூர் கோட்டை எதிரே உள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூணில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா லெக்ஸ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த உள்ளனர். வேலூரில் இருந்து மோகன்.
1: நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் பருவமழை காரணமாக உதகை, கூடலூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் இதமான சூழல் நிலவி வருகிறது. முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் வனவிலங்குகள் உணவிற்காக சாலைகளில் வலம் வருவதால் சுற்றுலாப் பயணிகள் உரிய முன்னெச்சரிக்கையுடன் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் உதகை, கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் வனப்பகுதி பச்சை பசையில் என காட்சியளிக்கிறது. இதனால் தெப்பக்காட்டிலிருந்து தொரப்பள்ளி மற்றும் மசினகுடி சாலை, மாயார் மற்றும் சிங்காரா சாலையோரங்களில் ஏராளமான வனவிலங்குகள் தென்பட்டன. இந்நிலையில் சாலையோரங்களில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் வாகனங்களை நிறுத்தி வனவிலங்குகளை பார்ப்பது, புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்களை தவிர்த்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை பெய்த மழை காரணமாக விமான நிலையத்தில் 20 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் திருத்தணி, ஆர்கேபேட்டை, திருவாலங்காடு, திருவள்ளூர், ஆவடி போன்ற பகுதிகளில் நேற்று கனமழை பெய்து குளிர்ந்த சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரைச் செய்திகள். அமெரிக்கா நடத்திய தாக்குதலை அடுத்து பஹ்ரைன், குவைத், கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத ஆதரவு நாடு என்ற பட்டியலிலிருந்து சிரியாவை நீக்குவது என்ற முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் கணித்துள்ளது. செயற்கை கருத்தரிப்பு மருத்துவமனைகளில் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவது குறித்து ஆய்வு செய்வதற்காக உயர்நிலை நிபுணர் குழுவை தேசிய மகளிர் ஆணையம் அமைத்துள்ளது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத மதுபான உற்பத்தி நிறுவனங்களுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உள்நாட்டு காலணி உற்பத்திக்கான சூழல் அமைப்பை வலுப்படுத்தும் வகையில் தரக்கட்டுப்பாட்டு விதிகள் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின்கீழ் தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகத்தினை ஆட்சியர் திரு மதுபாலன் வழங்கினார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் குறித்த கருத்தரங்கம் நேற்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வனத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 யானை தந்தம் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் பாட்டவயல் பகுதியில் கம்பி வேலியில் சிக்கியிருந்த சிறுத்தையை மீட்ட வனத்துறையினர் முதுமலை வனப்பகுதியில் பாதுகாப்பாக விடுவித்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவின் அஸ்திக் பிரதான், சந்திரமோல் சாபு, சேது மிஸ்ரா, ஷிரவானி சாங்கல் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜி பரஷுராம் வெள்ளிப்பதக்கமும், வினோத் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். ஆடவர் வட்டு எறிதலில் இந்தியாவின் பரத்பிரீத் சிங்கும், மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் ஓட்டத்தில் இந்தியாவின் பிராச்சி தேவ்கரும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது.

0: ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ருமேனியாவின் விளாட் விக்டர் கார்னியா, மால்டோவின் ராடு ஆல்பர்ட் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக பதவி வகிக்கும் ராஜ்நாத் சிங் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1951. உத்தரப்பிரதேசத்தின் சாந்தோலி மாவட்டத்தின் பாபோரா என்ற சிறிய கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். 1977 மிர்சாபூர் தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானார். அதன்பின் படிப்படியாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர், உள்துறை அமைச்சர் என்று பல பதவிகளில் மக்களுக்கு அரும்பணியாற்றி வருகிறார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் வலது கை துவக்க ஆட்டக்காரருமான சுனில் மனோகர் கவாஸ்கர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1949. இவர் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் டான் பிராட்மேனின் வாழ்நாள் சாதனையான 29 நூறுகள் எனும் மைல்கல்லை தாண்டி 34 நூறுகள் என்ற சாதனையை படைத்தவர். 1970-1980 இந்திய அணிக்காக விளையாடியவர். தமிழ் எழுத்தாளர் ஆர் நாராயணசாமி என்ற இயற்பெயர் கொண்ட கரிச்சான் குஞ்சு பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1919. வறுமையிலும் வாழ்வை கொண்டாடியவர். தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் வித்வான் பட்டம் பெற்றவர். எழுத்தாளர் கோபா ராஜகோபாலனை தன்னுடைய ஆதர்சமான தந்தையாக கருதியவர். சிறுகதைகள், நாவல்கள், நாடகங்கள், மொழிபெயர்ப்புகள், கட்டுரை நூல்கள் என பல வகையிலும் கரிச்சான் குஞ்சு தமிழ் இலக்கியத்திற்கு பங்களிப்பு செய்துள்ளார். டென்னிஸ் விளையாட்டில் 3 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களான ஆஸ்திரேலியன் ஓபன், விம்பிள்டன், US ஓபன் போட்டிகளில் ஒற்றையர் பட்டம் வென்ற அமெரிக்க தொழில்முறை டென்னிஸ் வீரர் ஆர்தர் ஆஷே பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1943. மிகச்சிறந்த விஞ்ஞானியும் அமெரிக்க கண்டுபிடிப்பாளர்களில் ஒருவரும், மின்னியல் காந்தவியல் துறைகளின் முன்னோடியுமான நிகோலா டெஸ்லா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1856. கம்பியில்லா தொடர்புக்காக இவர் உருவாக்கிய டெஸ்லா சுருள் கண்டுபிடிப்புகளில் புகழ் பெற்றது. இவரின் நினைவாக காந்தப்புலத்தின் அலகு டெஸ்லா என்று பெயரிடப்பட்டுள்ளது. சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் இலக்கிய படைப்பாளி இந்திரா பார்த்தசாரதி பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1930. சிறுகதைகளில் தொடங்கி நாவல்கள், நாடகங்கள் என பல தளங்களில் இவரது எழுத்து பயணம் விரிந்தது. காலவெள்ளம், தந்திர பூமி என்ற இரு நாவல்களும் பெரும் வரவேற்பை பெற்றன. போர்வை போர்த்திய உடைகள், ஔரங்கசீப், நந்தன் கதை, ராமானுஜர் போன்ற நாடகங்களும் படைப்பு பட்டியலில் சிறப்பிடம் பிடித்தன. இவரின் எழுத்துக்கள் உளவியல் சிக்கல்கள், நகர வாழ்க்கையின் நாகரீக விளைவுகள், உறவுகளின் விரிசல்கள் மட்டுமின்றி கூர்மையான அரசியல் பார்வையும் அதை அங்கதப்பாணியில் சொல்லிச் செல்வதும் இவருக்கு கைவந்த கலை. சரஸ்வதி சம்மான், பத்மஸ்ரீ, பாரதிய பாஷா பரிஷத் விருதுகளையும் பெற்றவர். இன்றும் தமிழ் இலக்கியத்திற்கான இவரது பங்களிப்பு தொடர்கிறது.

சூரியன் தினமும் உதிக்கிறது உலகத்துக்கு ஒளி தர மட்டும் இல்லைங்க, நமக்கும் ஒரு புதிய தொடக்கத்தை நினைவூற்றுறதுக்கு தான். நேற்று நடந்ததை விட்டுருவோம், இன்னைக்கு நம்ம நாளை சிறப்பாக ஆரம்பிப்போங்கிற சிந்தனையோட திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz-இல் மலர்கிறது காலை மலர். முதலில்

0: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
1: இதற்கெல்லாம் ஒரே தீர்வு, இருவரையும் கண்டு உண்மை நிலையை எடுத்து கூறி அவர்களை சமாதானமாக போக செய்வதுதான் என்று நினைத்தேன். என்னாலான முயற்சிகளையும் அதற்காக எடுத்துக்கொண்டேன். பல கட்ட சந்திப்பிற்கு பிறகு சமாதானத்திற்கு தயாப் ஒத்துக்கொண்டார். இருவருக்கும் பொதுவாக நடுநிலையாளரின் முன்னிலையில் வழக்கு விசாரிக்கப்பட்டது. இறுதியில் நான் நினைத்த வண்ணமே அப்துல்லா வெற்றி பெற்றார். அத்தோடு எனது பொறுப்பு முடிந்துவிடவில்லை. இருவரையும் சமாதானத்திற்கு சம்மதிக்க வைத்ததை விடவும் அதிக சிரமமான வேலை ஒன்று என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டது. தாதா அப்துல்லா தீர்ப்பான தொகையை முழுவதும் உடனே தந்துவிட வேண்டும் என்று கூறினால் அது தயாப் சேத்தினால் முடியாத செயல். கடனை கட்ட முடியாமல் அவமானப்படுவதை விட உயிரை விட்டுவிடுவதே சிறந்தது என்ற கொள்கை உடையவர் தயாப். அத்தகைய அவமானத்திற்கு ஆளாக அவர் விரும்பவில்லை. தீர்ப்பு தொகையையும் செலவு தொகையையும் பைசா பாக்கி இல்லாமல் கொடுத்துவிடவே தயாப் விரும்பினார். ஆனால் ஒரே தவணையில் கொடுக்க முடியாது என்பதே அவரது நிலைமையாக இருந்தது. தாதா அப்துல்லாவிடம் நிலையை தெளிவாக விளக்கி கூறி தவணையில் தொகையை பெற்றுக் கொள்வதற்கு அவரை சம்மதிக்க வைத்தேன். அவரும் முழு மனதோடு பல தவணைகளில் தொகையை பெற்றுக் கொள்வதாக சம்மதம் தெரிவித்தார். இந்த வழக்கை பற்றி அறிந்தவர்கள் அனைவரும் இவர்கள் முடிவை குறித்து பெரிதும் பாராட்டி பேசினார்கள். தயாப், அப்துல்லா இருவருக்குமே இந்த தீர்ப்பு ஆனந்தத்தையே அளித்தது. நீண்டகாலமாக இழுத்து கொண்டிருந்த ஒரு வழக்கு ஒரு முடிவிற்கு வந்தது குறித்து பெருத்த நிம்மதி இருவருக்குமே. வாதி பிரதிவாதிகளை சமாதானப்படுத்தி அவர்களை சுமூகத்தோடு போகச் செய்வதே ஒரு வக்கீலின் தலையாய கடமை என்பதை அனுபவ ரீதியாக உணர்ந்து கொண்டேன். உண்மையான நியாயமான வக்கீல் தொழிலை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு அப்துல்லாவின் வழக்கினால் கிடைத்தது. பின்னாளில் நான் வக்கீல் தொழிலை மேற்கொண்ட காலகட்டத்தில் என்னிடம் வந்த வழக்குகளை கோர்ட்டிற்கு வெளியில் சமாதானமாக போகும்படி செய்த வழக்குகளே அதிகம் என்று கூறலாம். மீண்டும் நான் கிறிஸ்தவ நண்பர்களோடு கொண்டிருந்த நட்பை பற்றி கூற வேண்டியிருக்கிறது. நண்பர் பேக்கர் என் எதிர்காலத்தில் மிகுந்த அக்கறை கொண்ட நல்ல மனது உடையவர். பிசி வகை கிறிஸ்தவர்கள் தங்கள் சமயத்தை புதுப்பித்துக் கொள்ளும் பொருட்டு சில வருடங்களுக்கு ஒருமுறை கூட்டங்கள் நடத்துவது வழக்கம். அப்படிப்பட்ட பெரிய கூட்டம் ஒன்றிற்கு பேக்கர் என்னை அழைத்துச் சென்றார். பாதிரியார் ஆண்ட்ரூ மரே அந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்தார். அங்கு வந்திருந்த மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் காணப்பட்டார்கள். இவர்களின் உளப்பூர்வமான பக்தியை நான் காண நேரிட்டால் கிறிஸ்தவ மதத்தை நான் ஏற்றுக்கொள்வேன், அதாவது மதம் மாறுவதற்கு சம்மதிப்பேன் என்று பேக்கர் எண்ணியிருந்தார். உணர்வு பூர்வமான பிரார்த்தனைக்கு இறைவன் செய்விசாய்ப்பான் என்பது அவரது நம்பிக்கையாக இருந்தது. தினசரி தேவைகளுக்காக கூட அவர் பிரார்த்தனை செய்வதை கண்டிருக்கிறேன். அவர்கள் நம்பிக்கொண்டிருப்பதே பிரார்த்தனையைத்தான். என் மனசாட்சி கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பவன் நான். அது என்னை மதம் மாறும்படி கூறியிருந்தால் அந்த காரியத்தை அப்போதே நான் செய்திருப்பேன். யாரும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை நான் பேக்கரிடம் கூறினேன். எனது உள்ளம் கூறுவதற்கு எதிரான திசையில் என்னால் நடக்கவே முடியாது. என் மனசாட்சியின்படி நடப்பதே எனக்கு நிம்மதியை தருகிறது. அதற்கு எதிராக

0: நினைப்பது சிரமம்தான்.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.

0: CERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: நேர்கள் கேட்டு நின்றிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இது காலை மலர் நிகழ்ச்சி.

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலனி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புவனேஸ்வரில் தேசிய அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்வி நிறுவனத்தின் 15வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உலகின் முன்னணி நாடாகவும் நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கும் அறிவியல் துறையில் தன்னிறைவு பெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். உலக அளவில் பருவநிலை மாற்றம், பொது சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம் போன்ற அதிகரித்து வரும் பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காண்பதில் அறிவியல் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். எல்லை பாதுகாப்பு, எல்லை பகுதிகளை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேம்பாடு, கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை ஒன்றிணைந்து மேற்கொள்வதன் மூலம் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் சிறப்பான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். எல்லைப் பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எல்லையோர கிராமங்களில் அரசின் நலத்திட்ட உதவிகள் 100% கிடைப்பதை உறுதி செய்வதன் மூலம் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக மக்கள் இடம்பெயர்வதை தவிர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா மியான்மர் இடையே 31,000 கோடி ரூபாய் செலவில் 1,600 கிலோமீட்டர் தொலைவிற்கு வேலி அமைக்கப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் உரையாற்றிய அவர், திறன் வாய்ந்த பணியாளர்கள், சிறந்த நிறுவனங்கள், புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான சூழல் அமைப்பு ஆகியவை இதற்கு பெரிதும் உறுதுணையாக உள்ளது என்று கூறினார். நாடு முழுவதும் உள்ள 2,100 சர்வதேச திறன் மையங்களில் 23 லட்சத்துக்கும் அதிகமானோர் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை பெற்றுள்ளதாக அவர் கூறினார். இந்த மையங்கள் ஆண்டுதோறும் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு வருவாய் ஈட்டி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பொறியியல், ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு, நிதி, வடிவமைப்பு, தரவு அறிவியல் போன்ற துறைகளில் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதில் இந்த மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். வெளிநாட்டு நிறுவனங்கள் இத்தகைய திறன் மையங்களை இந்தியாவில் அமைப்பதற்கு ஆர்வத்துடன் உள்ளதாக அவர் கூறினார். இத்தகைய மையங்கள் அடுத்த தலைமுறைக்கான தொழில்நுட்பம், உற்பத்தி, நிறுவன மேலாண்மை போன்ற துறைகளின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் போக்குவரத்து துறையில் மாற்றங்களை ஏற்படுத்த உதவிடும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்ற பல்முனை போக்குவரத்து குறித்து 3 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதைப்படிவ எரிபொருளை சார்ந்திருப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் செலவு உட்பட பெரும் பொருளாதார செலவுகள் ஏற்படுவதாகவும், இதனை தவிர்க்க மலிவு விலையிலான மாற்று எரிபொருள் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார். சாலை விபத்துகள் குறித்து கவலை தெரிவித்துள்ள அமைச்சர், இதனை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய விதிமுறைகள் வரும் செப்டம்பர் 1 முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த மாநாட்டில் நாடு முழுவதும் இருந்து 15,000 பேருந்து உரிமையாளர்கள், 250 கண்காட்சியாளர்கள் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆஸ்திரேலிய பயணம் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை மேலும் வலுவடைய செய்யும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவிற்கு தொடர்ந்து யுரேனியம் வழங்குவதற்கான முடிவு இறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒப்பந்தம் தூய்மை எரிசக்தி துறையை வலுப்படுத்துவதற்கும் கார்பன் வெளியேற்றத்தில் நிகர 0 என்ற இலக்கை எட்டுவதற்கும் உதவிடும் என்றும் கூறினார். விரிவான பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்துவது என இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் இரு

0: தலைவர்களும் விரிவாக விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தடையற்ற வெளிப்படையான செயல்பாடுகளுக்கு உதவிடும் வகையில் கடல்சார் பாதுகாப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பேரிடர் மீட்பு, பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் உட்பட பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பிற்கு குவாட் அமைப்பின் செயல்பாடுகள் முக்கியத்துவம் வாய்ந்தது என இரு நாடுகளும் கருதுவதாக அவர் கூறினார். மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று பிரதமர் கூறியதாக திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தனியார் செய்தி தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் 85% எத்தனால் கலந்த எரிபொருளை லிட்டர் ஒன்றுக்கு 20 ரூபாய் குறைவான விலையில் அறிமுகப்படுத்துவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக கூறினார். இதன் மூலம் மாற்று எரிபொருளுடன் இயங்கக்கூடிய வாகனங்களுக்கு இது பெரிதும் பலனளிக்கும் என்று அவர் கூறினார். எத்தனால் கலந்த பெட்ரோலை உபயோகிப்பதன் மூலம் வாகனங்களின் எந்திரங்கள் பழுதடைவதாகவும் அவற்றின் செயல்திறன் குறைவதாகவும் கூறப்படும் புகார்களை அமைச்சர் நிராகரித்தார். இதற்கென வடிவமைக்கப்பட்ட வாகனங்களுக்கு மட்டுமே இந்த 85% எத்தனால் கலப்புடன் கூடிய எரிபொருளை பயன்படுத்த முடியும் என்று திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலணி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக அந்நாட்டு அவசரகால மேலாண்மை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று நண்பகல் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த விபத்துக்கான காரணங்களை கண்டறிந்து அதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிக்கிம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், ஹிமாச்சல பிரதேசம், பீகார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், ஒடிசா, ஜார்க்கண்ட், ஆந்திரா, தெலங்கானா, அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளத்தில் கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சீனாவின் ஆர்டர்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவின் அஸ்திக் பிரதான், சந்திரமோல் சாபு, சேத்து மிஷ்ரா, ஷிரவானி சாங்கல் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜி பரஷுராம் வெள்ளிப்பதக்கமும் வினோத் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். ஆடவர் வட்டு எறிதலில் இந்தியாவின் பரத்பிரீத் சிங்கும், மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் ஓட்டத்தில் இந்தியாவின் பிராச்சி தேவ்கரும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலணி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளது.

0: தாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில். இது காலை மலர் நிகழ்ச்சி.

முன்றிழி முதல் மொழி வரை முழுவதும் கவிதைகள் அகமெது புறமெது புரிந்தது போலே கணான் கண்டேனே. உன்முடி முதல் அடி வரை முழுவதும் இனிமைகள்

0: 9:36 கிலோ ஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: நேயர்களின் கவனத்திற்கு, திருவாரூர் மாவட்ட விதை பரிசோதனை நிலையத்தில் விதைகளின் முளைப்பு திறன் குறித்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு விவசாயிகளுக்கு முடிவுகள் தபால் மூலமாகவோ, மின்னஞ்சலிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ வழங்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள், விதை உற்பத்தியாளர்கள், விதை விற்பனையாளர்கள் தங்களிடம் இருப்பில் உள்ள விதைகளின் தரத்தை அறிய பனிவிதை மாதிரிக்கு 80 ரூபாய் கட்டணத்தை நேரிலோ அல்லது மணியார்டர் மூலமாகவோ திருவாரூர் விதை பரிசோதனை நிலைய முகவரிக்கு அனுப்பலாம் என தஞ்சை சரக விதை பரிசோதனை அலுவலர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி பெண்களுக்கு மட்டும் நாளை காலை 6:30 மணியளவில் அண்ணா விளையாட்டரங்கம் சுற்றுப்பாதையில் நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் அவர்களை 0431-24-20-685 மீண்டும் ஒரு முறை எண் 0431-24-20-685 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கீழிணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில். இது காலை மலர் நிகழ்ச்சி.

0: சின்ன சின்ன விஷயத்தையும் ரசிக்க பழகிட்டோம்னா வாழ்க்கையே அழகாகுங்க. வாழ்க்கை அழகா இருந்தா மன மகிழ்ச்சியா இருக்குங்க. மன மகிழ்ச்சியா இருந்தா உடல் ஆரோக்கியமா இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு இப்ப காலை மலர்ல வர மருத்துவ நேரத்தையும் தவறாம கேளுங்க. இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி இதய நோய் நிபுணர் மருத்துவர் என் கணேஷ் அவர்கள். வணக்கம் டாக்டர். கார்டியாக் அரெஸ்ட்னா என்ன, மாரடைப்புனா என்ன டாக்டர்?
1: ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட், இது ரெண்டும் ஒண்ணா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். கார்டியாக் அரெஸ்ட்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதயம் வந்து சடனா ஃபங்க்ஷன் பண்றத நின்று போயிடுறது. அதாவது இதயம் வந்து நார்மலா வந்து ஒரு நிமிஷத்துக்கு 70 to 100 தடவை பம்ப் பண்ணி துடிக்கும். ஸோ அந்த ஹார்ட் வந்து துடிக்கிறது மொத்தமா நின்றுச்சுன்னா தான் அது கார்டியாக் அரெஸ்ட். ஹார்ட் அட்டாக்ங்கிறது வந்து கொரோனரி ஆர்டரி டிசீஸ், அதாவது கொரோனரி தமனிகளில் வந்து இருதய ரத்த குழாய்களில் பிளாக்கேஜ் ஏற்பட்டு அது இருதயத்துக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்காதனால பம்பிங் வந்து நார்மலோட ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். ஆனால் இதயம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ ஹார்ட் அட்டாக்ல வந்து இதய துடிப்பு இருந்துகிட்டு இருக்கும். கார்டியாக் அரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இதயம் வந்து சுத்தமாகவே நின்றும். இது ரெண்டும் வேறுபட்ட நோய். ஒரு மாரடைப்பை வந்து கார்டியாக் அரெஸ்டாக மாறலாம், அதுதான் வந்து கடைசி ஸ்டேஜ். அந்த கார்டியாக் அரெஸ்ட்டை தான் வந்து உயிர்கொல்லி முக்கியமாக சொல்லுவோம். ஸோ இந்த ஹார்ட் அட்டாக் வந்து கார்டியாக் அரெஸ்ட் வரலாம். ஆனால் கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் மட்டுமே காரணம் கிடையாது, வேற சில காரணங்கள்லாலையும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து இப்போ ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் பார்க்கும்போது அந்த நேரத்தில் வந்து சடனாக பிளட் லாஸ் அதிகமாக இருக்கு அப்படின்ற போது ஹார்ட் வந்து திடீர்னு நின்று போயிடலாம். ஒரு அதிர்ச்சினால கூட ஒரு கரண்ட் ஷாக் வருது, இல்லை வேற ஏதாவது ஒரு ரீசன்னால கூட ஹார்ட் அரெஸ்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மாரடைப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கார்டியாக் அரெஸ்ட் வந்துருச்சுன்னா அதை வந்து நம்ம இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் வந்து இந்த சிபிஆர்னு சொல்லுவோம். ஸோ இதயத்தை வந்து வெளியில இருந்தே பம்ப் பண்ணி, பொதுவாக இந்த கார்டியாக் அரெஸ்ட் போது ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட்டும் சேர்ந்து வந்துடும். அதாவது ஆக்சிஜனும் அவங்களுக்கு கிடைக்காது, மூச்சு சுவாசத்தையும் இழந்துருவாங்க. ஏன்னா ஹார்ட் பம்ப் பண்ணும்போது பம்ப் பண்ணாமல் சடனாக நின்றுச்சு அப்படின்னாக்க அவங்களோட எல்லா உறுப்புகளும் செயலிழந்துடும். ஸோ அப்போ வந்து வெளியிலேருந்து நம்ம செஸ்ட் கம்ப்ரெஷன் சொல்லுவோம். ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து 50 to 100 தடவை ப்ரெஷர் கொடுத்து அந்த இருதய பம்பிங்கை வந்து ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னா வாய் வழியாக மூச்சு காத்தும் கொடுத்து அந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் பேஷண்ட்டை வந்து நம்ம உயிர்ப்பிக்கவும் முடியும். ஸோ இது வந்து கார்டியாக் அரெஸ்ட். ஹார்ட் அட்டாக்ங்கிறது இருதய ரத்த குழாய்கள் அடைப்பினால வருது, அது ஆனால் கார்டியாக் அரெஸ்டாக மாறலாம். ஸோ கார்டியாக் அரெஸ்ட்டுக்கான ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் தான் வந்து மாரடைப்பு. ஸோ ஹார்ட் அட்டாக் வேற, கார்டியாக் அரெஸ்ட் வேற. ஸோ இந்த கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு வரதுக்கான பல காரணங்கள் இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் தான் அதில் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. ஸோ அதனால ஹார்ட் அட்டாக் வரதுக்கான முக்கிய காரணங்கள் வந்து நீரிழிவு நோய்னு சொல்லுவோம், டயபெட்டிஸ், ரத்த அழுத்தம், இது ரெண்டுமே ஐடென்டிஃபை பண்ணியுமே சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கிறவங்க, இல்லை கண்டுபிடிக்காமே இருக்கிறது, உடல் பருமன், அளவுக்கு அதிகமான உடல் வெயிட் இருக்கிறது, உடற்பயிற்சி இல்லாமல் சீரான உணவு முறை இல்லாத ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது, ஸ்மோக்கிங் மற்றும் புகையிலை பழக்கத்துக்கு அடிமையாகிறது, போதைப் பொருட்கள் பழக்கத்துக்கு அடிமையாகிறது, இதெல்லாம் வந்து ஒரு 7-8 காரணங்களாக வந்து நம்ம ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ரீசன்ஸாக நம்ம பிரிக்கலாம். ஸோ இந்த ஹார்ட் அட்டாக் தான் வந்து ஒரு 70-80% கார்டியாக் அரெஸ்ட்டாக மாறுறது. ஹார்ட் அட்டாக் வராமல் தவிர்க்கிறதுக்கான இந்த காரணங்களை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டாலே கார்டியாக் அரெஸ்ட்டை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ ஹார்ட் அட்டாக் இல்லாமல் மற்ற கார்டியாக் அரெஸ்ட்டுக்கான காரணங்கள் வந்து ரொம்ப கம்மி சதவீதம் தான். ஸோ அதை வந்து நம்மளால கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி அவாய்ட் பண்றத விட ஹார்ட் அட்டாக் வராம இருக்கிறதுக்கான இந்த காரணங்களை நம்ம கண்டுபிடிச்சு சரி பண்ணிக்கிட்டாலே ஒரு கார்டியாக் அரெஸ்டா நம்மளால தவிர்க்க முடியும்.
0: இதயத்துல ஏற்படுற வலி எல்லாமே மாரடைப்பா? இதுக்கான விடையோட நாளைய மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க திருச்சி இதய நோய் நிபுணர் மருத்துவர் என் கணேஷ் அவர்கள்.

நேர்கள் இனி தெரிஞ்சுக்கலாம். திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கனிகளின் விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 20 ரூபாய், கத்தரிக்காய் 70 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், வெண்டைக்காய் 40 ரூபாய், கொத்தவரங்காய் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பெரிய வெங்காயம் 44 ரூபாய், பச்சை மிளகாய் 44 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், சவுச்சவ் 34 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், பீர்க்கங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 40 ரூபாய், நூல்கோல் 36 ரூபாய், கருணைக்கிழங்கு 96 ரூபாய், சேப்பங்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 56 ரூபாய், சேனைக்கிழங்கு 56 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் 70 ரூபாய், முட்டைக்கோஸ் 40 ரூபாய், பீட்ரூட் 54 ரூபாய், காலிஃப்ளவர் பூ ஒன்றுக்கு 40 ரூபாய், எலுமிச்சை பழம் ஒன்றுக்கு 5 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 120 ரூபாய், பூசணிக்காய் 24 ரூபாய், பரங்கிக்காய் 22 ரூபாய், ஆப்பிள் 300 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், மாதுளை 300 ரூபாய், திராட்சை 100 ரூபாய். நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கனிகளின் விலை நிலவரம்.

தெரிஞ்சுக்கலாம். தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,220 ரூபாய்க்கும் வெள்ளி கிராம் ஒன்றிற்கு 245 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 76.13 அடியாக இருந்தது. அணையிலிருந்து வினாடிக்கு 1500 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது காலை மலர் நிகழ்ச்சி.

அறிஞர்கள் கவனத்திற்கு வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை சமரச முறையில் தீர்வு காண திருச்சி சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் வரும் 16-17 தேதிகளில் சிறப்பு அமர்வுகள் நடைபெறவுள்ளன. வழக்காடிகள் நேரிலோ அல்லது காணொலி வாயிலாகவோ கலந்து கொண்டு தங்களது வழக்குகளுக்கு தீர்வு காணலாம். சந்தேகங்களுக்கு திருச்சி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவை நேரிலோ அல்லது 431-246-1-25 மீண்டும் ஒரு முறை எண் 431-246-1-25 என்ற தொலைபேசி எண்ணிலோ அணுகலாம் என திருச்சி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாம் கிடைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இது காலை மலர் நிகழ்ச்சி.

நேயர்களே, இந்த அலைவரிசையில் இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் தேவர்மலை டி என் தியாகராஜன் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். இன்று முற்பகல் 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். எழுத்தாளர் லட்சுமி சிவகுமார் அவர்கள் பங்குபெறும் நேர்முகம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 8 மணி.
1: மக்கள் சேவையில்

வானவில் வரும்போது வானம் அழகாகும், தன்னம்பிக்கை வரும்போது மட்டுமே வாழ்க்கை அழகாகும் என்ற வரிகளோடு நேயர்களை அன்போடு அழைக்கிறோம் இதய ராகம் நிகழ்ச்சிக்கு. நேயர்களை உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புத்தம் புதிய பாடலை கேட்க 9038546102 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பலாம். மறக்காம உங்க பேரையும் ஊரையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. சொன்ன உடனேயே நிறைய நேயர்கள் நமக்கு வாட்ஸ்அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் நேயர்கள் திருச்சி மலைக்குடிப்பட்டி சண்முகம் ராசாத்தி வடக்கு தாரானல்லூர் ஐயப்பன் வாரியங்காவல் குழஞ்சிநாதன் கதிரவன் வசந்தி இவங்க எல்லாருக்காகவும் அவங்க விரும்பி கேட்ட பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து.

8:05 கேட்டுட்ருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில். இது இதே ரகம் நேர்கள்லாம் ரொம்பவே உற்சாகமா அவங்களுக்கு ரொம்ப பிடித்த புத்தம் புதிய பாடலை நமக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா திருச்சியிலிருந்து சந்திர விஷாலினி மீனாஸ்ரீ இவங்க கேட்ட பாடல் வீர தீர சூரன் இந்த திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு.

நேர்களின் உற்சாகத்தின் ஆரம்பம் திருச்சி வானொலி அலை வரிசையில் இது இதயராகம். நேர்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலை நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்க நேர்கள் நீங்களும் பண்ணணும்னா 9038 546 102 1 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்க அனுப்பலாம். மறக்காம உங்க ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்புங்க. அடுத்ததா வடக்கு சாலைப்பட்டி நியூட்டன் மலர்வழி தருண் சமீதா இவங்க எல்லாரும் விரும்பி கேட்ட பாடல் என்னங்க சார் உங்க சட்டம். இந்த திரைப்படத்திலிருந்து ஜீரக பிரியாணி பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்று முற்பகல் 11 மணிக்கு
1: விளையாட்டை மையப்படுத்தி ஒரு நாவல் எழுதணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் கூட இந்த நாவலை படிச்சுட்டு ஒரு வாட்டி என்கிட்ட பேசினப்ப சொன்னாரு, நீ இந்த நாவலுக்கு வந்து எடுத்திருக்க அந்த எழுத்து நடைதான் இந்த நாவலோட வெற்றி காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு.
0: எழுத்தாளர் லட்சுமி சிவகுமார் அவர்களுடன் இலக்கியம் பேசுவோம் இன்று முற்பகல் 11 மணிக்கு திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில்.

0: இதயரகம் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததான் ஆங்கிலத்தில் செய்திகள் வரப்போகுது. செய்தி அறிக்கையை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் இதயரகம். உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புத்தம் புதிய பாடலை கேட்க 938-546-1 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு டைப் பண்ணி அனுப்பிட்டே இருங்க. மறக்காம உங்க ஊரையும் பேரையும் சேர்த்து அனுப்புங்க. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Akashwani presents Morning News. Good morning, I'm Sunil Verma. The headlines. India and Australia agree to operationalize their civil nuclear cooperation agreement, paving the way for uranium exports to India. Prime Minister Narendra Modi to arrive in Auckland today on a two-day visit to New Zealand.

உங்களுக்கு பிடித்த புது பாடல், மறக்காம உங்க ஊரையும் பேரையும் டைப் பண்ணி. நிகழ்ச்சியில அடுத்ததா யார் எங்க இருந்து என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ராமகிருஷ்ணன் கொழும கொண்டான் பழனி வட்டத்தில இருந்து அனுப்பியிருக்காங்க. வேட்டையன் திரைப்படத்துல இருந்து மனசிலாயும் இந்த பாடல் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் நம்ம நேயர்கள் எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு.

சுவட்டுக்குன்னா அந்த கட்டுல தந்தர் குந்தர் அந்த வந்தர் ஜூண்டுக்குன்னா அந்த சுவட்டுக்குன்னா.

8:35 திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலை வரிசையில கேட்டுட்டு இருக்கோம். இதயராகம் நேயர்கள்லாம் ரொம்பவே உற்சாகமா உங்களுக்கு பிடித்த புது பாடலை அனுப்பிட்டு இருக்காங்க. அடுத்ததா சின்ன சேலம்ல இருந்து சித்ரா கிருஷ்ணசாமி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு புது பாடல் கொடுங்கன்னு சொல்லிருக்காங்க. காந்தாரா திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

8:41 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலை வரிசையோடு. இது இதய ராகம். நேர்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புத்தம் புதிய பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததா மாறாடி துறையூர் வட்டத்திலிருந்து ரமேஷ் விரும்பி கேட்ட பாடல் விடுதலை திரைப்படத்திலிருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம்.

நேயர்கள்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. இது ராகம் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்க நேயர்களும் நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கணும் அப்படின்னா 9038546102 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு பாடல், இடம்பெற்ற படம், மறக்காம உங்க பேர் ஊர் ரெண்டையும் சேர்த்து எங்களுக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. அடுத்ததா சென்னையில இருந்து அந்தோனி ராஜ் கேட்டிருக்காங்க, மோனிகா பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கூலி திரைப்படத்துல இருந்து அவங்களுக்காகவும் நம்ம நேர்கள் எல்லாருக்காகவும் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்று முற்பகல் 11 மணிக்கு
1: விளையாட்டை மையப்படுத்தி ஒரு நாவல் எழுதணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் கூட இந்த நாவலை படிச்சுட்டு ஒரு வாட்டி என்கிட்ட பேசினப்ப சொன்னாரு, நீ இந்த நாவலுக்கு வந்து எடுத்திருக்க அந்த எழுத்து நடைதான் இந்த நாவலோட வெற்றி காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு.
0: எழுத்தாளர் லட்சுமி சிவகுமார் அவர்களுடன் இலக்கியம் பேசுவோம் இன்று முற்பகல் 11 மணிக்கு திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில்.

0: 8:52 ஆக போது கேட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலை வரிசையில். இது இதயராகம். நேயர்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புத்தம் புதிய பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததா திருச்சியிலிருந்து ஆஸ்வல் ஆஷ்வினா, இவங்க ரெண்டு பேரும் ஜெயிலர் திரைப்படத்துல இருந்து பாடல் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு.
1: நினைச்சுண்டமா வெட்டி கலைச்சு போட்டுடுவேன்.

நேரம் 9 மணி. கேட்டு நின்றிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேயர்கள் இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்று அரங்கிசையில் தேவர்மலை TN தியாகராஜன் அவர்களின் நாதஸ்வரம். முதலில் விநாயகா என தொடங்கும் பாடல் ஹம்சத்வினி ராகம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராக சுதாரச எனத் தொடங்கும் ஆந்தோளிகா ராகம் ஆதி தாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக கற்பகமே என தொடங்கும் மத்தியமாவதி ராகம், ஆதி தாளம், பாபநாசம், சிவன் பாடல்.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கிதா ரவி. பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது 3 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று நியூசிலாந்து செல்கிறார். ஆக்லாந்தில் அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனை சந்திக்கும் அவர் 2 நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், கல்வி, முதலீடு, விளையாட்டு மற்றும் கலாச்சார துறைகளின் முன்னேற்றம் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்து வருவதையொட்டி அவரை வரவேற்க அந்நாட்டு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக ஆஸ்திரேலியாவில் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி அல்பனிசுடன் இணைந்து புகழ்பெற்ற மெல்பர்ன் கிரிக்கெட் மைதானத்தை பிரதமர் பார்வையிட்டதோடு இளம் விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஆஸ்திரேலிய விளையாட்டு சமூகத்தை சேர்ந்தவர்களோடு கலந்துரையாடினார். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கரூரில் இன்று 1700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் தனியார் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். கரூரில் சாலை பேரணியும் மேற்கொள்கிறார். கரூரில் சாலை பேரணி மேற்கொள்ளும் முதலமைச்சர் வெண்ணைமலையில் நடைபெறும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இதற்காக சற்றுமுன் தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து திருச்சி புறப்பட்டார். திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக கரூர் செல்கிறார். முதலமைச்சரின் வருகையொட்டி திருச்சி மற்றும் கரூரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன.

சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி வேலூர் கோட்டை சிப்பாய் புரட்சி நினைவு தூணில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், முன்னாள் ராணுவத்தினர் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். திருப்பூர் மாவட்டத்தில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நெகிழி செயலாக்க இயந்திர இயக்குநர் பயிற்சிக்கு

0: அகில செயலாக்க இயந்திர இயக்குநர் பயிற்சிக்கு தாட்கோ இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு மணிஷ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: திருப்பூர் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு நெகிழி செயலாக்க இயந்திர இயக்குபவர் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. 18 முதல் 35 வயது வரையிலான 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆதி திராவிடர் பழங்குடியின இளைஞர்களுக்கு இந்த இலவச பயிற்சியை வழங்குகின்றனர். குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். 4 மாத கால இப்பயிற்சி சென்னையில் நடைபெறும். பயிற்சியின் போது இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 2000 உதவித்தொகை தாட்கோவால் வழங்கப்படும். பயிற்சி முடிந்ததும் மாத ஊதியம் ரூபாய் 18,000 முதல் 22,000 வரை பெரும் வேலை வாய்ப்பும் உறுதி செய்யப்படும். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரிஷ்.
0: பிரிஸ்டலில் நடைபெற்ற இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. 5வது இறுதிப் போட்டி சவுத் ஆம்டனில் நாளை நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.
2: நேர்களை இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலியின் அலைவரிசைகளோடு. விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 நிலவரத்தை இப்பொழுது கேட்கலாம்.
3: Hello, I'm Maz Faruqi at the BBC Sports Centre with your daily roundup from Wimbledon 2026, recorded at 19 hours GMT. With me from Centre Court is Delos Lloyd on what has been women's semis finals day. We now know who'll be contesting Saturday's final.
4: We certainly do. Another sweltering day here at SW19. How about this as well, Maz, for a bit of history? Centre Court on Saturday will play host to an all-Czech final. Karolina Muchová and Linda Noskova will face each other for the Venus Rosewater dish here on Centre. And before we talk about Noskova, the 10th seed Muchová treated us to some brilliant tennis to eventually outwit the 7th seed Coco Gauff in 3 sets. They played out a dramatic and tense tiebreak, which Muchová eventually won 12-9. Gauff did have match point at 9-8, but yet an interesting and enthralling end to the match. And Muchová spoke to Lee McKenzie afterwards.
5: Honestly, it was such a big fight. It was roller coaster, as you said. You're up and down in 10 seconds. You have match point, then you match point down. It's no time to think, but very nerve-wracking. I was, you know, I don't know. I don't even know what I'm saying. I'm really kind of shaking and trying to sink it in, but the atmosphere here, indescribable. Thank you everyone who came and supported us.
6: People might not realize, but this is actually the first time that you have been out on Center Court. I think you came down with your team last night to see what it was like to get a photo. You've got the chance to get another photo on Saturday, but just tell us what it was like to come out here for the very first time. It's such a huge moment as well.
5: Yeah, you know, there is so many of us tennis players, and I don't think many of us get to play on this court, and it's such a history of our sport, and it's yeah, incredible, very special moment. We came here to warm up with Linda actually before the semis, and yeah, took a photo. It's just a nice moment to experience all of this, and this court is beautiful.
6: Well, you get to do it all again on Saturday because you are through to the finals here at Wimbledon. Put your hands together. Karolina Muchová.
5: Thank you.
3: And a couple of hours later, Delos, her fellow countrywoman joined her in the final.
4: Yes, and whether they'll end up being checkmates on Saturday remains to be seen. But Noskova at 21 was no match for Marta Kostyuk of Ukraine, who's had a terrific run to the semis up to that point. But she won through in straight sets. Noskova won the grass court tournament in Berlin in the build-up to Wimbledon. So she's certainly got some pedigree on grass. And she's now won 11 of her 12 matches on the surface this year.
7: For me, it's always just to focus on myself, to focus on my game. When I play my best, I know that I can play with the best players in the world and have a great result, which is a final at a Grand Slam, I guess. So
8: it's your first time playing a match here on Centre Court. When did you first dream about playing out here?
7: I was not watching a lot of tennis as a kid, but one thing I do remember is when Petra Kvitová won her Grand Slam here, and that is maybe one of the first moments when I've realized that such sport as tennis exists. So still in shock that I had a chance in my life really to play at such court and get a win.
4: Yes, brilliant stuff. Annabelle Croft with the question there. Hard one to call, I think, Noskova or Mukova, but one of them will join the likes of former Czech champions Jana Novotná.

கண்டு அஞ்சாது எதிரிய விடாது போட்டியும் நாம் போடவா நாட்டியம் கூட ஆடவா போட்டியும் நாம் போடவா நாட்டியம் கூட ஆடவா.

நெஞ்சிற்கும் திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1 மற்றும் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது போடு ஆட்டம் போடு.

புதுச்சேரி கச்சேரி, புதுச்சேரி கச்சேரி, அக்கச்சக்க பாட்டி ஒண்ணு குடிச்சேன். புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி.

0: Chick-a-bum, chick-a-bum, chick-a-bum.
1: திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் இது போடு ஆட்டம் போடு. நேர்களே, இன்று பகல் 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். எழுத்தாளர் லட்சுமி சிவகுமார் அவர்களோட நேர்முகம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு.

கேட்டிருக்கோம். இது திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் போடு ஆட்டம் போடு நேர்களே. இன்று பகல் 12:10 நமக்காகவே காத்திருக்கு மங்கையர் உலகம். நேர்கள் பங்கேற்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431-240-102-1 அல்லது 246-102-1. இன்றைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா செல்ல பெயர்கள்.

0: இதுவரை திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் போடு ஆட்டம் போடு கேட்டு ரசிச்சோம். நம்மோடு இணைந்திருந்த திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை நேயர்களுக்கு நன்றிகள்.
1: நேரம் 10:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz நேயர்கள் இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். இன்று ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல்கள் காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து.

0: சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சில் கட்டுகின்றதே.
1: ஒரு வட்டாம் பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சில் கட்டுகின்றதே.
2: ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ஒலிக்கிறது.

ஹலோ மக்களே, நீங்க கேட்டு இருக்கிறது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் வகுப்பறை தாண்டிய பயணம். சர்வதேச இளையோர் திறன் தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. ஒரு நாட்டோட உண்மையான சொத்து எது தெரியுமா? தங்கம், வைரம், தொழிற்சாலைகளோ இல்லைங்க. வகுப்பறையில அமர்ந்திருக்கும் மாணவர்களும் இளைஞர்களும் தான் நம் நாட்டின் உண்மையான சொத்துக்கள்னு சொல்லலாம். நல்வழிப்படுத்துதல் அப்படிங்கிறது வெறும் கண்டிப்பு மட்டும் இல்லைங்க, அது அன்பு, அரவணைப்பு, சரியான வழிகாட்டுதல் தான் சொல்லலாம். தவறு செய்யறப்போ தண்டிக்கிறத விட ஏன் அந்த செயல் தவறு அப்படின்னு புரிய வைக்கிறதே அவங்கள நல்வழியில நடத்தும். வலிமைங்கிறது வெறும் உடல் பலம் மட்டும் இல்லை, அது மனபலம். தோல்வியையும் ஏமாற்றத்தையும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தை மாணவர்களுக்கு கத்து கொடுக்கணும். ஒரு மாணவன் எப்ப சுயசார்புடையவனாவும் தன்னோட முடிவு தானே எடுக்க கத்துக்கிறானோ அப்பதான் வாழ்க்கையில வலிமையானவங்களா மாறுறாங்க. ஆசிரியர்கள் தான் மாபெரும் சிற்பிகள். பாடப்புத்தகத்துல இருக்கும்

0: எழுத்துக்களை மட்டும் கத்து கொடுக்காம ஒழுக்கம், மனிதநேயம், சமூக பொறுப்புன்னு வாழ்க்கை பாடத்தை கத்து கொடுக்கறவங்க அவங்க தான். ஒரு மாணவனோட திறமைய கண்டறிந்து அவனுக்குள்ள இருக்கும் தன்னம்பிக்கைய விதைக்கும் உன்னத பணிய ஆசிரியர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி மாணவர் மேம்பாட்டின் அத்தனை பரிமாணங்களையும் அதன் ஆழமான கருத்துகளையும் நம்மளோட இன்றைய நிகழ்ச்சியில பகிர்ந்துக்க வராங்க மேலாண்மை துறை உதவி பேராசிரியர் முனைவர் பிருந்தா நடராஜன் அவர்கள். வாங்க கேட்கலாம்.
1: வணக்கம். இன்றைய தலைப்பா நான் எடுத்திருக்கிறது மாணவர்களின் மேம்பாடு. மாணவர்களின் மேம்பாடு இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம சொல்ல போனா வலுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம், இல்ல அவங்களை மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாணவர்களின் மேம்பாடு அப்படிங்கிறது பள்ளிகளில் கல்லூரிகளில் ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இருக்கா இந்த பொறுப்பு அப்படின்னா அது இல்ல, அது அவங்களுடைய வீட்டிலிருந்தே வர்ற விஷயம்தான். ஒரு சேயிங் இருக்கு, ஹோம் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கூல், பேரண்ட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ், டீச்சர்ஸ் ஆர் தி செகண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சேயிங் இருக்கு. இப்படி அந்த மாணவன் நகர்ந்து மேம்பட்டு தான் சமுதாயத்திற்கு ஒரு முழு மனிதனாக வந்து சேர்றான். அந்த இடத்துல ஒரு ஆசிரியராக எங்களுடைய பணி என்ன, நாங்க என்னெல்லாம் தர முடியும் அப்படிங்கறதையும், பொதுவாகவே ஒரு மாணவன் எங்கெல்லாம் மேம்பட்டு வரலாம் அப்படிங்கிற கருத்துக்களையும் தான் இப்ப நான் வந்து பகிர்ந்துக்க போறேன். மாணவர்களை ஒரு பள்ளி எப்படி பாக்குறது, ஒரு கல்லூரி எப்படி பாக்குறது அப்படிங்கறத தாண்டி ஒரு சமுதாயம் எதை எதிர்பார்க்குது மாணவர்கிட்ட இருந்து அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணியா இருக்கு. ஒரு மாணவன் அப்படிங்கிறவன் கல்வியில் சிறந்து விளங்குகிறானா, இன்னும் அவனுக்கு கிரியேட்டிவிட்டி இன்னோவேஷன் எல்லாம் நல்லா இருக்கா, அவன் இன்னுமே அவனுடைய தனித்திறமைகள் என்ன, இப்படி ஒரு ஆசிரியர் அவனை தேர்ந்து எடுத்து அவனுக்கு வெளிக்கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்துல இன்னைக்கு இருக்கார். ஐக்கிய நாடுகள் சபை 2015 ஆண்டின் உலக நிலையான வளர்ச்சிக்காக 17 முக்கிய இலக்குகளை அறிவித்தது. SDG அப்படின்னு ஆங்கிலத்திலையும், நிலையான வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னு தமிழ்லையும் அதை கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு மாணவனுக்கு இல்லை சமுதாயத்திற்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் போய் சேரணும் அப்படின்னு அவங்க தீர்மானமா சொல்லியிருக்காங்க. தரமான கல்வி, பாலின சமத்துவம், நல்ல ஆரோக்கியம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக நீதி, இவ்வளவுமே இன்னைக்கு கல்வித்துறையில உள்ள இருக்கு. ஒரு மாணவன் இதை அடிப்படையாக கொண்டுதான் 2015 தன்னுடைய வளர்ச்சியை அடைஞ்சிட்டு இருக்கான் அப்படிங்கறத ஆசிரியர்கள் கல்வி கூடங்கள் இன்னைக்கு நிர்ணயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பொறுத்துதான் அவங்களுக்கான பரீட்சைகள் நடக்குது, எல்லா விதமான எக்ஸாமினேஷன்ஸுமே அதை பொறுத்துதான் அவங்களுக்கு நடக்குது. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது மாணவர்களுடைய ஒரு மனப்பாடம் செய்து போய் ஒரு கேள்விக்கான பதிலை எழுதுவதை தாண்டி அவனுடைய சுய சிந்தனைகள் எவ்வளவு வலுப்படணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இன்னோவேஷன், கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணியாக எடுத்து அதை நோக்கியே அவங்களுடைய கல்வி பயணம், எல்லா பயணமுமே, அவங்களுடைய திறன் மேம்பாடு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு முக்கியமா இங்க மாணவர்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் சொல்ல ஆசைப்படுறேன். முதல் பாயிண்டா நான் சொல்றது, இவங்க வாய்ப்புகளை பயன்படுத்துகிறார்களா அப்படிங்கிறது தான். சரியான வாய்ப்புகளை பயன்படுத்தும் மாணவர்கள் நிச்சயமா தங்களை ஏதாவது ஒரு துறையில் நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள். ஒரு ஆசிரியரா 25 நான் மாணவர்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கடந்த 10 ரொம்ப இமாலய வளர்ச்சி, டெக்னாலஜி மூலமாகவும் தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாமே அவங்களை ரொம்ப வேகமாக நகர்த்தி கொண்டிருக்கிறது. அந்த நகர்தலில் மாணவர்கள் நிச்சயமா தங்களை நிலைப்படுத்திக் கொள்கிறார்கள். அது யாரு அப்படின்னா, கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துறவங்க. ஒரு சில மாணவர்கள் கவனச்சிதறல்களால மட்டும்தான் விலகி போயிடுறாங்க. இந்த கவனச்சிதறல் அப்படிங்கிறதுக்கு நிச்சயமாக அவர்களுடைய கைபேசி ஒரு காரணியா தான் இருக்கு. ஆனா இந்த கைபேசிய சாதாரணமா நம்ம பேசிடவும் முடியல. சமீபத்துல ஒரு நிகழ்வு, நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லக்கூடிய நிகழ்வு தான் இது. ஒரு 1.5 முன்பாக ஒரு கல்லூரி மாணவன் என்கிட்ட கேக்குறான். அவன் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பையனும் கூட. அவன் என்ன கேக்குறான், டான்செட் எக்ஸாம் எழுதணும். நான் மேலாண்மை துறை பேராசிரியர் அப்படிங்கறதுனால அந்த பையன் அதை எங்கிட்ட கொண்டு வந்து கேக்குறான், நான் இந்த பரீட்சையை எப்படி அணுகணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். நல்ல ஒரு பொறுப்பான பையன் அந்த பையன், நடுத்தர வர்க்கம், அவங்க குடும்பம், வசதி வாய்ப்புகள் உண்டு, இல்லாமையெல்லாம் இல்ல. அப்போ இவங்கிட்ட நம்ம சொல்றோம், அந்த பையன் கிட்ட சொல்றோம், இப்படி இப்படி படிக்கலாம், இந்தந்த விஷயங்கள் படிக்கணும் அப்படின்னு அவனுக்கு அந்த சப்ஜெக்ட் வாரியா நம்ம அதை சொல்லியாச்சு. அடுத்ததாக எங்க படிக்கணும் அப்படிங்கறத சொல்றோம். சில ஸ்டடி சென்டர்ஸ் பத்தி சொல்றோம், ஆன்லைன் கோச்சிங் பத்தி சொல்றோம், எல்லாமே. அந்த நேரத்துல அவனுக்கு நான் சொன்ன ஒரு விஷயம் தான், யூடியூப்லயே எல்லாமே இருக்குப்பா அப்படின்னு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். அவன் எல்லாத்தையுமே கேட்டான், பொறுமையா நின்னு கேட்டான். அவன் மைண்ட்ல என்ன போச்சுன்னு எனக்கு தெரியாது, எது அவனை வந்து இயக்கியது அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒரு வருஷம் கழிச்சு அவன் நெட்ட வந்து சொன்னது அவனோட டான்செட் ஸ்கோர். அது அவ்வளவு அவ்வளவு ஒரு உயர்வான ஒரு எண்ணாக இருந்தது. அடுத்தது அந்த பையன் எங்களுடைய ஏரியாலேயே ஒரு நல்ல ஒரு பி ஸ்கூல்ல அவன் எம்பிஏ சீட்டு மெரிட்ல வாங்குறான். ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தைய நான் கேட்டப்ப அந்த பையன் நம்ம கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் எந்த கோச்சிங் கிளாஸும் போகல மேம், நான் எங்கேயுமே யார்கிட்டயுமே படிக்கல, யூடியூப்ல மட்டும்தான் படிச்சேன் அப்படின்னு. அப்பதான் அவங்க அப்பா சொன்னாரு, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் குறைந்தது யூடியூப்ல உட்காந்து வீடியோஸ்

0: பார்த்து, அது மட்டும் இல்லாம அங்கிருந்து ஏதோ ஒரு கூகுள்ல பார்த்து நோட்ஸ் எடுத்து படிச்ச அந்த குழந்தை இன்னைக்கு ஒரு டாப் பி ஸ்கூல்ல எம்பிஏ ஜாயின் பண்ணிரு. இந்த கைபேசியினால பசங்க கவனச்சிதறல் இருக்காங்க, ரொம்ப நேரத்தை வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் கம்ப்ளைண்ட் சொல்ற இடத்துல இப்படி ஒரு வெற்றிக்கான கதையும் அங்க உட்கார்ந்துருக்கு. அப்போ குழந்தைகள் வாய்ப்புகளை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. அடுத்ததான் நான் சொல்ல ஆசைப்படுற ஒரு விஷயம் தன்னை அறிதல், இந்த செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். செல்ஃப் ரியலைசேஷன், தன்னம்பிக்கை, இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடியா நான் ஒரு சின்னதா ஒரு இன்னொரு இன்டர்வியூ பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனும் இங்க சொல்ல ஆசைப்படுறேன். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கிரிக்கெட்ல மகேந்திர சிங் தோனி அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருமே ஆச்சரியமாக ரொம்ப சந்தோஷமாக பாக்குற ஒரு கிரிக்கெட்டர் அவர். அவரோட இன்டர்வியூல அவரே சொன்ன ஒரு கருத்தை தான் நான் இங்க பதிவு பண்றேன். 2007 அவரு வேர்ல்ட் கப் விளையாண்டுட்டு இறங்கி வரும்போது, அதுக்கப்புறமா அவரு ஒன் டே மேட்சஸ்க்கு குழு தலைவராக வராரு வெளியே. அப்போ அவர் அந்த நிமிஷத்திலிருந்து அடுத்து நம்ம முயற்சி பண்ண வேண்டியது 2011 உலக கோப்பை அப்படிங்கறது அங்க டார்கெட் வச்சதாகவும், அதுக்காக அவர் என்னென்ன பண்ணாரு அப்படின்னு ஒரு இன்டர்வியூல அவர் பேசியிருக்காரு. இந்த இன்டர்வியூ யூடியூப்ல ரொம்ப பிரசித்தி, நீங்களும் கேட்கலாம். அதுல இருந்து சில கருத்துக்களை தான் நான் இங்க பகிர்ந்து காசப்படுறேன். 2007 அப்புறமாக மகேந்திர சிங் தோனி 30 மேற்பட்ட கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை அவருடைய குழுக்களுக்காக அவரு தேர்வு செய்யறார். இப்போ ஒன் டே மேட்ச்னா ஒரு மாதிரி, டெஸ்ட் மேட்ச்னா ஒரு மாதிரி, T20 ஒரு மாதிரி, இந்த மாதிரியான நிறைய வகையான விளையாட்டுகள்ல அவர் யார் யாரை எங்கெங்க பொருத்தலாம், யார் யார வச்சு விளையாடலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஆராய்ச்சியே பண்ணிருக்காரு. அத பத்தி அவர் பேசும் பொழுது தொடர்ந்து அவர் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் இன்ஃபர்மேஷன், அந்த யார் யாரை பத்தி, யார் எப்படி விளையாடுறாங்க, அவங்களோட ஸ்டைல் என்ன, அவங்களுடைய முயற்சிகள் என்ன, அவங்க எதுக்கு பயன்படுவாங்க, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, இப்படி அவர் அனலைஸ் பண்ணி நோட்ஸ் மாதிரியே அவர் எடுக்கிறார். அவங்கள எப்படி எல்லாம் பயன்படுத்தலான்னு அடுத்தடுத்து வந்த நிறைய போட்டிகள்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்றார். ஒவ்வொருத்தரையா விளையாட அனுமதி கொடுத்து உள்ள அனுப்பி அவங்க விளையாடுறத பதிவு பண்றார். அந்த மாதிரி அவங்க விளையாடும் போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் நடக்குது, நிறைய போட்டிகள் தோல்விகள் தான், ஆனா அந்த தோல்விகள் இருந்து அவர் எடுத்த பாடங்கள் தான் 2011 அவரு உலக கோப்பைய வெற்றி வகையா அடிச்சு எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பா அமைஞ்சது. ஆக ஒரு உலக கோப்பையை எடுக்கிறதுக்கு அந்த குழுவின் தலைவன் 4 கால கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, அந்த தொடர் முயற்சிகள்ல, அதுவும் எப்படி ஆய்வுகளுக்கு உட்பட்ட முயற்சிகள்ல அவர் தொடர்ந்து இயங்கினதுனால கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் 2011 உலக கோப்பை. இதேதான் ஒரு மாணவன் தனக்கு மிகப்பெரிய பாடமா எடுத்துக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ மகேந்திர சிங் தோனி அப்படிங்கிறவர் தன்னை வந்து தலைவராக உட்படுத்திக்கிட்ட உடனே அவர் எடுத்துக்கிட்ட மிகப்பெரிய பொறுப்பு அடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி, அதைத்தான் பொறுப்பா எடுத்துக்கிறார். 4 இலக்கை வந்து அவர் அங்கேயே நிர்ணயம் பண்றார். ஒரு மாணவன் நிச்சயமாக தன் இலக்கை நிர்ணயித்திருக்க வேண்டும், அந்த இடத்துல அவன் தன்னை அறியணும். இப்ப என்ன மாதிரி தன்னை அறிய முடியும், அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது எங்க கிடைக்கும், நிறைய தொடர் செய்கைகள், தன்னுடைய கல்வி சார்ந்த செய்கைகள், கல்வி அமைப்புல நிறைய போட்டிகள் நடக்குது, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி மாதிரி, ஓவிய போட்டி மாதிரி நிறைய போட்டிகள் நடக்குது, அந்த போட்டிகள்ல கலந்துக்கிறது, தோல்வி ஒரு விஷயமே இல்ல அப்படிங்கறத அவன் திரும்ப திரும்ப உணரணும், அது மூலமா அவன் பெரும் முயற்சிகள்ல சிறு பங்காகவாவது தன்னை உட்படுத்திக்கணும், அந்த ஒரு திரும்ப திரும்ப அவனே அவனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறது மூலமா மட்டும்தான் அந்த தன்னை எறிதல் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியும். எந்த ஒரு ஸ்போர்ட்டுமே ஒரு நாள்ல வந்துடாது, அது பெரிய ப்ராசஸ். அது போலதான் ஒரு மாணவன் தன்னை கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்குனா மட்டும்தான் அவனை எங்காவது தன்னை நிலைப்படுத்திக்க முடியும். இப்படி தொடர் செய்கைகள்னால என்ன நடக்கும், அதுதான் இங்க கேள்வி. இந்த தொடர் செய்கைகள்னால அவனுடைய தன்னம்பிக்கை வளரும். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கட்டாயமாகி போய்விட்டது, அதை நாம ஒத்துக்கதான் வேணும். அந்த கட்டாயமாக போன விஷயங்களை நம்ம கையில் எடுக்கிறதுக்கு தயங்கவும் தேவையில்லை, அவங்களை அதுல கோச் பண்றதுக்கு நம்ம யோசிக்கவும் தேவையில்லை. ஒரு குழந்தைனால இதுதான் முடியும், இதுதான் முடியாது அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. அவன் முடிவது 2011 உலக கோப்பை எனக்கு, என் நாட்டிற்கு அப்படின்னு தோனி முடிவு பண்ணது 4 உழைப்புக்கு அப்புறமா கிடைச்ச வெற்றி. அது போலதான் ஒரு குழந்தை தன்னுடைய முடிவு தான் முக்கியம். அவன் வந்து எனக்கு இது வேணும், நான் இந்த பாதையில போறேன், இதை நான் ஜெயிச்சு எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்ட அப்புறமா அவனுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சக மாணவர்கள், சமுதாயத்தில் இருக்கும் மற்றவர்கள் எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா அவங்க பின்னாடியே அவங்க கூடவே தான் நடந்துகிட்டு இருப்பாங்க. இது ஒரு பெரிய ப்ராசஸ், இது நடந்துகிட்டேதான் இருக்கு. ஒரு மாணவனுடைய மேம்பாடு அப்படிங்கிறது இது போலதான் இன்னைக்கு சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு கல்வியாளராக என்னுடைய கருத்து. எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.
1: ஒரு மாணவனை எப்படி நல்வழிப்படுத்துறது, அவனுக்கு ஆசிரியர்கள் மற்றும் சமுதாயத்தின் பங்கு எவ்வளவு முக்கியம்னு ரொம்ப ஆழமாவும் அழகாவும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நேயர்களே, இன்னைக்கு மேம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆரம்பம்.

0: மாணவர்கள் மேம்பாடு அப்படிங்கறது ஒரே நாள்ல பேசி முடிக்கக்கூடிய விஷயம் கிடையாது இல்லையா. இதுல இன்னும் எவ்வளவோ ரகசியங்களும் சுவாரஸ்யமான வழிகளும் ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஒரு மாணவன் சமுதாயத்துல ஜெயிக்க வெறும் படிப்பு மட்டும் போதுமா? படிப்பு தாண்டி அவனுக்கு வேற என்னென்ன திறன்கள்லாம் வேணும்? இப்படி இன்னும் பல தகவல்களோட இந்த சர்வதேச இளையோர் திறன் தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி அடுத்த வாரம் இதே நாள்ல இதே நேரத்துல தொடரப்போகுது. தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. நேயர்கள், இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் வகுப்பறை தாண்டிய பயணம்.
1: ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் இப்பவா?
2: ஒரே ட்ரேட்ல சிக்ஸர்
3: இதோ மாட்டிக்கிச்சு.
4: ரசித், முதல்ல சேஃப்டி இல்லனா கிளீன் போல். அன்ஆத்தரைஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் செஞ்சா நஷ்டம், மோசடி மற்றும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கான பயம் இருக்கும்.
1: அப்படின்னா நஷ்டத்தோட ஹேட்ரிக். அதனால ஆர்பிஐ வெப்சைட்டுக்கு போய் ஆத்தரைஸ்ட் லிஸ்ட செக் பண்ணுங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்று முற்பகல் 11 மணிக்கு
7: விளையாட்டை மையப்படுத்தி ஒரு நாவல் எழுதணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் கூட இந்த நாவலை படிச்சுட்டு ஒரு வட்டி என்கிட்ட பேசினப்ப சொன்னாரு, நீ இந்த நாவலுக்கு வந்து எடுத்திருக்க அந்த எழுத்து நடை தான் இந்த நாவலோட வெற்றி காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு.
6: எழுத்தாளர் லக்ஷ்மி சிவகுமார் அவர்களுடன் இலக்கியம் பேசுவோம் இன்று முற்பகல் 11 மணிக்கு திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில்.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது 3 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று நியூசிலாந்து செல்கிறார். ஆக்லாந்தில் அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனை சந்திக்கும் அவர் இரு நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு, வர்த்தகம், கல்வி, முதலீடு, விளையாட்டு மற்றும் கலாச்சார துறைகளின் முன்னேற்றம் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். முன்னதாக ஆஸ்திரேலியாவில் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி அல்பனிஸுடன் இணைந்து புகழ்பெற்ற மெல்பர்ன் கிரிக்கெட் மைதானத்தை பிரதமர் பார்வையிட்டதோடு இளம் விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஆஸ்திரேலிய விளையாட்டு சமூகத்தைச் சேர்ந்தவர்களோடு கலந்துரையாடினார். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கரூரில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சற்றுமுன் தனி விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்தார். திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக கரூர் செல்லும் முதலமைச்சர் வெண்ணைமலையில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அங்கிருந்து கரூர் சேலம் புறவழி சாலையிலிருந்து கோவை சாலை, உழவர் சந்தை, தான்தோன்றிமலை வழியாக சாலை பேரணி மேற்கொள்கிறார். பிற்பகலில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கும் முதலமைச்சர் 1,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் தனியார் தொழிற்சாலைக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். காவிரி நீரில் தமிழகத்திற்கு உரிய பங்கை பெற்றிட மாநில அரசு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத்குமார் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 74 கட்டிடங்களை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.

0: நாமக்கல் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள தோட்டக்கலை பயிர்களை கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து காப்பாற்ற விவசாயிகள் மேலாண்மை பணிகளில் ஈடுபட வேண்டும் என ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள மா, வாழை, தென்னை, மரவள்ளி, தர்பூசணி, தக்காளி உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்கள் கோடை வெயில் மற்றும் வெப்ப அலை காரணமாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதால் சொட்டுநீர் பாசனம், காலை அல்லது மாலை நேரங்களில் பாசனம் செய்தல், வைக்கோல் மற்றும் தேங்காய் நார் போன்றவற்றால் நிலப்போர்வை அமைத்தல், நிழல் வலை பயன்படுத்துதல், மூடாக்கு அமைத்தல், இலை வழி ஊட்டச்சத்து தெளித்தல் உள்ளிட்ட பராமரிப்பு முறைகளை கடைபிடித்தால் வறட்சியின் தாக்கம் குறைந்து நல்ல மகசூல் பெற முடியும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: பெல்ஜியத்தில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் மானஸ் தாம்னி ஸ்பெயினின் முகுல் தாமஸை இன்று எதிர்கொள்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 12 மணிக்கு.
2: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி. இலக்கியம் பேசுவோம்.
3: வணக்கம் நேயர்களே,

0: 12:02 ஆகாஷ்வாணி. இலக்கியம் பேசுவோம்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் பங்கேற்று நம்முடன் தன் படைப்புகள் பற்றி பேச இருக்கிறார் எழுத்தாளர் லட்சுமி சிவகுமார் அவர்கள். வளமான வண்டல் மண் கொண்ட தஞ்சாவூரில் வசித்து வரும் இவர் வளமான கதைகளுக்கும் நாவலுக்கும் சொந்தக்காரர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் 10 ஆண்டுகள் நடத்துனராக பணியாற்றியுள்ளார். இப்படிக்கு கண்ணம்மா, நியமம் போர்ச்சுகீசியனின் விரல்கள், SMG 615F என்கிற செயற்கை உளவாளிக்கு தெரிந்த 7 காரணங்கள் ஆகிய 4 நாவல் நூல்கள், லங்கூர் சிறுகதை தொகுப்பு 1, வெளிவராமலும் போகக்கூடிய குவர்டி கீபோர்டிலிருந்து கவிதை தொகுப்பு 1 என இதுவரை 6 நூல்களை எழுதியுள்ளார். முடிவிலி பதிப்பகம் 1 நடத்தி வருகிறார். உலக சினிமா ஆர்வலர், அட்டைப்பட வடிவமைப்பாளர் என பன்முக திறமை உள்ளவர். நேயர்களாகிய உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா, எப்படி நீங்க வாசிப்பு உலகத்துக்குள்ள வந்தீங்க அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
2: கண்டிப்பா, ஹானஸ்டா சொல்லணும்னா அது ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். 2003 ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல எனக்கு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி. அந்த சிவியர் இன்ஜுரிக்கு அப்புறம் ஆஃப்டர் சர்ஜரி நான் வீட்டுக்குள்ளே முடங்குற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. அங்கேருந்து தொடங்கினதான் என்னோட வாசிப்பும் எழுத்தும்.
1: ஐயா, இப்போ நீங்க வாசிப்பு எழுத்து ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் தொடங்குனீங்க அப்படின்னு சொல்றீங்க. எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சிறுவர் மலர், வாரமலர்ல வரக்கூடிய கதைகளை படிக்கிறது இல்லை துணுக்குகளை படிக்கிறது தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த தொடக்க கால வாசிப்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்களேன்.
2: ஆரம்ப காலங்களில் அது மாதிரி வசிக்கிறது தான் உண்டு. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த வேலையை அது சார்ந்து ஓட ஆரம்பிச்சதுனால அந்த வாசிப்பு தடைப்பட்டுச்சு. இந்த காலகட்டங்களில் தான் வாசிப்பு கொஞ்சம் தீவிரமானுச்சு. 2003 அப்புறம் தீவிரமானுச்சு.
1: உங்களது கதைகள்லாம் வந்து எப்படி உருவாகுது, அப்புறம் இந்த கதையை எழுதலாம் அப்படின்னு நீங்க எந்த நேரத்துல முடிவு பண்றீங்க அப்படிங்கறத சொல்லலாமா?
2: பெரும்பாலும் என்னோட கதைகளை வந்து என்னோட கனவுல இருந்து உருவாகுறதா தான் நான் பாக்குறேன். ஏன்னா என்னோட கனவு தடைபட்டு நான் விழிக்கிறப்பெல்லாம் அப்போதைக்கு நான் கண்ட கனவை வந்து நான் வந்து குறிப்புகளா எடுத்துக்கிறது பழக்கமா வச்சிருந்து அதுலேருந்து தான் நான் எழுதுறேன். சில காட்சிகள், சில சித்திரங்கள் மூலமா கூட என்னோட கதைகள் உருவாகுது. ஒரு கதையில பாத்தீங்கன்னா, அந்த நடத்துனர் ஓரம் கட்டப்படுறதோட அவரோட கனவுல அவர் வந்து ஒரு தேர்வு அறையில தேர்வு எழுதிட்டு இருப்பாரு. மத்த பசங்க எல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. இவரு எழுத முயற்சி பண்ணுவாரு, இவரால எழுதவே முடியாது. பேர்க்கும், பேனா கையில இருந்து கீழே விழும். இப்படி ஏதோ ஒரு அமானுஷ சக்தி தன்னை வந்து எழுத விடாம தடை பண்றதா அவரு நினைப்பாரு. இந்த நேரத்துல வந்து அந்த தேர்வாளர் வந்து நேரம் முடிஞ்சிருச்சுன்னு பேப்பரை வெட்ட கேட்கிறப்ப அவர்கிட்ட இந்த பையன் வந்து கெஞ்சுவார், ஒரு 5 நிமிஷத்துல நான் எழுதிட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு சம்மதிக்க முடியாதுன்ட்டு அவர் பேப்பரை வாங்கினதுக்கு அப்புறம் திருக்கிட்டு அவர் முழிச்சிருவாரு. இந்த முழிச்சிடறாருல அவர் தான் நான். இதை நான் வந்து கதையா எழுதி பார்க்கணும்னு முடிவு பண்ணி அதுதான் ஃப்ராய்டுடன் விவாதம்னு ஒரு கதையா நான் எழுதினேன்.
1: அந்த ஃப்ராய்டுடன் ஒரு விவாதம், அது மட்டும் இல்லாம உங்களுடைய அந்த லங்கூர் சிறுகதை தொகுப்புல வரக்கூடிய அந்த தலைப்புகள்லாம் இருக்கு இல்லைங்க, அதாவது நீர்ம நிலையில் இருப்பவன், பாவ குறியீடு, முகாம் ஓவியங்கள், முக்கியமா பிடிப்புங்கிற அந்த சிறுகதை இருக்குல்ல, அப்பா இந்த மாதிரி தலைப்புகள்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது முக்கியமா நீர்ம நிலையில் இருப்பவன் எப்படிங்க, இப்படி ஒவ்வொரு கதைக்கும் தலைப்புகள் வித்தியாசமா இருக்கு, அது சொல்லுங்களேன்.
2: என்னை பொறுத்தளவுக்கு ஒரு கதை எழுதுறது காட்டியும் அந்த கதைக்கான தலைப்பு வைக்கிறது தான் பெரிய சவாலா இருந்திருக்கு எனக்கு. சில நேரங்கள்ல வந்து அந்த கதையோட போக்கே அதை உள்வாங்கிட்டு இருந்திருக்கு. அது கேட்டு வாங்கிக்கும் சமயங்கள்ல தலைப்புக்காகவும் நான் யோசிக்கிறது உண்டு. சில கதைகளை வந்து தலைப்புக்காகவும் எழுதியிருக்கேன். அந்த மாதிரி எழுதப்பட்டதான் அவன் என்று இருப்பது நான்.
1: அப்படிங்களா? அதாவது நீங்க இந்த அவன் என்று இருப்பது நான் அப்படின்னு அந்த கதை சொல்றீங்களா? எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நீங்க ஒரு நடத்துனர், அப்புறம் அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமெல்லாம் நீங்க வீட்லயே தான் இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வெவ்வேறு வாழ்க்கை அனுபவங்கள் கிடைச்சிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எனக்கு ஏற்படுது. ஆனா உங்களுக்கு உரிய வாழ்க்கை அனுபவம் உங்களுக்கு தான் தெரியும். எப்படிதான் இவருக்கு வந்து இப்படியான வெவ்வேறு கதைக்கலன்கள் கிடைக்குது, முக்கியமா அந்த லங்கூர், அது வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல நடக்குது. நீங்க சொல்லக்கூடிய அவன் என்று இருப்பது நான் தான்ங்கிறது தஞ்சாவூர்ல உங்க வீட்டுக்கு பின்னாலதான் நடந்திருக்குமோ அப்படின்லாம் நினைக்க தோணுது. எப்படி வித்தியாசமான கதைக்கலன்கள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு அங்க தெரிஞ்சுக்கலாமா?
2: கனவுல இருந்து நான் அந்த கரு எடுக்கிறது தான், அப்படிதான் நான் என்னோட கதையை கட்டமைச்சு கொண்டு போறேன். அதுக்கு நான் ரொம்ப மெனக்கெடுவேன். ஒரு குறிப்பு கிடைச்சிருச்சுன்னு அவசர அவசரமா ஒரு கதையை நான் எடுத்துறது இல்லை. அதுக்காக ரொம்ப மெனக்கெடுவேன். ஒரு 20 பக்கத்துல

0: ஒரு சிறுகதை எழுதணும்னா அதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு மாசமாவது ஆகும். அந்த மெனக்கடல் தான் நீங்க சொல்ற அந்த இதை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். நான்
1: மகிழ்ச்சியை கொடுக்குது, ஏன்னா அந்த கதையை படிக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க.

0: பிடிச்ச புத்தக எழுத்தாளர் பத்தி எங்களோட பகிர்ந்து கொள்ளலாமா?
1: அப்படி ஒரு பட்டியலுக்கு வந்து நான் எப்போதுமே தயாரா இல்ல. இருந்தாலும் எனக்கு பிடிச்ச, என்னை எழுத தூண்டுற ஒரு எழுத்தாளர் நான் சொல்லணும்னா ஹாருஹி முரகாமின்னு ஜப்பானிய எழுத்தாளர். அவர் நான் எப்போ வந்து எழுத முடியாம தடைபட்டு நிக்கிறேனோ அவரோட எழுத்தை படிக்க ஆரம்பிச்சேன்னா எனக்கு எழுதக்கூடிய சிந்தனையை தூண்டுது அந்த எழுத்து. பெரும்பாலும் அவரோட கதைகள் வந்து நேர்வழியில சொல்லப்படுறது இல்ல. அப்படி இருந்தாலும் அந்த எழுத்துக்கான வசீகரம் வந்து என்னை எழுத தூண்டுறதா நான் பாக்குறேன். அதனால அந்த எழுத்தாளர் நான் சொல்லலாம்.
0: இன்றைய இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வாசிக்கிறது இல்ல, செல்போன்லயே நிறைய விரயம் பண்றாங்க அப்படின்னு நம்மளை போன்ற பெரியவர்களுடைய குற்றச்சாட்டாவே இருந்துட்டு வருது. அவங்க வந்து வாசிப்பு உலகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி சில புத்தகங்களை பரிந்துரை செய்ய இயலுமா?
1: இன்றைய வாழ்க்கை முறை வந்து நம்மளோட வேல்யூ சிஸ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிட்டு இருக்கதா நான் நினைக்கிறேன். இது வந்து குடும்ப வன்முறைக்கான பாதையை திறந்து விடக்கூடிய போக்கு இருக்கதா இதுல நான் பாக்குறேன். இதுக்கு நாம எல்லாருமே காரணமா இருந்திருக்கோம். அதனால இந்த மாற்றத்துக்கு பொறுப்பெடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கும் இருக்கு. இன்றைய இளைஞர்களுக்கு வந்து கல்வியை கடந்த இலக்கிய வாசிப்பு வந்து அவசியமா தேவைப்படுது நான் நினைக்கிறேன். பொதுவா இளைஞர்கள் எல்லாருமே வாசிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் வைக்க விரும்பல. ஆனா விதிவிலக்குகளை கடந்த பெரும்பான்மையை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அந்த வகையில கல்வியை கடந்த இலக்கிய வாசிப்பு நோக்கி இளைஞர்களை நாம திருப்பணுங்கிறது என்னோட கருத்து. அந்த ஆர்வத்தை தூண்டுறதுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு புத்தகத்தை பரிந்துரைக்கணுங்கிற கட்டாயம் இல்ல. அந்த வாசிப்பு முறைய வந்து வாழ்க்கை முறையா மாற்றி தரணும் அவங்களுக்கு அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன்.
0: இந்த நியமம் நாவல்ல பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் தான் கதாநாயகனா இருக்காரு. இந்த கதாநாயகனுடைய பேரை நீங்க கடைசி வரையும் சொல்லவே இல்லை. நானும் எங்கேயாவது சொல்லிருப்பீங்களா அப்படின்னு பாக்குறேன். எங்கேயுமே சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் அந்த நாயகனால அந்த நாயகியும் அவங்களோட காதலியும் வந்து நோய்வாய்ப்படுற மாதிரி சொல்றீங்க. அந்த நோயும் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்படி கடைசி வரையும் ட்விஸ்டோட நீங்களா படிச்சு புரிஞ்சுக்கங்கப்பா, இதெல்லாம் நான் ஏப்பா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கதைய நகர்த்திக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்புறம் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு சில சமூக குற்றங்கள்லயும் அது ரொம்ப ஆழமாகவும் பேசுது. இந்த நாவலை பத்தி சொல்ல முடியுமா, எப்படி உருவானுச்சு, இதான் உங்களோட எழுத்து ஸ்டைலா?
1: நாவல்ல குமாருங்கிற பாத்திரம் ஒண்ணு வரும். அந்த பாத்திரம் வந்து அடிக்கடி என்ன சொல்லணும், வேற எப்படி பிழைக்கிறதா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கும். உண்மையில இந்த வார்த்தைக்கு பின்னால்தான் இந்த சமூகத்தோட அத்தனை குற்றங்களும் நிகழ்றதா நான் பாக்குறேன். இந்த நாவல் உருவாகிறதுக்கு அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். மேலும் என்னோட எழுத்து செயல் குறித்து கேட்டீங்க, இது என்னோட எழுத்து செயல்ங்கிற உரிமை கொண்டாட முடியாது. ஆனா இது ஒரு புது மாதிரியான கதை சொல்லல் முறைன்னு மொழிபெயர்ப்பாளர் சா தேவதாஸ் குறிப்பிட்டாரு. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு.
0: நியமம் நாவல்ல கதாநாயகன் வந்து தான் கதை சொல்ற மாதிரி இருக்கு. நியம நாவல் வரக்கூடிய கதாநாயகனுக்கும் இது கனவுலதான் இந்த நாவல் நடக்கிற மாதிரி நீங்க கொண்டு போறீங்க. ஆனா ஒரு சிறைச்சாலைக்குள்ள நடக்கிறதெல்லாம் எப்படி மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா அவன் இங்கதான் இயங்குறான், அவன் தான் போய் ஜாமீன் எடுக்கிறான், எல்லாம் பண்றான். ஆனா ஒரு சிறைச்சாலைக்குள்ள நடக்கக்கூடிய கான்வர்சேஷனையும் தெரிஞ்சுக்கிட்டு எழுதுற மாதிரி எழுதிருக்கீங்க. அதெல்லாம் எப்படிங்க?
1: அதாவது அவன் கனவுல அதை செய்யறான், அவனோட கனவுல அது நடக்குது, அதை தானே அவன் சொல்றான்.

என் மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம், பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம், என் மீது பாய்வோர்கள் யாரா

நான் கொண்டு வந்தேனா நீ கொண்டு வந்தாய செல்வம், நாளென்ன பொழுதென்ன நாள்தோறும்

0: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது இலக்கியம் பேசுவோம். நிகழ்ச்சியில் நம்முடன் இப்படிக்கு கண்ணம்மா, போர்ச்சுகீசியனின் விரல்கள் உள்ளிட்ட நான்கு நாவல்களை தந்த எழுத்தாளர் லக்ஷ்மி சிவகுமார் அவர்கள்.
1: இந்த லங்கூர் சிறுகதை தொகுப்புல நோமோங்கிற ஒரு கதைய எழுதியிருப்பீங்க. அதாவது என்னன்னா, ஒரு இளைஞர் ஒரு செல்போனுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிடுறாப்டி. அவங்க அம்மா அப்பா கேட்கிற கேள்வி கூட அவங்களுக்கு வந்து டைரக்டா பதில் சொல்லாம செல்போன்ல தான் பதில் சொல்றாரு. சாப்பிட்டியாடா, சாப்பிட்டேன் அப்படின்னு செல்போன்ல தான் பதில் சொல்றாரு. மிரண்டு போறாங்க அவங்க அம்மா அப்பா. அது மட்டும் இல்லாம அவர் இன்டர்வியூக்கு போறாரு. வேலைக்கு ஆள் எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திலையும் போய் அவங்களுக்கும் செல்போன்லயே பதில் சொன்னா. ஆனா அவர் பேசக்கூடியவர் தான். ஏன் இப்படி ஒரு வித்தியாசமான கதை எழுதுனீங்க, தெரிஞ்சுக்கலாமா?
2: இந்த கதை வந்து 2016 எழுதப்பட்டதா இருந்தாலும் இந்த கதைக்கான கரு உருவானது வந்து 2009 உருவாயிடுச்சு. அப்பெல்லாம் வந்து ஸ்மார்ட் போன் வராத காலம், நம்ம செல்போனை பார்த்து அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம்ல. அப்படியான நாட்களில் என்னோட நண்பர் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு வந்தப்போ அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கப்போ அவர் கேட்ட கேள்விக்கு வந்து நான் டக்குன்னு செல்போன் எடுத்து ரிப்ளை டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த தாக்கம் தான் இந்த கதை உருவாகிறதுக்கு காரணம். இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்க முடியல. இது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு இணையத்தில் தேட தேட பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நோமோஃபோபியாங்கிற ஒரு கண்டிஷன்னால இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு தகவல் இருந்துச்சு. அப்புறம் அதே தான் கதையாக எழுதி பார்க்கணும்னு முடிவு பண்ணி எழுதினேன்.
1: படிச்சீங்கன்னா அடையப்பா வித்தியாசமா இருக்கு. அவங்க அம்மா அப்பா விரல்றதா மகனை பார்த்து
2: இந்த கதையை வந்து ஒரு நண்பர் படிச்சுட்டு ஒரு ஸ்கிரிப்டா எழுதி கொடுங்க, ஷார்ட் பிலிமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதை எழுதி கொடுத்து அவரும்

0: பிலிமா எடுத்தாரு, நோமோங்கிற பேர்ல எடுத்தாரு.
1: உங்களுடைய கதைகளை படிக்கும் போதும் இந்த விவரிப்புகள்லாம் இருக்குல்ல, என்னமோ நான் அந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா அப்படி தோல்ல வந்து பைய போட்டுக்கிட்டு அந்த லைப்ரரி போற காட்சி எழுதியிருப்பீங்க. அவரு இந்த படிக்கட்டுல ஏறாரு, அங்க போய் பாக்குறாரு யார் இருக்கா, அங்க முன்னாடி அந்த ரெஜிஸ்டர் இருக்கு, உள்ளுக்குள்ள தெரிஞ்சவங்க யாரும் இல்ல, ஆனா ஒரு பாப்பா படிச்சுட்டு இருக்குது அப்படின்னா அந்த நூலகத்தினுடைய விவரிப்புகள் இருக்குல்ல. அவங்க வீட்டுல அவங்க அப்பா எங்க உட்காந்துருப்பாரு, அவங்க அம்மா சமையல இருக்கிறது, அவன் ரூம் எது, அவன் மாடியிலுக்கு ஏன் போறான், எப்பெல்லாம் போறான், அந்த வீடு, அதுக்கு பக்கத்து வீட்டுல அவன் வந்து இதுக்கு இடையில இன்னொரு பொண்ணை பார்ப்பான், அந்த பொண்ணு கூட லவ் பண்ண அந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ, அப்ப பக்கத்து வீடா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கற்பனை காட்சி வந்து உங்களோட படிக்க படிக்க காட்சி வந்து நம்மளுக்கே வந்து உருவாக ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி காட்சிப்படுத்தி எழுதுறதுனால எதுவும் திரைப்பட முயற்சி எதுவும் உங்களுக்கு இருக்கா?
0: கண்டிப்பா அந்த முயற்சி இருக்கு. என்னோட முதல் நாவல் இப்படி கண்ணமாவே பாத்தீங்கன்னா வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்கிரிப்டா எழுதி பார்த்ததுதான் அது. அதாவது 2007-08 இந்த காலகட்டங்கள், இது ஒரு சினாப்சிஸா எடுத்து நான் டைரக்டர் ராமு கூட பேஸ்புக்ல ஒரு மெசேஜா அனுப்புனேன். அதாவது சினாப்சிஸை படிச்சுட்டு சீக்கிரமே கூப்பிடுறேன் சிவா அப்படின்ட்டு ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தாரு, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறது அப்படியே விட்டுட்டு நாவலா எழுதுவோம்ட்டு இப்படி கண்ணம்மாங்கிற பேர்ல நாவலா எழுதி அப்படியே இலக்கிய எழுத்துல தொடர்ந்துருச்சு. சினிமாவுக்கான முயற்சி என்கிட்ட தொடர்ந்து இன்னமும் இருந்துட்டு இருக்கு.

அப்புறம் உங்களுடைய அந்த லங்கூர் கதை உத்தரகாண்ட்ல தான் நடக்கு, ஆனா அந்த பாப்பா பேரெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, நன்னிலா. அதே போல வெண்பாவும் யானைங்கிற சிறுகதையில் இருக்கக்கூடிய வெண்பா, எப்படி அழகழகான பேர்களா வைக்கிறீங்க. அவங்க வந்து சக உயிர்கள் மேல, இந்த பூனை, நாய், ஆட்டுக்குட்டி, முயல், கொள்ள பிரியம் இருக்கும். யானைன்னா இன்னும் கொள்ள பிரியம். அவங்க பண்ற அடம் எல்லாம் இருக்குல்ல, அதுல இந்த லங்கூர்ல நன்னிலா பண்ற அடம் இருக்குல்ல, அடே அப்பா எப்படி இந்த

0: பெண் குழந்தைகளையும் இல்லைன்னா வரக்கூடிய பெண்களையுமே வந்து ஒரு கதாநாயகிகளா உங்களுடைய கதைகள்ல வர்றாங்க, ஏன் தெரிஞ்சுக்கலாமா?
1: இந்த சமூகத்துல வந்து வழக்கமா பின்பற்றக்கூடிய நடைமுறைகளை பகுத்தறிஞ்சு பார்த்து வேல்யூ சிஸ்டத்தை பாதிக்காத வகையில ஒரு மாற்று சிந்தனையை நான் என்னோட படைப்புகளில் கொண்டு வரணும்னு நினைப்பேன். அந்த முயற்சி தான் இது.
0: ஐயா, அப்புறம் இந்த உங்களுடைய இந்த போர்ச்சுகீசியனின் விரல்கள் அந்த நாவல் இருக்குல்ல, அது முக்கியமா கால்பந்தாட்டத்தை மையப்படுத்தி எழுதியிருக்கீங்க. வெறித்தனமா இந்த கால்பந்து போட்டிய ரசிக்கக்கூடிய பிரேசில களமா எடுத்திருக்கீங்க, ஏன் அப்படிங்கறது?
1: விளையாட்டை மையப்படுத்தி ஒரு நாவல் எழுதணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கு வந்து விளையாட்டை வந்து உயிரா நேசிக்கிற ஒரு நாட்டில் நடக்கிற கதையா தான் இதை எழுதணும்னு நினைச்சேன். அந்த வகையில நான் வந்து பிரேசில தான் தேர்ந்தெடுத்தேன். எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் கூட இந்த நாவலை படிச்சுட்டு ஒரு வாட்டி என்கிட்ட பேசினப்ப சொன்னாரு, நீ இந்த நாவலுக்கு வந்து எடுத்திருக்க அந்த எழுத்து நடை தான் இந்த நாவலோட வெற்றி காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது.
0: நாஞ்சில் நாடன் ஐயாட்ட இருந்தா பாராட்டு பெறுவது என்பது மிகப்பெரிய சிரமமான காரியம் தான், கூட்டு பாராடுறதுனா சிறப்பு. அதே போல லங்கூர் சிறுகதையில முருகவேல் வந்து உங்களுக்கு முன்னுரை கொடுத்திருந்தாரு, ரொம்ப ரசிக்கத்தகத லெவல்ல. அதையே நீங்க வந்து ஒரு சிறுகதை போல வாசிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நல்ல அறிமுகம் கொடுத்திருந்தாரு. ஒரு புத்தகத்துக்குள்ள நுழையறதுக்கான ஒரு நல்ல திறவு போல அத வந்து பார்க்கலாம். நல்லா எழுதியிருந்தாரு முருகவேல் ஐயா. முருகவேல் ஐயா கூட உங்களுக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டது?
1: எழுத்தாளர் முருகவேல் ஐயா வந்து ஃபேஸ்புக்ல தான் பழக்கம். அவர் தஞ்சாவூர் வந்திருந்தப்ப ஒரு வாட்டி சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அப்ப என்னோட இப்படி கண்ணம்மாங்கிற நாவலை அவர்கிட்ட கொடுத்து வாசிக்க சொன்னேன். வாசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் குட் நாவல் அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ்புக்ல எழுதியிருந்தாரு. மேற்கொண்டு என்ன எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்ப, நான் என்னோட லங்கூர் தொகுப்பை எழுதி முடிக்கிற நேரம் அது, இது எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி அதை அனுப்புங்க நான் படிக்கிறேன்னு சொல்லி படிச்சு பார்த்தாரு. அப்படியே எங்களோட நட்பு தொடர்ந்துகிட்டு இருக்கு இன்னமும்.

0: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் லங்கூர் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் லக்ஷ்மி சிவகுமார் அவர்களுடன் தொடர்ந்து இலக்கியம் பேசுவோம்.
1: என்கிற செயற்கை உளவாளிக்கு, அவரும் இயற்கை உளவாளி இல்ல போல, செயற்கை உளவாளிக்கு தெரிந்த ஏழு காரணங்கள். பெயரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதுல வந்து ஒரு மூணு குறுநாவல் வச்சிருக்கீங்க, குறுநாவல் தொகுப்பா தான் இருக்கு. இதுல ஒரு இளைஞன் சந்திக்கக்கூடிய ஏழு காரணங்களை பத்தியும் எழுதியிருக்கீங்க. ஒரு இடத்துல லீனியரா போறீங்க, ஒரு இடத்துல அங்கிட்டு சுத்தி அங்கிட்டு வர்றீங்க, நான் லீனியர் அப்படி விதவிதமா முயற்சி எடுத்திருக்கீங்களே. ஆனா இருந்தாலும் இந்த போக்கு வந்து தடை பண்ணலாம், நல்லா ஒரு சந்தோஷமா அதை வாசிக்க கூடிய அளவுக்கு இருக்கு. எப்படி இப்படி ஒரு கதை சொல்லக்கூடிய போக்கை எடுத்தா மக்கள் வரவேற்பாங்க அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்தீங்க?
2: ஒருவேளை எனக்கு இந்த சினிமா எழுத்துல ஆர்வம் இருக்கிறதுனால அப்படி நான் எடுத்திருக்கலாம். சாதாரணமா ஒரு கதையை சொல்லிட்டு போக கூடாதுன்னு நினைப்பேன். கதையோட கருவில் இருக்க தாக்கத்தை தாண்டி வாசகர்களுக்கு வாசிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கணும் அப்படிங்கிற முயற்சிக்காக ரொம்ப மெனக்கெடுவேன். அப்படி முயற்சி பண்றதுதான் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவேன் வச்சுக்கீங்களேன். அதனால இந்த முயற்சி கைகூடி வருது.
1: ஐயா, நீங்க இந்த மாதிரி கதை, நாவல், அப்புறம் கவிதையும் விட்டு வைக்கல. வெளிவராமலும் போகக்கூடிய குவர்ட்டி கீபோர்டுல இருந்து அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டு இருக்கீங்க, அதுல இருந்து ஒரு கவிதையை எங்களுக்கு சொல்லுங்க. அந்த பயணத்தை பத்தியும் கூடுதலா சொல்லுங்க.
2: அந்த குவர்ட்டி கீபோர்டுங்கிறது வந்து ஒண்ணுல நம்ம வழக்கமா பயன்படுத்துற அந்த கீபோர்டோட லேஅவுட் தான் அது. அது வந்து லட்டின் அமெரிக்கன் லேஅவுட்னு வச்சுக்கீங்களேன். இந்த கவிதைகள்லாம் வந்து 2007 இருந்து நான் எழுதப்பட்ட கவிதைகள் தான் அது. இது அவ்வப்போது நான் வந்து எழுதுறப்ப பாத்தீங்கன்னா இந்த கீபோர்டில் எழுதுறதுனால 2007 இந்த தலைப்பை வச்சுட்டேன். ஏன்னா இது கவிதையா வெளி வருமா என்னங்கிற சந்தேகம் எனக்கு அப்பையிலேருந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அதான் பாருங்க, 2007 எழுதப்பட்ட கவிதை 2025 தான் வெளியா வந்திருக்கு. எனக்கு அப்பவே இது கவிதை தொகுப்பா வராதுங்கிற எண்ணம்லாம் இருந்துச்சு. அதனால 2007 இந்த பேரை வச்சுட்டேன், வெளிவராமலும் போகக்கூடிய குவர்ட்டி கீபோர்டில் இருந்துட்டு. அதுக்கான காலகட்டங்கள் இந்த 2025 தான் ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அதனால அதே தலைப்பையே வச்சு கவிதை தொகுப்பு வெளியிட்டாச்சு.
1: கொரோனா காலம் உங்களுக்கு எப்படி போனது, நீங்க எப்படி சமாளிச்சீங்க?
2: ரொம்பவே சிரமமான காலகட்டம் தான் அது. அதை விவரிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கீங்களேன். ரொம்ப கஷ்டமான காலகட்டங்கள். அடிப்படை தேவைகளுக்கு அடுத்தவங்களை எதிர்பார்த்து இருக்கிற சூழலா இருந்தாலும் அந்த நேரத்துல ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அதாவது நம்ம ஒன்னு கேட்டா வாங்கியாந்து கொடுக்கறதுக்கான ஆட்கள் வந்து அவங்க வருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான சூழலாம் இருந்துச்சு. ரொம்ப சிரமமான காலகட்டம் தான்.
1: இன்னைக்கு கொரியர் சர்வீஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு, உங்களுக்கு தேவையான புத்தகங்கள்லாம் எப்படி வரவழைச்சு படிச்சுக்கிறீங்க?
2: மொழிபெயர்ப்புகள் நிறைய படிப்பேன். அந்த வகையில எனக்கு தேவையான புத்தகங்கள் வந்து எதிர் வெளியீட்டுல கிடைக்குது. அனுஷ் நண்பர் அவர் தான், அவர்கிட்ட நான் சொன்னேன்னா 2 நாள்ல அனுப்பி விட்டுவார். எனக்கு
1: கவிதையை சொல்லுங்க. வெளிவராமலும் போகக்கூடிய குவர்ட்டி கீபோர்டில் இருந்து.
2: தன்னை வரைய சொல்லிவிட்டு எதிரில் இருந்த சாய்நார் காலியில் அமர்ந்து கொண்டால் முனியம்மா. என் கையில் தூரிகை எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு கிரேயன் குச்சி மட்டும்தான் இருந்தது. அடிக்கடி அவளை பார்ப்பதும் வரைவதுமாகவே இருந்து கொண்டிருந்தேன். உருவத்தின் ஒழுங்கு வேண்டி அசைவற்றிருக்க சொன்னதை ஆமோதித்தவளுக்கு சிரிப்பு மட்டும்தான் சதி செய்தது. எனக்கான நேரத்தை

ஒத்துழைத்தவளுக்கு நன்றியை சொல்லியதும் வேலை முடிந்ததென பெருமையுடன் புருவமேட்டை உயர்த்தினேன். விடுவிடவென ஓடி வந்தவள் என் தலையை அணைத்துக் கொண்டபடி முத்தமிட்டாள். ஏனெனில் நான் வரைந்தது அப்போது அவள் தந்த முத்தத்தைத்தான்.

0: வாசிப்பு அப்படிங்கிறத தாண்டி உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன?
1: நான் கொஞ்சம் சினிமா நிறைய பார்ப்பேன், உலக சினிமாக்கள் கொஞ்சம் பார்க்கறது. இந்த செழியனோட உலக சினிமாக்கள்ங்கிறது விகடனில் தொடராக கொஞ்ச நாள் வந்துச்சு. அவர் நிறைய சினிமாக்களை அறிமுகப்படுத்தினார். அது அந்த காலகட்டங்களில் யூடியூப்பில் கிடைக்கிறத வந்து ரொம்ப தேடி தேடி நிறைய பார்த்துருக்கேன். என்னோட ஹார்ட் டிஸ்கில் அவர் பரிந்துரைத்த படங்கள் நிறையா வச்சுருக்கேன். இன்னமும் எனக்கு அது மாதிரி படம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அது எடுத்து பார்த்துக்கிறது. சினிமா பார்க்கறது தான் முழு நேரமாக பொழுதுபோக்கு.
0: ஐயா, இப்போ அது தாண்டி கால்பந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதனால தான் வந்து போர்ச்சுகீசியனின் விரல்கள் அப்படின்னு ஒரு நாவல் கூட எழுதியிருக்கீங்க. உட்கார்ந்த இடத்துல விளையாடுற மாதிரி ஏதாவது விளையாட்டுகள் உங்களுக்கு பிடிக்குமா?
1: நான் இப்போ எழுத்துல இயங்குறதுனால அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் நான் எடுத்துக்கல. செஸ் விளையாடணும்னு விருப்பம் இருக்கும், கேரம் போர்டு விளையாடணும்னு விருப்பம் இருக்கும். இருந்தாலும் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகி போயிடுமோன்ட்டு நான் அந்த எழுத்துக்குள்ளேயே இருக்க தான் நினப்பேன். எனக்கு மற்ற வேலைகள் ஏதாச்சும் வந்தால் கூட கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரியே ஃபீல் பண்ணுவேன். கிரிக்கெட் பார்க்கறது கூட ரொம்ப ஆர்வமாக பார்த்த காலகட்டங்கள் உண்டு. ஸ்கூலுக்கு லீவ் போட்டு வேலைக்கு லீவ் போட்டு இப்படி பார்த்த காலகட்டங்கள்லாம் உண்டு. இந்த எழுத்துன்னு வந்ததுக்கப்புறம் விளையாட்டை பார்க்குற வேலையை கூட விட்டுட்டேன். முழு நேரம் எழுத்து தான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி எழுதிட்டு இருக்கேன்.
0: அப்புறம் நாங்கள் கேள்விப்படுறோம், உங்களுக்கு வானொலி தான் துணையா இருக்குன்னு. வானொலி எந்த அளவுக்கு துணையா இருக்கு அப்படிங்கறத சொல்லணும்.
1: காலைல எழுந்திரிச்சோடனே முதல் வேலை அந்த சுவிட்ச் ஆன் பண்ணி விடுறதுதான். அதுல என்ன ஓடுது என்னங்கறதுல அது ஒரு கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நிறைய பாடல்கள் போடுவாங்க. நம்ம கையில இன்னைக்கு எந்த நேரத்துல எந்த பாடல்கள்னாலும் கேட்கலாங்கிற மாதிரி டிவைசஸ் எல்லாம் இருந்தாலும் அதுல இருந்து ஒளிபரப்பாகிற பாடல் வந்து திடீர்னு நம்ம யோசிக்காத ஒரு பாடல் வந்து ஒளிபரப்பாகும். அது நமக்கு ரொம்ப உற்சாகத்தை தரும். நம்ம சோர்வாக இருக்க நேரங்களில் கூட அது கொஞ்சம் நம்மளை உற்சாகப்படுத்திடும். அந்த வகையில் வானொலி வந்து நண்பன்னு கூட சொல்லலாம்.
0: ஐயா, இப்போ முடிவெளி பதிப்பகம்னு ஒரு பதிப்பகமும் வச்சிருக்கீங்க. முதல்ல வந்து உங்களுடைய நண்பரான சுதீர் செந்தில் ஐயாவே வந்து நிறைய பேர்த்துல சொல்லுவார், தெரிஞ்சே ஏண்டா கிணத்துக்குள்ள விழுகிற அப்படின்னு தான் சொல்லுவார் நான் நினைக்கிறேன். ஏன்னா பதிப்பகம் வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம்தான். எழுத்தாளராக கூட வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிங்க ஒரு பதிப்பகம் தொடங்குவீங்க, அதனுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு?
1: அண்ணன் சுதீர் செந்தில் சொல்றது உண்மைதான். அந்த கிணத்துக்குள்ள நான் விழுந்தாலும் என்னோட புத்தகங்களை மட்டும் பதிப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில முதல் புத்தகத்தை நான் என்னோட ஒரு பதிப்பகம் பேர்ல நான் வெளியிட்டேன். அது கை காசு போட்டு நான் மற்ற புத்தகங்களை பதிப்பிக்கிற அளவுக்கு ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டா இதை நான் நடத்தல. என்னோட புத்தகத்தை வெளியிடுறதுக்காக மட்டும்தான் இதை ஆரம்பித்தேன். ஆனால் பதிப்பகம் சார்ந்த வேலைகளை நான் வந்து நூல் வடிவமைக்கிறது, அட்டை வடிவமைச்சு கொடுக்கறது, ப்ரூஃப் பார்த்து கொடுக்கறது, இது மாதிரி வேலைகளை நான் பண்ணிட்டுருக்கேன். என்னோட பதிப்பகத்தை தாண்டி இந்த மாதிரி வேலைகளை புக் லேஅவுட் பண்ணி கொடுக்கறது, கவர் டிசைன் பண்ணி கொடுக்கறது, ப்ரூஃப் பார்த்து கொடுக்கறது, இது மாதிரி வேலைகளை நான் பார்த்து கொடுத்துட்ருக்கேன். இப்படி கண்ணம்மா நூலோட அட்டை டிசைன் நான். அந்த புத்தகத்தை பிரிண்ட் பண்ணது மட்டும்தான் வெளியில் ஒரு இடம், பாக்கி எல்லா வேலையும் அந்த புத்தகத்துக்கு நான் பண்ணது தான்.
0: அந்த மூவை கூட முடிவெளி பதிப்பதுக்காக அதை நீங்க வந்து அது ஒரு சுற்றுல விட்டுட்டீங்க. அந்த டிசைனே ரொம்ப அழகா இருக்கு.
1: ஆமா, அந்த லோகோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் அதை எப்படி வடிவமைக்கணும்னு தெரியாம ரொம்ப மெனக்கட்டு வடிவமைச்சது. ரொம்ப பிடிச்சிருந்த லோகோ அது, அது நான் தான் வடிவமைச்சேன்.

0: ஒரு சில பேர்களை சொல்கிறேன், நீங்கள் அவங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். ஐயா கார்த்திகை பாண்டியன் எழுத்தாளர்,
1: சிறந்த நண்பர் அவர். அவரோட அறிமுகம் எப்படி கிடைச்சிதுன்னா, என்னோட லங்கூர் தொகுப்பு வெளியாகிறதுக்கு முன்னாடி அவரோட அறிமுகம் கிடைச்சிது. ரொம்ப சிறந்த நண்பர் அவர். சிறுகதைகள் குறித்து பேசிட்டு இருக்கப்ப வித்தைக்காரியின் சாகசம் மரணம் மாதிரி அவருமே அதே ஜானர்ல ஒரு கதை எழுதியிருக்கதா சொன்னாரு.
0: பதிப்பாளர் அனுஷ்,
1: சிறந்த நண்பர் அவர், என்னை வழி நடத்தக்கூடியவர்னு கூட சொல்லலாம். அவரை புத்தகம் சார்ந்த வேலைகள் நிறைய பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன்ல, அதுக்கு நிறைய உதவி செய்யறது அவர் தான். குறிப்பாக புத்தக வடிவமைப்பு குறித்து எந்த சந்தேகம் எந்த நேரத்தில் கேட்டாலும் சொல்லுவார். புத்தக அட்டைக்கான அந்த அளவுகளை கேட்டால் உடனே சொல்லுவார். நான் இன்னைக்கு புத்தக வேலை பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு ரொம்ப உதவி பண்ணது அனுஷ் தான். கூட பிறந்த சகோதரன் கூட சொல்லலாம் அவர்.
0: ஐயா எழுத்தாளர் பாவனன்,
1: ஐயா பாவனனோட ரொம்ப பரிச்சயம் கிடையாது. ஒரு முறை வீட்டுக்கு வந்தார், அந்த சந்திப்பு மட்டும்தான். முதல் முறை கை குலுக்கிறப்பே அவரோட அன்பை புரிஞ்சிக்க முடிஞ்சது. நல்ல மனிதர் அவர்.
0: பதிப்பாளர் எழுத்தாளர் உயிரெழுத்து இதழின் ஆசிரியர் சுதீர் செந்தில்,
1: அண்ணன் வந்து எனக்கு எப்போ தெரியும்னா, இந்த வித்தைக்காரியின் சாகசம் மரணம் கதையை அனுப்பிட்டு வெயிட் பண்ணப்போ ஒரு 10-15 நாள்லயே அந்த கதையை படிச்சுட்டு கூப்பிட்டாங்க. 3 மாசம் கழிச்சு போட முடியும், இப்போதைக்கு போட முடியாது அப்படின்னாங்க. அப்புறமா அடுத்த மாசமே போட்டாங்க. அந்த கதையை வந்து அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போல இருக்கு. அதுக்கப்புறம் நல்லா எழுதுற, இன்னும் 2 கதை உனக்கு நான் போட்டு தரேன், உயிரெழுத்துல எழுது அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகப்படுத்தினாங்க.
0: அந்த லங்கூர் சிறுகதை தொகுப்பு கூட
1: உயிரெழுத்துலதான் வந்துச்சு. அந்த கதையும் டெடிக்கேஷன் பண்ணது வந்து மகேந்திரனுக்கும் சுதீர் செந்திலனுக்கும் தான் பண்ணிருந்தேன்.
0: ஐயா இப்போ என்ன எழுதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: திரை எழுத்து தான், ஆனா அது கொஞ்சம் ரகசியமா இருக்கட்டும்.
0: சிறப்புங்க, உங்களுடைய எழுத்து பயணம் தொடர வானொலி சார்பாக வாழ்த்துக்கள்ங்க.
1: மிக்க நன்றி.
2: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இதுவரை நம்முடன் பயணித்தவர் எழுத்தாளர் லக்ஷ்மி சிவக்குமார் அவர்கள். அமைப்பு கு அடைக்கலராஜ். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: குறளமுதம்
1: காலமறிதல் 49 அதிகாரம் 3 குறட்பா.
2: அருவினை என்பவுளாவோ கருவியான் காலம் வரிந்து செய்யும்.
1: ஏற்ற கருவிகளோடு தகுதியான காலத்தையும் அறிந்து செயலை செய்தால் செய்வதற்கு அரிய செயல் என்பதும் உண்டு.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: நமது தேசிய பறவையான மயில் வண்ணமயமான தோகை, கம்பீரமான தோற்றம் மற்றும் மழைக்காலத்தில் தோகையை விரித்து ஆடக்கூடிய அழகு, இது எல்லாமே நம்ம எல்லாத்தையும் கவர்ந்து இழுக்கும் இல்லைங்களா? மயில்கள் வயல்வெளிகளில் பூச்சிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி சுற்றுச்சூழல் சமநிலையை பேண உதவுது. இருந்தாலும் காடுகள் அழிக்கப்படுதல், வாழ்விடங்கள் சுருங்குதல், சட்டவிரோத வேட்டையாடுதல், பூச்சிக்கொல்லி மருந்துகளுடைய அதிகப்படியான பயன்பாடு, நீர்நிலைகள் மாசுபடுதல் மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவை மயில்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருந்துகிட்டே இருக்கு. சிலர் மயிலுடைய இறகுகளுக்காக கூட சட்டவிரோதமாக வேட்டையாடுறாங்க. மயில் இனங்களை பாதுகாக்க இயற்கை வாழ்விடங்களான காடுகள் மற்றும் புதர் பகுதிகளை பாதுகாக்கணுங்க. அதிக அளவில் மரக்கன்றுகளை நட்டு பசுமையை அதிகரிக்கணும். சட்டவிரோத வேட்டையை தடுக்கிறதுக்கு கடுமையான சட்டங்களை நடைமுறைப்படுத்தணும். பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மூலம் பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இப்பெல்லாம் நாம் வசிக்கக்கூடிய இடங்களுக்கு பக்கத்திலேயே நிறைய மயில்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு சிலர் மயில்களுக்கு தண்ணீர், உணவு தானியங்கள் வைக்கிறத கூட கண்கூடாக பார்க்குறோம். எல்லாருமே இதுபோல் மயில் மற்றும் மற்ற உயிரினங்களுக்கு வீட்டுக்கு வெளியில் இறைகளை போட்டு வைக்கலாம். மயில்கள் எங்காவது காயம்பட்டு கிடந்தாலோ, மயங்கிய நிலையில் கிடந்தாலோ

உடனே வனத்துறைக்கு தகவல் சொல்லலாம். இயற்கை வளத்தின் அடையாளமாக திகழும் மயில்களை தொந்தரவு செய்யாம துன்புறுத்தாம அவற்றை பாதுகாப்பது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமைங்க. எல்லாரும் இணைஞ்சு செயல்பட்டா நிச்சயம் இது சாத்தியம்தானே.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

நேரம் 12:10. நேயர்கள் இனி கேட்கலாம் சங்கீத சாரல். இன்று சங்கீத சாரலில் மாலதி கிருஷ்ணமணி அவர்களின் வீணை இசையை கேட்டு ரசிக்கலாம்.

நிகழ்ச்சியில் அடுத்து காமாட்சி என தொடங்கும் தீக்ஷத கீர்த்தனை சிம்ஹேந்திர மத்தியமம் ராகம் ரூபக தாளம்.

சங்கீதசாரலில் நிறைவாக கமலாப்த குல என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை பிருந்தாவன ஷாரங்கராகம் ஆதிதாளம்.

இதுவரை நேர்கள் சங்கீத சரல் நிகழ்ச்சியில் கேட்டது மாலதி கிருஷ்ணமணி அவர்களின் வீணை, பி ஹரிக்குமார் அவர்களின் மிருதங்கம்.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து செல்கிறார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கல்வி குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு, வர்த்தகம், கல்வி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது ஆஸ்திரேலிய பயணத்தின் கடைசி நாளான இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அந்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஆங்குஸ் டெய்லரை சந்தித்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் பாதுகாப்பு, முதலீடு, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவை குறித்தும் அவரிடம் விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார். இரு நாடுகளும் வளர்ச்சிக்கான பல புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இருதரப்பு நட்புறவு மிகுந்த மதிப்பு மிக்கது என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆந்தனி அல்பேனிஸுடன் மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தையும் பிரதமர் பார்வையிட்டார். விளையாட்டுத்துறையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வெளிப்படுத்தும் வகையில் இது அமைந்துள்ளது. கிரிக்கெட் விளையாட்டில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய பிரதமருடன் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். விளையாட்டு கட்டமைப்பு, தடகள மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பது குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். இந்தியா முன்னின்று நடத்தும் ஒலிம்பிக் போட்டி குறித்தும் ஐபிஎல் பிபிஎல் ஒத்துழைப்பு குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக்கொண்டு 2 நாள் பயணமாக நியூசிலாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டின் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். நியூசிலாந்து நாட்டின் தலைவர்களை சந்தித்து பேசும் திரு நரேந்திர மோடி நட்புறவை மேம்படுத்துவது குறித்தும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்க உள்ளார். குழந்தைகள் மேம்பாடு, பள்ளிக் கல்வி மற்றும் மனிதவள மேம்பாடு குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக நித்தி ஆயோக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குழந்தைகளுக்கு அடிப்படை எழுத்தறிவை ஊக்குவிப்பது, எண்ணியல் கல்வியை வளர்ப்பது, ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி, இணையதள தாக்கத்திலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல், பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல் மற்றும் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னோடி மாவட்டங்கள் மற்றும் தாலுகாக்களில் குழந்தைகள் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. குழந்தைகள் மேம்பாட்டுக்கான கொள்கைகளை வகுத்தல், மக்கள் பங்களிப்பு மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் குழந்தைகளின் நலன் மற்றும் கல்வியை ஊக்குவிப்பது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக நித்தி ஆயோக்கின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த 6ஆம் தேதி நிலவரப்படி 50.2% மின் விநியோகம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் தூய்மை எரிசக்திக்கான கட்டமைப்பு வலுப்பெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதல்களால் மின் உற்பத்தியில் நிலையான நீடித்த வளர்ச்சியை நாடு பெற்றுள்ளதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார்.

0: வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இன்று மனித வனவிலங்கு மோதல்களை தடுப்பது குறித்த தேசிய கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், புலிகள் காப்பகம் அமைந்துள்ள பகுதிகளில் மோதலை தவிர்ப்பதற்கான கொள்கைகளை வகுக்குமாறு வலியுறுத்தினார். சிறுத்தை மற்றும் யானைகளால் கால்நடைகள் மற்றும் பயிர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை களைவதற்கான திட்டங்களை வரையறை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வனப்பரப்பை ஒட்டியுள்ள நகர்ப்புறம் மற்றும் கிராமப் பகுதிகளில் மக்களிடையே வனவிலங்குகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாதுகாப்பான வழிமுறைகள் குறித்தும் எடுத்துரைக்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க நீண்டகால செயல் திட்டத்தை வகுக்க வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மனித வனவிலங்கு மோதல் குறித்த இணையதளம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த கையேட்டை அமைச்சர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு கே டி வர்தன் சிங், இந்தியாவில் மட்டுமின்றி ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் மனித விலங்கு மோதல் பிரச்சினையாக உள்ளது என்று குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் இதற்கான தீர்வுகளை கண்டறிந்து அவற்றை மற்ற நாடுகளுக்கு தெரிவிக்கும் வகையில் சர்வதேச கருத்தரங்குகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த கருத்தரங்கில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வனத்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மகாராஷ்டிரா மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான வரைவு சட்டத்தை தயாரிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் 7 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், அரசியல் சட்டம் மற்றும் மாநிலத்தின் அடிப்படை கொள்கைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்டத்தை இந்த குழு தயாரிக்கும் என்று கூறினார். 6 மாதங்களில் இதுகுறித்த அறிக்கையை மாநில அரசிடம் குழுவினர் சமர்ப்பிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அவர்கள் அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்ட மசோதா தயாரிக்கப்பட்டு குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் உயர்கல்வி பெறுவதற்கு உதவும் வகையில் கொண்டுவரப்பட்ட பிரதமரின் வித்யாலட்சுமி கல்விக் கடன் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதா என்று கடனுதவி பெற்ற மாணவி மற்றும் பெற்றோர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் ஜான்சி, நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன். ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப எனக்கு லோன் கிடைச்சிடுச்சு, 150,000 கிடைச்சிருக்கு எஜுகேஷன் லோன். இது வந்து என்னோட படிப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, முக்கியமா என்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
3: என் டாக்டர் பேரு பிரீத்தி, அவங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல பிடெக் ஐடி கோர்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்க 1 இயர் முடிச்சிட்டாங்க, இப்ப செகண்ட் இயர். 1 இயர் பீஸ் கட்டிட்டேன். 1 இயர் பீஸ் வந்து 270,000. சரி, 1 இயர் கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பிஎம் வித்யாலட்சுமி மூலமா ஆன்லைன்ல அப்ளை பண்ணியிருந்தோம் எஜுகேஷன் லோனுக்காக. அது இப்ப 6,15,000 சாங்ஷன் ஆயிருக்கு. எங்க டாக்டர் படிப்புக்கு நல்ல ஒரு உதவியா இருக்கும்.
0: ஈரான் நாட்டின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் உடல் இமாம் ரிசா வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரது இறுதிச் சடங்கில் பங்கேற்றனர். அவரது மூத்த மகனான சையத் முஸ்தபா கமேனி இறுதிச் சடங்குகளை செய்தார். கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். தமிழகம், கர்நாடகா, கேரளம், நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை ஹிமாச்சல் பிரதேசத்தில் தீவிரமடைந்து வருவதன் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மண்டி, ஷிம்லா, சோலன், காங்க்ரா, சிர்மாவூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டங்களில் பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-0, 5-7, 10-3 என்ற செட் கணக்கில் கனடாவின் கேடன்ஸ் பிரேஸ் அமெரிக்காவின் கேட்ரினா ஸ்காட் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாக்கெட் மைனேனி, இங்கிலாந்தின் லியாம் புரோடி இணை மற்றும்

0: இந்தியாவின் நிக்கி கலியாண்டா, தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணைகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. லார்ட்ஸில் இப்போட்டி பிற்பகல் மணி 3:30 நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து செல்கிறார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கல்வி குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேரம் 12:50.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

நேர்களே, உங்களின் நினைவிற்கு நமது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பசுந்தாளூர பயிர்களின் முக்கியத்துவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் புஷ்பா அவர்கள். தொடர்ந்து 2:30 கனிந்த வாழ்வு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஏ கண்ணன் அவர்களின் அனுபவங்கள். வர இருக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க இணைந்திருங்கள் உறவுகளை எங்களோடு திருச்சி வானொலி அலைவரிசைகளில். நேரம் பகல் 1:00.

இனி திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 kHz-இல் கேட்கலாம் காலத்தின் கரங்களில் கரையாத கானம், காற்றின் தோள்களில் பயணிக்கும் ராகம், கேட்கும் இதயமெல்லாம் இனிமை விதைக்கும் மதுர கீதம். முதலாவதாக பாடல் ஒலிக்க வருகிறது புதிய பூமி திரைப்படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குரல்களில், கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிற நேயர்கள் நாஞ்சிக்குறிச்சி முத்துராமசாமி, ராமு, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி.

நெஞ்சிருக்கும் திருச்சி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுர கீதம். அடுத்ததாக பாடல் ஒலிக்க வருது பணக்கார குடும்பம் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைச்சிருக்காங்க. கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல்.

கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 kHz. இது மதுர கீதம். அடுத்ததாக பாடல் ஒலிக்க வருது மஞ்சள் மகிமை திரைப்படத்திலிருந்து உடுமலை நாராயணகவி வரிகளில் அமைந்த பாடல், கண்ணசாலா மற்றும் பி. சுசீலா பாடியது.

வானொலியின் முதல் அலைவரிசையில் மதுர கீதத்தில் அடுத்ததா பாடல் ஒலிக்க வருது. பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா பாடிய பாடல் கண்ணதாசன் வரிகளில்.

இணைஞ்சிருக்கும் மனதை மயக்கும் மதுர கீதத்தில் அடுத்ததாக பாடல் ஒலிக்க இருக்கு எதிரிகள் ஜாக்கிரதை படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் வேதா இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா பாடிய பாடல்.

கேட்டிருக்கோம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரை கீதம். அடுத்ததா பாடல் ஒலிக்க வருது டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பானுமதி குரல்களில். உழைப்பின் மேன்மையையும் விவசாயத்தின் பெருமையையும் போற்றும் பாடல் நாடோடி மன்னன் திரைப்படத்திலிருந்து.

மண்ணை குழந்து சுரங்கம் வச்சு பொண்ணை எடுக்க கலிகை வெட்டி மதில் வச்சு மாளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்தை எடுக்கும் மதில் வச்சு

0: கலஞ்சன்னா மச்சான், நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம், கையுங்காலும் தானே மிச்சம்.
1: நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம்.
0: நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம். நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம்.

திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டுட்ருக்கோம் மதுர கீதம். அடுத்ததா பாடல் வருது புதுமை பித்தன் திரைப்படத்திலிருந்து, சி எஸ் ஜெயராமன் மற்றும் ஜிக்கி குரல்களில், ஜி ராமநாதன் இசையில்.

கேட்டிருக்கோம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 kHz-ல். இது மதுர கீதம். அடுத்ததா பாடல் ஒலிக்க வருது நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து புலமை பித்தன் வரிகள்ல விஸ்வநாதன் இசையமைத்து SP பாலசுப்ரமணியம் குரலில்.

கேட்டு இணைஞ்சிருக்கும் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசையில் மதுர கீதத்தில். அடுத்ததா பாடல் ஒலிக்க இருக்கு சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

படுபவன் படு சம்சாரி, அப்பா நீயோ பிரம்மச்சாரி. அவதி படுபவன் படு சம்சாரி, அப்பா நீயோ பிரம்மச்சாரி. தலையணை மந்திரம் மூளையை கடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும். காசிக்கு காசிக்கு காசி.

சிவம் சந்நியாசம் புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம். பக்தியின் வடிவம் சந்நியாசம் புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம்.

0: கட்டிய மனைவி குலதெய்வம்,
1: காசிநாதனே என் தெய்வம்,
0: கட்டிய மனைவி குலதெய்வம்,
1: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை,
0: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை,
1: மனைவியும்

0: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
1: சரியோ, இனி அவளுடன் இருப்பது சரியோ,
0: அவள் துணையினை பிரிவது முறையோ.
1: பகைதான் மலரும்
0: பகையே அன்பாய் மலரும்,
1: பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ,
0: கலந்தவர் திரிந்திட தகுமோ. இல்லறம் இல்லறவே காசிக்கு போகும் சன்னியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீயோகி. காசிக்கு போகும் சன்னியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீயோகி.
2: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
3: கண்ணு,
2: ஞாபகம் இருக்கா, போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
3: 2 வருஷமா கணக்குல குடுத்தல் வாங்கல இல்ல, ஒருவேளை இன்னாபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
4: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
2: எங்க?
4: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
2: ஆர்பிஐ சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: NCERT
7: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
6: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
7: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
6: மாலை 5:30 மணிக்கு
7: NCERT
6: வகுப்பறையாகும்
7: உங்கள் வரவேற்பறை.
6: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
8: கேட்டிணைஞ்சிருக்கோம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz. இது மதுர கீதம்.

இதுவரை கேட்டு ரசித்தோம் மனதை மயக்கும் மதுர கீதம். மீண்டும் நாளை பகல் ஒரு மணிக்கு இணைந்து இருங்கள் திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில். நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் பசுந்தாளுர பயிர்களின் முக்கியத்துவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் வளர்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். புஷ்பா அவர்கள். இரண்டு 30 கனிந்த வாழ்வு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஏ. கண்ணன் அவர்களின் அனுபவங்கள். இனி வர இருக்கிறது திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒலிபரப்பாகும் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். மனித விலங்குகள் மோதலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் எளிதில் அணுகும் அரசாக தாவேகா தலைமையிலான அரசு திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று நியூசிலாந்து புறப்பட்டார். ஆக்லாந்தின் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். வணிகம், வர்த்தகம், பாதுகாப்பு பிரிவுகளில் கடந்த 2 ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட முன்னேற்றங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆய்வு மேற்கொள்கின்றனர். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் அங்குள்ள தொழில் முனைவோர் மற்றும் விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடுகிறார். இந்திய வம்சாவளியினரிடையேயும் அவர் உரையாற்றவுள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பின்னர் நியூசிலாந்து செல்லும் முதல் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக பிரதமர் தமது ஆஸ்திரேலிய பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு அங்கிருந்து நியூசிலாந்து புறப்பட்டார். வந்தே மாதரம் தேசிய பாடல் தேசத்திற்கான கடமையை நிலைநாட்டி விடுதலை போராட்ட வீரர்களுக்கு உத்வேகம் அளித்ததாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஷிம்லாவில் வந்தே மாதரம் சர்வதேச கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், இப்பாடல் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு துணிச்சலையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தியதாக பெருமிதம் வெளியிட்டார். ஒரே தேசம் ஒரே அரசியல் சாசனத்திற்கான வலுவான அடித்தளத்தை சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏற்படுத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தேசபக்தி என்பது வெறும் வார்த்தைகளாக மட்டுமல்லாமல் அனைத்து செயல்களிலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். வந்தே மாதரம் தேசிய பாடல் மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் சீரிய கொள்கைகளுடன் ஒருங்கிணைந்த உள்ளடக்கிய இந்தியாவை உருவாக்க குடிமக்கள் உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். மனித விலங்குகள் மோதல் சம்பவங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் உயர் முன்னுரிமையுடன் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவை மத்திய வன அலுவலர் பயிற்சி மையத்தில் இது தொடர்பான தேசிய கருத்தரங்கை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் இது தொடர்பான விளக்கங்களை வழங்கினார். இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பேசுகையில் மனித விலங்கு மோதலை தடுக்க நவீன தொழில்நுட்ப முறைகளின் அவசியத்தை எடுத்துரைத்தார். முன்னதாக மனித விலங்கு மோதல் குறித்த தகவல் கையேட்டினை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தியின் மூலம் பெறப்பட்டதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நம் நாட்டின் தூய்மை எரிசக்தி கட்டமைப்பின் திறனையும் மேம்பாட்டையும் இது பறைசாற்றுவதாக சமூக வலைதள பதிவில் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் நம் தேசம் நிலையான வளர்ச்சியுடன் வேகமான முன்னேற்ற பாதையில் ஆற்றலுடனும் உறுதியுடனும் பயணிப்பதாக அவர் குறிப்பிட்டார். தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 ஒப்பந்தங்கள் LNT நிறுவனத்துடன் கையெழுத்தானதாக முதலமைச்சர்

0: திரு விஜய் கூறியுள்ளார். கரூர் வெண்ணைமலையில் இன்று மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். அரசு அலுவலகங்களில் மக்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படுவதாக கூறிய அவர், ஊழலற்ற ஆட்சியை தாம் வழங்குவதாக கூறினார். மக்கள் எளிதில் அணுகும் அரசாக தாவே காட்சி திகழும் என்று கூறிய அவர், தொகுதி மறுவரையை தமது அரசு ஏற்காது என்றார். மேகதாது விவகாரத்தில் திமுக நீதிமன்றத்தில் முறையாக வாதிடவில்லை என்றும் அவர் குறை கூறினார். தேர்தல்களில் பணபலம் செல்லாது என்பது தமது வெற்றியின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று பிற்பகல் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கும் முதலமைச்சர், மணவாசி ஊராட்சியில் 13,500 பேருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கும் வகையிலாக 1,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள தோல் அல்லாத காலனி உற்பத்தி தனியார் தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டவுள்ளார். காவிரி நீரில் தமிழகத்திற்கு உரிய பங்கை பெற்றிட மாநில அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட பள்ளி வகுப்பறைகள் உள்ளிட்ட 74 அரசு கட்டடங்களை இன்று திறந்து வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அண்மையில் ஆர்சுத்திப்பட்டு கிராமத்தில் நெல் மூட்டைகள் சரிந்து உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் அமைச்சர் வழங்கினார். இந்த விபத்தில் காயமடைந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு 50,000 ரூபாய் நிவாரணத் தொகையையும் அவர் அளித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220th ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சிப்பாய் புரட்சி நினைவு தூணிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220th ஆண்டு நினைவு தினம் வேலூரில் இன்று அனுசரிக்கப்பட்டது. வேலூர் கோட்டையில் 1806 ஆண்டு ஜூலை 10 நாள் நள்ளிரவில் ஆங்கிலேய வீரர்களை இந்திய வீரர்கள் சுட்டுக் கொன்றனர். வேலூர் கோட்டையில் ஏற்பட்ட இந்த முதல் சிப்பாய் புரட்சியே நம் நாடு விடுதலைக்கு வித்திட்ட முதல் சம்பவம் என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. சம்பவம் நினைவாக இன்று காலை வேலூர் கோட்டை எதிரே உள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூணில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். வேலூரில் இருந்து மோகன்.
0: தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், தாராபுரம், மதுராந்தகம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரிய வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல்கட்ட சுய கணக்கெடுப்பு பயிற்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக 31 பொறுப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர். கணக்கீட்டாளருக்கான பயிற்சி வகுப்பு வருகிற 18/7/2026 வரை நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் பா இளஞ்செழியன்.
0: அரியலூர் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் வரும் 14 தேதி பொதுமக்கள் தங்களது குறைகள் தொடர்பான கோரிக்கை மனுக்களை வட்டாட்சியர் அலுவலகத்தில் அளிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் வரும் 31 தேதிக்குள் பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து பயனடையுமாறு ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2026-27 ஆண்டில் குறுவை பருவத்தில் நெற்பயிரை பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்ய அரசு அனுமதி அளித்துள்ளது. குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் பதிவு செய்ய வருகிற 31 தேதி கடைசி நாளாகும். இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் பயிர் காப்பீடு திட்டத்தில் விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்படுவார்கள். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள தோட்டக்கலை பயிர்களை கோடை வேலின் தாக்கத்திலிருந்து காப்பாற்ற விவசாயிகள் மேலாண் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: நாமக்கல் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள மா, வாழை, தென்னை, மரவள்ளி, தர்பூசணி, தக்காளி உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்கள் கோடை வெயில் மற்றும் வெப்ப அலை காரணமாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதால் சொட்டுநீர் பாசனம், காலை

0: அல்லது மாலை நேரங்களில் பாசனம் செய்தல், வைக்கோல் மற்றும் தேங்காய் நார் போன்றவற்றால் நிலப்போர்வை அமைத்தல், நிழல் வலை பயன்படுத்துதல், இலை வழி ஊட்டச்சத்து தெளித்தல் உள்ளிட்ட பராமரிப்பு முறைகளை கடைபிடித்தால் வறட்சியின் தாக்கம் குறைந்து நல்ல மகசூல் பெற முடியும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு செவிலியர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் செயல்படும் சகி ஒருங்கிணைந்த சேவை திட்ட பணிகளை ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை சின்ன சொக்கி குளத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள மகளிர் மதி அனுபவ அங்காடி மற்றும் புதிய வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக கட்டிடம் அமையவுள்ள இடங்களை ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா பார்வையிட்டார். திருச்சி மாவட்டத்தில் குடும்ப அட்டைகளில் பெயர் மாற்றம் திருத்தம் மற்றும் முகவரி மாற்றங்களுக்கான சிறப்பு குறைதீர் நாள் முகாம் 11 வட்டங்களிலும் நாளை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. பெல்ஜியத்தில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இன்று இந்தியாவின் மனஸ் தம்னே ஸ்பெயினின் மிகுவல் தமஸை எதிர்கொள்கிறார். பிரிஸ்டலில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. 5வது இறுதிப் போட்டி சவுத்ஹாம்டனில் நாளை நடைபெறுகிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது காலிறுதி ஆட்டத்தில் இன்றிரவு ஸ்பெயின் பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். மனித விலங்கு மோதலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் எளிதில் அணுகும் அரசாக தாவேகா தலைமையிலான அரசு திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி நேரம் 1:55.

0: வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில பசுந்தாளுர பயிர்களின் முக்கியத்துவம் நேர்முகத்துல பங்கேற்கிறாங்க ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். புஷ்பா அவங்க.
1: வணக்கம் நேர்களே, இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்து கொண்டு பசுந்தாள் உரப்பயிர்களை எப்படி சாகுபடி பண்ணிக்கிறது, அதுல வேற என்னெல்லாம் நம்ம செஞ்சா அதிகமான சாகுபடி எடுத்து மண்ணை வளமாக்கலாம் அப்படிங்கறத பத்தி தன்னுடைய அனுபவங்களை நம்மோட பகிர்ந்து கொள்வதற்காக ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். புஷ்பா அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. நேர்களாகிய உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் அம்மாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அம்மா
2: வணக்கம்.
1: அம்மா, பசுந்தாள் பயிரை என்னென்னலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத சொல்லுங்கம்மா.
2: பசுந்தாள் உரப்பயிர் வந்து இப்ப ரொம்ப முக்கியத்துவமான ஒரு நிலையில இருக்கு. ஏன்னா வந்து தொடர்ந்து ரசாயன உரங்களை வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுடைய
1: சாகுபடி முறையே அப்படித்தான் இருக்கு.
2: இப்ப ஏன்னா வந்து அதிகமான மகசூல் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறோம். அதிக மகசூலுக்கு வந்து நிறைய ரசாயன உரங்களை வந்து உபயோகிக்கிறோம். அந்த மாதிரி உபயோகிக்கும் போது என்ன ஆகுதுன்னா மண் வளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அதை வந்து மீட்டெடுக்கிற ஒரே ஒரு இது வந்து இந்த பசுந்தாள் உரம். காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தொழு உரம் போடுவோம். பசுந்தாள் உரம் பயிர்கள் செஞ்சுட்டு நம்மளுடைய என்ன பயிரோ அதை வந்து நம்ம வளர்ப்போம். எல்லாருமே வந்து மகசூல் அதிகரிக்கணும், நல்ல மகசூல் வரணும் அப்படின்னதுனால என்ன பண்றாங்க, ரசாயன உரம் தேவையோ இல்லையோ அவங்களுடைய இது என்னன்னா ரசாயன உரம் போட்டாதான் பயிர் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் என்ன பண்ணிடுறாங்க, அதற்கு அதிகப்படியான உரங்களையே அவங்க கொடுத்துடுறாங்க. இப்ப வந்து தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையமும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமும் வந்து தமிழ்நாடு அரசு வந்து கிராப் ப்ரொடக்ஷன் கைட் ஒன்னு கொடுக்கறாங்க. இவ்வளவு யூரியா போட்டா போதும் இந்த பயிருக்கு அப்படின்னு கொடுக்கறாங்க. இப்ப வர வர வந்து குறைச்சிட்டே வராங்க. அதிகமான ரசாயன உரங்களை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லி. இப்படி ரசாயன உரங்கள் பயன்படுத்துறதுனால என்ன ஆகுனா சுற்றுச்சூழல் மாசும் ஏற்படுது, மண்ணின் வளமும் குறையுது. அதை மீட்டெடுக்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு இது வந்து இந்த பசுந்தாள் உரப்பயிர்கள். இது நமக்கு எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு பயிர். இதை நம்ம வந்து வளர்க்கும் பொழுது மண்ணுடைய வளத்தை வந்து நம்ம மேம்படுத்தலாம்.
1: என்னென்ன பயிர்கள்லாம் பசுந்தாள் உரப்பயிரா பயன்படுத்தலாம்?
2: பசுந்தாள் உரப்பயிர்கள் பாத்தீங்கன்னா மூன்று வகைகள் வந்து சேர்ந்தது. ஒண்ணு வந்து உணவுக்காக வளர்க்கப்படும் பயிர் வகைகளே வந்து நம்ம பசுந்தாள் உரப்பயிர்களா வளர்க்கலாம். இரண்டாவது வந்து அந்த பயிர் வகையில வந்து நம்ம சாப்பிட முடியாது, ஆனா அது பசுந்தாள் உரப்பயிர்களா நம்ம வந்து வளர்க்கலாம். அதற்கடுத்தது மரங்கள். மரங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய தழைகளை வந்து நம்ம பசுந்தாள் உரப்பயிர்களை நம்ம மாற்றலாம்.
1: சரிம்மா, வேளாண் அதிகாரிகள் எல்லாம் சொல்றீங்க மண்ணு வந்து வளமா இருக்கா இல்லையான்னு முதல்ல வந்து ஒரு சாயில் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பயிர் போங்க அப்படின்னு. இந்த பசுந்தாள் ஊற பயிர்கள்லயே அடுத்து என்ன பயிர் பண்ண போறேன் அப்படிங்கறத பொறுத்து இந்த மாதிரி எதுவும் பசுந்தாள் ஊற பயிர்களை நான் மாத்தி பயிரிட்டு பண்ணிக்கலாமா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
2: பயிர் சுழற்சி முறைன்னு சொல்லுவாங்க. முன்னாடி என்ன பண்ணுவோம்னா ஒரு நெல் போட்டீங்கன்னா வேளாண் அறிவியல் கையேடுலயே கொடுத்துருப்பாங்க மாற்று சுழற்சி எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நெல் போட்டீங்கன்னா அடுத்து ஒரு பயிர் வகைக்கு போங்க. பயிர் வகைகள்ல வந்து வேர் முடிச்சுக்கள்ல வந்து சில நுண்ணுயிர்கள் இருக்கும். அந்த நுண்ணுயிர்கள் என்ன பண்ணுனா காற்றில் உள்ள நைட்ரஜன் அதை வந்து கிரகிச்சு மண்ணுல நைட்ரஜனை சேர்த்து வச்சிடும். அதற்கப்புறம் அந்த நைட்ரஜனை வந்து மண்ணுல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் அது வந்து அமோனியாவா மாற்றும். பயிரிடப்பட்ட செடிகள் வந்து சீக்கிரமா அதை வந்து கிரகிச்சு யூரியா நைட்ரஜனா மாத்திக்கக்கூடிய தன்மைக்கு வந்து மாற்றி கொடுக்கும். பயிர் வகை பயிரை வந்து நெக்ஸ்ட் ஏன் போடுறீங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த பயிர் வகை பயிரில் இருக்கிற வேர்கள்ல இருக்கிற வேர் முடிச்சுக்கள்ல தேவையான நைட்ரஜன் வந்து கிரகிக்கக்கூடிய பாக்டீரியாஸ் அந்த நுண்ணுயிரிகள் என்ன பண்ணும்னா காற்றில் உள்ள நுண்ணுயிரையும் வந்து கிரகிச்சு மண்ணில் வந்து சேகரிக்கும். அது இல்லாம வேர்கள் வந்து ஆழமா உள் இறங்கும் போது என்ன பண்ணும்னா அடி மண்ணில் இருக்கிற நைட்ரஜன் தேவையான சத்துக்களை வந்து இழுத்து மேல் மண்ணில் ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு 15 சென்டிமீட்டர் தான் தேவை நல்ல வளமான செடி வளர்றதுக்கு. மேல் இருக்கிற 15 சென்டிமீட்டர் மண்ணில் தான் நம்மளுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணும், அது அடியில இருக்கிற சத்துக்களை மேல கொண்டு வந்து பயிர் வகை பயிர்களை பயிரிட்டு அடுத்த பயிர் நீங்க செய்யும் போது என்ன ஆகும்னா பாதி அளவுக்கு நைட்ரஜன் அதாவது யூரியா போடுறது குறைச்சிக்கலாம்.
1: ஓ, அவ்வளவு குறைச்சிக்கலாம். நீங்க சொல்லக்கூடிய எதெல்லாம் வந்து பசுந்தாள் உரப்பயிர் பண்ணலாம் விவசாயிகள்?

0: பசுந்தாள் உரப்பயிர்கள் ஃபர்ஸ்ட் தானிய பயிர்கள் பயிர் வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா துவரை, பாசிப்பயிறு, தட்டை பயிறு, சோயா முச்சை, கடலை, இது எல்லாமே வந்து பயிர் வகையில வந்துரும். இதெல்லாமே வந்து தானியங்களையும் நீங்க எடுத்துக்கலாம். எடுத்த பிறகு அந்த இலைகள் கருகுகள் அப்படியே வந்து உங்களுக்கு பசுந்தாள் உரமாக மாற்றப்படலாம்.
1: துவரையில அது மாதிரி உண்டாம
0: பயிர் வகைகள்ல சார்ந்த எல்லாமே வந்து இந்த மாதிரி மண்ணுல இருக்கிற நைட்ரஜனையும் காட்டுல இருக்கிற நைட்ரஜனையும் கிரகிச்சு அதை வந்து கரிம பொருளா மாற்றி மண்ணுல தக்க வைக்கக்கூடிய தன்மையுடையது.
1: பயிர் வகை பயிர்கள் இல்லாம வேற உணவு அல்லாத மற்ற பயிர் வகை பயிர்களை எதெல்லாம் நம்ம பசுந்தாள் உர பயிரா பயன்படுத்தலாம்?
0: அது மாதிரி பாத்தீங்கன்னா சனப்பை, தக்கை பூண்டு, மணிலாகத்தி, கொளிஞ்சி, நரிப்பயிர், இது எல்லாமே வந்து பயிர் வகை இல்லாத மற்ற வகை பயிர்கள். சனப்பை வந்து ரொம்ப வேகமா வளரக்கூடியது, ஆனா நிறைய நீர் நம்ம விட்டோம் தண்ணி அதிகமா தாங்காது, உடனே காஞ்சிரும். மேட்டு பகுதி அந்த மாதிரி தண்ணீர் கம்மியா இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்திலயுமே வந்து சனப்பை பயிர் செய்து நீங்க உழுது கொண்டு வரலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தக்கை பூண்டு. தக்கை பூண்டு பாத்தீங்கன்னா களிமண் பூமிக்கு ரொம்ப சிறந்தது, தண்ணீர் தேக்கத்தையும் வறட்சியும் ஓரளவு தாங்கி வளரும், கலர் நிலங்களை சீராக்குவது இது வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அது இல்லாம 2 முதல் 4 மாதங்களுக்கு வந்து ஹெக்டருக்கு வந்து 10 லிருந்து 20 டன் வரை தழைச்சத்து வந்து இது கொடுக்கும். தண்ணீரை தாங்கி வளரக்கூடியது இந்த தக்கை பூண்டு. நெல் போடுறீங்க அதுல வந்து நடுவில் பார்டர் கிராப் மாதிரி கூட இந்த தக்கை பூண்டு வந்து நீங்க வளர்த்து விடலாம். வளர்ந்த பிறகு சீடையும் கலெக்ட் பண்ணிக்கலாம், பிளஸ் வந்து அதை வந்து நீங்க உழுதும் விட்டுறலாம். அடுத்து வந்து மணிலாகத்தி. மணிலாகத்தி பாத்தீங்கன்னா வேர்பகுதியிலும் தண்டு பகுதியிலும் முடிச்சுக்கள் இருக்கும், அந்த முடிச்சுகள்ல வந்து நீர்கள் அதிகமா இருக்கு, அதுதான் வந்து என்ன பண்ணும், காற்றில் உள்ள நைட்ரஜனை கிரகிச்சு மண்ணுல வந்து நைட்ரேட்டா அந்த செடிகள் எடுத்துக்க கூடிய நிலையில வந்து அந்த நைட்ரஜன் மாற்றி கொடுக்கும். கொளிஞ்சி எடுத்து, இந்த கொளிஞ்சி வந்து வறட்சியை தாங்கும். வயல்ல வந்து போட்டு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நல்லா கொளிஞ்சி வளர்ந்துரும், அப்படியே விட்டுட்டோம்னா விதைகள் எல்லாம் கீழே தூவி இருக்கும், அது திரும்ப அடுத்த முறை மழை வரும்போது அதுவே தானா முளைச்சி வரும், அதனால கொளிஞ்சி வந்து தொடர்ந்து இருந்து பயிட்டு இருக்கும். நரிப்பயிர் அது மாட்டு தீவனத்துக்கும் உபயோகப்படுத்திக்கலாம், அது எல்லாமே வந்து நம்ம எருவாகவும் பயன்படுத்தலாம். பயிர் வந்து நல்லா வளர்ந்த பிறகு ஒரு 2-3 முறை கட் பண்ணி அது வந்து மாட்டு தீவனத்துக்கு உபயோகப்படுத்திட்டு அதற்கப்புறம் மீதியை வந்து நம்ம உழுது விட்டுடலாம். இந்த நரிப்பயிர் வந்து அதிகமா இலைகள் வந்து வரக்கூடிய ஒரு பயிர், வந்துட்டே இருக்கும், நீங்க கட் பண்ண இலைகள் வந்து நல்லா தெளிப்பா வந்துட்டே இருக்கும், அதனால 2-3 முறை நம்ம வந்து அதை தீவனத்துக்கும் எடுத்துக்கலாம், அது இல்லாம வந்து எருவாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம்.
1: நரிப்பயிருக்கு நிறைய தண்ணி தேவைப்படுமோ?
0: தண்ணீர் வந்து இதுக்கு எல்லாமே அதிகமா தேவைப்படாது. ஆக்சுவலா பயிர் வகையிலே பாத்தீங்கன்னா அதிகமான தண்ணீர் வந்து தேவைப்படாத ஒண்ணு, முக்கவாசி எல்லாமே வந்து கொஞ்சம் வறண்ட நிலப்பகுதியில் எல்லாமே வரும். தக்கை பூண்டு பொறுத்தவரையிலும் நல்ல நீரை தாங்கி வளரக்கூடிய ஒரு தன்மை உண்டு. இப்ப நெல் பயிரோடய சேர்ந்து வளர்க்கலாம் தக்கை பூண்டை.
1: இப்ப இந்த பயிர் வகை பயிர்கள்ல அத அப்படியே அந்த இலை தலைகளை பயன்படுத்திக்கலாம், அதை போட்டு உழுது. இதையுமே வந்து எத்தனை நாளைக்குள்ள வளர விட்டு நம்ம அப்படியே அடிச்சு உழுதலாம்?
0: ஒவ்வொரு பயிரிலும் ஒரு இருக்கு. சனப்பையெல்லாம் பாத்தீங்கன்னா 45 லிருந்து 50 நாள் அந்த டைம்ல வந்து பூக்கும் தருவாய், பூக்கறதுக்கு முன்னாடி அடக்கி உழுதணும். அதற்கப்புறம் மத்த மணிலாகத்தி, தக்கை பூண்டு இதெல்லாம் வந்து ஒரு 60 நாள். எது உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் அப்படின்னா பூக்கறதுக்கு முன்னாடி, ஏன்னா பூக்கிற வரலும் வந்துதான் அந்த தண்டு பகுதி வந்து மென்மையாக இருக்கும், அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்டு பகுதி வந்து ரொம்ப கடினமாயிடும், அதனால அந்த டைம்ல வந்து உழுது விட்டுலாம். பயிர் வகைகள் சொல்றேன், இப்ப துவரை எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நம்மளுக்கு வந்து தானியங்கள் எடுக்கணும், அதை என்ன பண்ணலாம், தானியங்களை எடுத்த பிறகு அது காஞ்சிருந்தீங்க அதை கட் பண்ணி அந்த நிலத்திலேயே போட்டு உழுதாலும் விழுதலாம், இல்ல அதை எடுத்துட்டு வந்து நமக்கு எந்த நிலத்துல வேணுமோ அதை கொண்டு வந்து அதுல போட்டு எருவாக மாற்றலாம்.
1: ஆனா கொளிஞ்சி வந்து பார்த்தவே ரொம்ப ஹார்டா இருக்கிற மாதிரிதான் இருக்கும், அதுக்கும் பூக்கிற பருவத்திலே
0: தண்டுகள் வந்து சில இதுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆகும். இப்ப வந்து சனப்பை பாத்தீங்கன்னா ரொம்ப மிருதுவா இருக்கும், 1 வாரத்திலேயே டீகம்போஸ் ஆயிட்டு எருவாக மாறிடும். சில இது வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஆகும், தண்ணீர்ல நம்ம அப்படியே ஊறி அது வந்து மக்கி எருவாக மாறிடும்.
1: எல்லா பயிர் வகை பயிர்களும் சரி, உணவு அல்லாத பயிர் வகைகளும் சரி, எல்லாமே நைட்ரஜனுக்காக மட்டும்தான் இதெல்லாம்
0: இதற்கு நிறைய இது இருக்கு. ஒன்னொன்னு இது வந்து மண்ணின் வளத்தை வந்து காக்குங்க. இப்ப நம்ம வந்து அதிகமாக வந்து உரங்களை நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம், திரும்ப திரும்ப திரும்ப ஒரே மண்ணில பயிர்களை வளர்த்துட்டே இருக்கும், அந்த மாதிரி நம்ம பண்ணும் போது முதல்ல மண்ணினுடைய வளம், ஒவ்வொரு முறையும் அந்த செடிகள் என்னக்கும் மண்ணுல என்ன இருக்கோ அதை தான் எடுக்கும். சோ அதை எல்லாமே எடுத்த பிறகு மண்ணு வந்து சத்து இல்லாத ஒரு இதுவாதான் இருக்கும், அது இல்லாம மண்ணுடைய தன்மை மாறும், அந்த பௌதிக தன்மைன்னு அப்படின்னு சொல்லுவோம். ஒன்னொன்னுக்கும் வந்து தண்ணீரை உறிஞ்சக்கூடிய திறன் இருக்கும், அதே மாதிரி தண்ணீரை தக்க வச்சுக்கக்கூடிய திறன், இந்த திறன் எல்லாமே என்ன ஆகணும், கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அதனுடைய தன்மைகளே மாறி போயிடும். இப்ப பசுந்தாள் உரத்த பயிர்கள் நீங்க பயிரிடும் போது என்ன பண்ணணும், அந்த தன்மைகளையும் அது மாற்றும். மண்ணில் வந்து உங்களுக்கு உப்புத்தன்மை அதிகமா இருக்கும், இந்த உப்புத்தன்மை வந்து மழையினால வந்திருக்கலாம், தண்ணீர் வந்து இப்ப எல்லாம் என்ன போடுறோம், போர் தண்ணி தான் மோஸ்டா, அடியில இருந்து உறிஞ்சி எடுக்கிறோம், ஒவ்வொரு முறையும் உள்ளேந்து கீழே வரும்போது அங்க அடியில இருக்கிற உப்பு எல்லாமே மேல வருது. ஒரு இடத்துல வந்து வெற்றிடம் அமைஞ்சிச்சுன்னா உடனே என்ன ஆகும்னா கடல் நீர் உள்ள வரும். நம்ம நினைப்போம் அது எப்படி கடல் நீர் உள்ள இங்க வருது, பூமி எல்லாமே வந்து ஒரே இதுதான். இங்க இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு போர் போட்டு எடுக்கிறீங்கன்னா அந்த போர்ல தண்ணீர் இருக்கிற வரல உங்களுக்கு வந்துடும், அதற்கப்புறம் அந்த இடம் வந்து வெற்றிடம் ஆயிடும். வெற்றிடத்தை நிரப்பத்துக்காக எங்க நீர் இருக்கோ அது வந்து இங்க வரும், அப்ப வந்து கடல் நீர் வந்து உப்பு நீர் ஆயிடும், அந்த உப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல

0: வரும்போது அந்த மண்ணே வந்து உப்பு மண்ணாக மாறிடும். இப்படிதான் நிலத்துல வந்து உப்புகள் அதிகமா வர காரணம் இது ஒண்ணு. பசுந்தால் உர பயிர்களை நம்ம பயிரிடும் போது என்ன ஆகும்னா அந்த உப்பு தன்மையும் இந்த பசுந்தால் உர பயிர்கள் குறைக்கும். விவசாயிகள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க போடுறோம், பயிர் வந்து வளரவே இல்லை, குட்டையாவே இருக்கு, எங்களுக்கு வந்து நல்ல மகசூல் வரல, தூர் வெடிக்கல, இது எல்லாமே அதனாலன்னு உப்பு தன்மைகள் அதிகமா இருக்கக்கூடியதுனால. இந்த மாதிரி உப்பு தன்மை இருக்கக்கூடிய ரகத்துல கூட நம்ம வந்து இந்த பசுந்தால் உரப்பயிர்கள் போட்டு மடக்கி உழுது பண்ணும் போது என்ன ஆகும்னா மண்ணோட தன்மையை வந்து இந்த பசுந்தால் உரப்பயிர்கள் மாற்றி உப்பு தன்மையை குறைக்கும். குறைக்கும் போது அடுத்த பயிர் நீங்க பண்ணும் போது என்ன ஆகும்னா பயிர் வந்து நல்ல வளமாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்.
1: ஆமா, இந்த பசுந்தால் உரப்பயிர் பயிரிடுறதுனால ஏதாவது ஒரு சந்தேகம் வருது, ஒரு ஆலோசனை உங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னா எந்த எண்ணில் உங்களை தொடர்பு போறாங்க?
0: வேளாண் பல்கலைக்கழக வெப்சைட் இருக்கு, க்ரீ போர்ட்டல்னு சொல்லுவோம், இப்ப சொன்ன எல்லாமே அதுல இருக்கும். அது இல்லாம வந்து உங்களுக்கு போட்டோ வடிவிலையும் எந்த பூச்சிகள் அது எப்படி கண்டுபிடிக்கணும் எல்லாமே அதுல இருக்கும். அது இல்லாம உங்களுக்கு தனிப்பட்ட இதுல வந்து எங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையம் மாடுதுறையை வந்து நீங்க அணுகலாம். இல்ல போன் மூலமா என்ன வந்து நீங்க தொடர்பு கொள்ளணும்னா என்னுடைய எண் வந்து 9443174970.
1: 94 43 17 49 70 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா அம்மாட்ட நீங்க ஆலோசனை பெற்றுக்கலாம். அம்மா, இதுவரை பசுந்தாள் உரப்பயிர்களை எப்படி பயிரிடலாம், அது எப்படி வந்து மண் வளத்தை அதிகமாக்குது, மண் வளத்தை மட்டும் அதிகமாக்காம எப்படி களைகளையும் கட்டுப்படுத்துது, அதன் மூலமா ரசாயன உரம் பயன்பாட பாதியா குறைக்குது அப்படிங்கிற பல்வேறு ஆலோசனைகளை சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் அம்மாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
0: நன்றி.
2: பசுந்தால் உர பயிர்கள் இயற்கை உரம் மட்டுமல்ல, அது மண்ணின் வளத்தை பாதுகாக்கும் எதிர்கால முதலீடு. அது மட்டுமல்லாமல் மண்ணின் அங்கக கரிம சத்தை அதிகரித்து நைட்ரஜன் சத்தை இயற்கையாக வழங்கி மண்ணின் இயற்பியல் வேதியியல் உயிரியல் பண்புகளை மேம்படுத்தக்கூடிய இந்த பசுந்தால் உரப்பயிர்கள் குறித்த பல தகவல்களை இதுவரை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். புஷ்பா அவங்க. உடன் உரையாடினார் கே. அடைக்கலராஜ் அவர்கள்.
3: நிகழ்ச்சியில் தொடர்ந்து

0: அஞ்சல, ஒரு சோடா குடிச்சா தேவலாம் போல் இருக்கு.
1: இருக்கும் இருக்கும், நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? சாப்பிடுறதுலயும் ஒரு அளவு வேணுங்க. விருந்து சாப்பாடு நல்லா இருந்ததுன்னு மூக்க புடிக்க சாப்பிட்டுட்டு வந்து இப்ப செரிமானம் ஆகாம அவஸ்தப்படுறீங்க.
0: நீ வேற அவஸ்தப்படுத்துறியே.
1: ஆமாங்க, எதுவும் அளவோட இருக்கணும். வயலுக்கு பாசனம் குடுக்கறதுலயும் அப்படித்தான். பாசன மேலாண்மை பயிற்சி நிலையத்துல என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா?

0: ஒரு ஆசிரியரோட ஓய்வு அப்படிங்கறது அவர் செஞ்சுகிட்டு இருந்த அந்த வேலையில இருந்து மட்டும்தான் சொல்லலாம், சேவையில இருந்து கிடையாது. பல தலைமுறைகளை நல்ல முறையில உருவாக்கிய ஒரு ஆசிரியரோட அனுபவங்கள் என்னைக்குமே நம்ம சமூகத்துக்கு சிறப்பான வழிகாட்டியா இருக்கும். அப்படிப்பட்ட அனுபவ செல்வத்தை நம்மோட இன்னைக்கு பகிர்ந்துக்க இருக்காங்க ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஏ. கண்ணன் அவர்கள். சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக இந்த வாரமும் தொடர்ந்து கேட்கலாம்.
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
1: கல்லூரி வாழ்க்கை முடிச்சீங்க, பிஎஸ்சி முடிச்சிட்டு எம்எஸ்சி முடிச்சீங்க, இப்ப உங்க ஊருக்கு பிறப்ப உங்க கல்லூரியில் படித்த மாணவர் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கும். எல்லா விஷயங்களும் கண்ணனுக்கு தெரியும், நீங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்களும் இருக்கும்.
2: நான் என்னுடைய கிராமத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா, காலையில இந்த டீ கடைக்கு டீ சாப்பிட வரும்போது என் கூட படித்த நண்பர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு பனியன் ஒரு துண்டு தமாசா பேசணுங்க. நாங்க படித்ததுக்கு அரசாங்கம் கொடுத்த வேலையில இன்னைக்கு நல்லா இருக்கின்றோமோ. ஒரு அப்பெல்லாம் வந்து ஒரு டீ குடிக்கணும்னா கூட கிராமம் பத்துல ஒரு ரூபாய் டீ காசு போகுதுன்னு யோசிப்பாங்க. அப்ப வந்து நாங்க 10 பேர் 12 பேர் டீ சாப்பிட்டா கூட உடனே நான் பே பண்றேன்டா அப்படின்னு சொல்லும் போது அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருக்கும். இப்போ சமீபத்துல ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கிராமத்துக்கு போனேன். 65 ஆண்டு காலமாக ஒரு கோயில் திருவிழா நடைபெறாமல் இருந்தது. இப்ப உள்ள இளைஞர்கள் எடுத்து பெரியவர்கள் எடுத்து திருவிழாவை நடத்தினாங்க. அப்ப என்னுடைய ஒன்னு விட்ட சகோதரர் வந்து சொன்னாரு, டே இந்த மாதிரி கோயில் திருவிழாடா நீ வந்துட்டு போடா அப்படின்னாரு. 65 ஆண்டு காலம் முடிந்து நடக்கிறதுன்னு சொல்லிட்டு நானே என்னுடைய துணைவியா என்னுடைய மகளை அழைத்து கொண்டு நேரம் அந்த ஊருக்கு போகும்போது, அப்ப எல்லாம் வந்து ரொம்ப விவசாயம் கம்மி, இப்ப எல்லாம் போர் செட் போட்டு நாங்க எவ்வளவு ஹாட்ல போனோமோ அந்த ஊரு நுழைஞ்ச உடனே அந்த காட்டு ஜெலி ஜெலி ஜெலுங்குது. எங்க பார்த்தாலும் உயரமான தென்னை மரங்கள், மாமரங்கள், வயல்வெளிகள், பார்ப்பதற்கு நம்ம ஊரா இப்படியா இருக்குதுங்கிற ஒரு மகிழ்ச்சி. இப்ப எல்லாரும் வீட்லயும் பாத்தீங்கன்னா, என்ன அந்த ஊர் தெருவழியா போகும்போது பாத்தீங்கன்னா, கூரை வீடுகளும் குடிசை வீடுகளா இருந்தாலும் மாறி ஒட்டு வீடுகளாகவும் எல்லார் வீட்லயும் 2 காரு 3 காரு பைக்கு, மிக மகிழ்ச்சி அடைந்தான். நம்மளுடைய பாரதம் பொருளாதாரத்துல உயர்ந்துதான் வருகிறது.
1: உங்களுக்கு வந்து இந்த கலை, இலக்கியம், அறிவியல், பண்பாடு இதுல வந்து தனித்துவமான ஆர்வங்கள் இருக்கும் இல்லையா?
2: நான் வந்து அதுல மோனோ ஆக்டிங்கிறத நான் கல்லூரிலேயே செய்வேன். நான் பிஎட் படிக்கும் போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நான் என்னுடைய டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி மாதிரியும் பேசி காமிச்சேன், என்னுடைய பிரின்சிபால் மாதிரியும் ஆக்ட் பண்ணி காமிச்சேன். எனக்கு வந்து அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாங்க. அதே போல பறவைகள் எப்படி போகுது, அந்த எறும்புகள் எப்படி ஊர்ந்து போய் ஒன்றே ஒன்று பேசிக் கொள்கின்றன, அந்த சிலந்திகள் எப்படி வலைகளை பின்னுகின்றன, அந்த வலையை பின்னுவதற்கு எவ்வளவு நேரம் அவை எடுத்துக்கொள்கின்றன, இப்படியெல்லாம் நான் ஒன்னு ஒன்னையும் பார்ப்பேன், ரசிப்பேன். எப்பொழுதுமே ஒருத்தர் வந்து பட்டறிவுகளை நிறைய பகிர்ந்து கொள்ளணும்னா நிறைய செய்திகளை படிக்கணும், செய்திகளை கேட்கணும், தொலைக்காட்சி பார்க்கணும், வானொலி கேட்கணும், சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்தாலே அவர்கள் வந்து தன்னை வந்து மேலங்கி கொண்டே போகலாம். நிறைவாக பணியாற்ற இந்த வீரப்பூருங்கிற ஊர்ல நான் போகும்போது வெறும் 90 குழந்தைகள் தான், 6 to 10. ஆசிரியர் பெருமக்களை கேட்கிறேன், என்னங்க சார் 90 தான் இருக்கு, ரோல் 110 இங்க அதான் சார்ங்கிறாரு. அதற்கு பிற்பாடு கடுமையான முயற்சி எடுத்து அந்த கோயில வந்து அந்த குழந்தைகள் போய் வியாபாரம் செய்யறாங்க. அப்ப அவங்களெல்லாம் நான் என்ன பண்ண, போய் கவுன்சிலிங் பண்ணிங்க வந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டாச்சும் போடா, சாப்பாடு முட்டை இருக்குடா சாப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை எல்லாம் டிராப் அவுட் நெல் பண்ணி 330 ஸ்ட்ரென்த் கொண்டாந்தேன். தர்மலிங்கம்னு ஒரு பையன் 7வதுல நிக்கிறான், தொடர்ந்து 2 ஆண்டு காலம் வரல. நான் போய் விசாரிக்கும் போது, சார் நம்ம இப்ப இங்க உட்காந்துருக்கோம்ல சார், இந்த இடம் பூரா இந்த எலிமெண்ட்ரி ஹைஸ்கூலுக்கு எல்லாம் இவங்க தாத்தா கொடுத்த இடங்கிறார். நான் சொன்னேன், என்னைய படிக்க இடம் கொடுத்தவருடைய பையன் படிக்கல, தர்மம் தலை காக்குங்கிறாங்க என்னையா அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் அந்த பையனை பார்த்து 1 வாரம் நடந்தேன். கவுன்சிலிங் பண்ணி அவனை 2 ஆண்டு காலம் பிரேக், எங்கடா நீ இருந்தா படிப்பு கேட்டு, ஏன் அப்ப ஒரு ஜீவம் இருந்துச்சு, என்ன ஏஜ் அந்த பிரேக் இருந்தா அந்த கிளாஸ்ல சேர்க்கறான். உடனே அந்த பையனை கொண்டாந்து 9வதுல சேர்த்து ஆசிரியர்கிட்ட சொன்னேன், இந்த பையனை ஒண்ணுமே நீங்க கேட்க கூடாது, வருவான் போவான் இருப்பான்னு சொல்லி அவனை படிக்க வச்சு 10வது பாஸ் பண்ண வச்சு பக்கத்துல அரசநிலைப்பாளையம் ஊர்ல 12வது படிச்சு நேஷனல் காலேஜ் பிஏ முடிச்சான். அதுக்கு முன்னாடி அவன் வந்து நடத்தையிலையும் ரொம்ப மோசமா இருந்த பையன். அதுக்கு முற்படி யாருகிட்டயுமே எந்த ஒரு பேட் ஹேபிட் இல்லாம ஒரு நல்ல மனிதனா இருந்தான். அதே போல ஒரு பொண்ணு இன்னைக்கு அமெரிக்காவில இருக்கு, பழத்தட்டு தான் வியாபாரம் பண்ணும். அந்த பொண்ணு நான் சொன்னேன், ஏமா நீ வந்து படிமா, உனக்கு திறமை இருக்குமா, லீடர்ஷிப்புக்கு உனக்கு திறமை இருக்குமா, நல்ல கிளாஸ் அட்மிஷன் பண்ணும், ஒரு மேக்ஸ் வந்து மேக்ஸ் போடும். அந்த மாதிரி அந்த பொண்ணு இன்னைக்கு படிச்சுட்டு இன்னைக்கு அமெரிக்காவில போய் ஆன்லைன்ல தமிழ்

0: வகுப்பு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
1: கிட்டத்தட்ட வந்து 30 ஆண்டுகள் இந்த தொழில இருந்திருந்தாலும் பல பேரை உயர்த்திய ஒரு நிறைவு அப்படின்றது உங்க பேச்சுல எங்களுக்கு நல்லாவே தெரியுது.
0: நான் வந்து படிச்சு முடிச்ச உடனேயே டீச்சர் ட்ரைனிங்ல தான் முத முதல்ல பிரின்சிபலா இருந்தேன். அப்ப எல்லாம் டீச்சர் ட்ரைனிங் முடிச்ச உடனே வேலை. அப்ப எல்லாம் கிராம பிள்ளைல இருந்து அவ்வளவு பிள்ளைங்க கொண்டாந்து சேர்த்து கஷ்டப்பட்டு அவங்க நிலத்தை வித்து மாட்டை வித்து நகையை வித்து படிக்க வச்சாங்க. கடைசியில இந்த ரெக்கக்னேஷன் இல்லைன்னு ஒரு தேர்வு எழுத முடியாத ஒரு சூழல் ஆயிட்டு அந்த மாணவர்கள மிக மன வருத்தத்தை ஆளாகும் போது சொன்னேன் இல்லை தேர்வு எழுதலன்னு சொல்லிட்டு அந்த அரசாங்கத்தோட தொடர்ந்து சென்று போராடி நீதிமன்றத்தை அணுகி அவங்களுக்கு தேர்வு எழுத அனுமதி பெற்று தேர்வு எழுத கொடுத்து இன்னைக்கெல்லாம் பொருளாதாரத்திலையும் சமூகத்திலையும் உயர்ந்த இடத்துல ஆசிரியராக நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இன்னமும் என்னோட தொடர்பு இருக்காங்க. என்னுடைய உயர்வுக்கு நீங்க தான் சார் காரணமாங்க. அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு மனசுக்கு நல்லா இருக்கு.
2: ஆசிரிய பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க. அர்ப்பணிப்போட செஞ்ச ஆசிரிய பணி அனுபவங்களை நம்மோட பகிர்ந்துகிட்டு இருக்கிறவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஏ. கண்ணன் அவர்கள். அவருக்கு பிடித்தமான பாடலை இப்ப கேட்கலாம்.

0: முதன் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சிறுகளப்பூர் போயிருக்கீங்க, அடுத்து மேல்மருவத்தூர், அங்கிருந்து புதுக்கோட்டை, புதுக்கோட்டையிலிருந்து மீண்டும் கருங்குளம்.
1: கருங்குளம்ங்கிற ஊர்ல பேதியா இருந்தேன். நான் எந்த ஊர்லயுமே டிரான்ஸ்பர் கேக்குறதே இல்ல, எங்க ப்ரொமோஷன் போடுறாங்களோ அந்த ஊர்ல பணியாற்றுவேன். அந்த மாதிரி நான் பணியாற்றிய ஊர்ல அந்த கூவத்தூர் இருக்கு சொல்றாங்களே, செய்யூர்ல இருக்கும்போது அங்க வந்து மாணவர்கள் அதே போல அவங்களுக்கு வழிகாட்டுதல் இல்ல, அப்படி சும்மா சுத்திக்கிட்டே இருந்தானுங்க. நீ என்னடா படிக்கிற, நீ என்னடா படிக்கிறேன்னு கேட்டு, இங்க மிலிட்ரி கால் எடுக்கிறாங்களா, இங்க போலீஸ் கால் எடுக்கிறாங்களா, போங்களா, நல்ல ஹைட் நல்ல வெயிட் இருக்கீங்களா, போங்களா, கிடைச்சிருமே போவானுங்க. முடியாது சார், நான் போலீஸ் ஆயிட்டேன் சார், நான் செலக்ட் ஆயிட்டேன் சார். அவனுங்க என்கிட்ட என்ன சொன்னானுங்க, சார் நீங்க எங்க ஊரை விட்டு போவாதீங்க சார், அது செய்யூர்ல உள்ள மாணவர்கள் அந்த மாதிரிதான் பண்ணினேன்.
0: மாணவர்களோடு அப்படியே சுழன்று கொண்டே இருந்தாலும் இந்த திருமண வாழ்க்கைக்குள்ள நடந்த இன்பங்கள் சுகதுக்கங்கள்.
1: எனக்கு வந்து 89 ஜனவரியில திருமணம் ஆனது.
0: சரிங்க.
1: தஞ்சாவூர் டவுன்ல திருமணம். என்னுடைய மனைவி வந்து மங்களநாயகன் பேரு.
0: சரிங்க.
1: அவங்க கூட பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு அண்ணா ஒரு தங்கை. அக்கா வந்து பிஎஸ்சி பாட்டனி, அண்ணன் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, தங்கை வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ், இவங்க பிஎஸ்சி சுவாலஜி.
0: எல்லாருமே கல்லூரி மாணவர்கள்,
1: ஒரு டிகிரி படிச்சிருக்காங்க.
0: நீங்க படிச்சவங்கன்றதால அங்க போய் பொண்ணு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க.
1: இல்ல அது ஒரு பெரிய கதைங்க. அதாவது நான் வந்து ஊரை விட்டு வந்து எங்க இருக்கிறேன் என்ன பண்றேன்னு தெரியாம இப்படி ஒரு விங்கில இருக்கிறேன். எம்எஸ்சி பிஎட் முடிச்சிட்டேன்.
0: சரிங்க.
1: எங்க அப்பா படிச்சிருக்காம பாரு, வாத்தியாரா இருக்காம பாரு, வழியா என்ன படிச்சிருக்க எங்க அப்பாவுக்கு தெரியாது. பக்கத்து வீட்டுல இருக்கிற எங்க ரிலேஷனும் என்னோட துணைவியாருடைய அப்பாவும் யூனியன் ஆபீஸ்ல ஒன்னா ஒர்க் பண்றாங்க. மாமனார் கேட்டுக்கிறேன், ஏதாவது பாப்பாவுக்கு ஒரு மாப்பிள்ள இருந்தா சொல்லும் போது அவர் சொல்றாரு, இல்லண்ணே எங்க ஊர்ல உங்க கம்யூனிட்டி நல்ல ஃபேமிலி அப்படிங்கும் போது சரி இன்னும் பார்த்தாச்சு. அப்ப வந்து நான் பஸ்ல போயிட்டு இருக்கேன் டியூட்டிக்கு. அப்ப என்னோட நாங்க 5 பேர் தான் ஜென்ஸ் அப்பாயின்மெண்ட், பாய்க்கெல்லாம் லேடிஸ் அப்பாயின்மெண்ட்.
0: ஏன்னா
1: 21-22 வயசு பொம்பளை பிள்ளைங்க தான், நாங்க எல்லாம் அப்பாயின்மெண்ட். எல்லாருமே சர்வ சாதாரண பேசிட்டு இருப்போம். நான் முன்னாடி உட்காந்து எல்லா சாபங்களோட பேசிட்டு போறேன். அவங்க பின்னால உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த பஸ்ல, பொண்ணோட சித்தப்பாவும் மாமாவும். அப்ப கண்டக்டர் சொல்றாங்க, அவரு உடனே, கண்ணன் சார் உங்க ஊருக்கு 2 பேர் வர்றாங்க, அவங்கள இறக்கிங்க. இது ஒரு பக்கம் முடிஞ்சிச்சுங்களா, பாத்து பைனல் ஆயிடுச்சு. எங்க அப்பா கிராமத்துல முக்கியஸ்தரு, அந்த குளம் குத்தகை விடுவதற்காக வருவாங்க, பிடிஓஸ் அதெல்லாம் வருவாங்க. வரும்போது ஆர்மம் யாரியா அப்படிங்கிறாரு அந்த பிடிஓ. நான் தாங்க பையன், என்ன பிடிச்சிருக்கிறாரு, யோ அவர் பிஆர்ஓயா, நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லி பண்ணி விட்டுறாருங்கும் போது, இல்லங்க படிச்சிருக்கிறாருங்கிறாரு. என்னுடைய துணைவியாருடைய சிக்கனம், என்னுடைய துணைவியாருடையதாலதான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்த முடியும். ஏன்னா அன்னைக்கெல்லாம் மிக குறைவான சம்பளம். அந்த சம்பளத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சின்ன சின்ன டப்பாவில பிரிச்சு போட்டுருவாங்க, அரிசிக்கு, மளிகை ஜாமானுக்கு, தீபாவளிக்கு. இன்னும் அந்த டப்பால வச்சிருக்காங்க, இன்னும் பழைய நினைவுகள் எல்லாம் அவங்க வச்சிருக்காங்க. நாங்க கல்யாணம் பண்ண புதுசுல எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு சனி ஞாயிறுல தாயக்கட்டை விளையாடுவோம். இப்ப எங்க பேத்திங்க வந்தாலுங்க, இப்ப அந்த டப்பாவையும் அந்த காயையும் அந்த தாயக்கட்டையும் எடுத்து கொடுத்தாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. எங்களுக்குள்ள கழுத்து மோதுதல் ரொம்ப வராது, பெரும்பாலும் டிரான்ஸ்பரண்டா இருந்திருக்கும். நான் எங்க இருப்பேன், எங்க பாக்க போறேன், என்னன்னு நான் சொல்லிடுவேன். அதனால இப்ப அடிச்சு யாரு கேட்டாலும் அவங்க இங்க இருக்கிறாங்க, இங்க போயிருக்காங்க. சோ எப்பொழுதுமே வந்து கணவன் மனைவிக்கு இடையே வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒளிமறைவில்லாத வாழ்க்கை இருந்தா அவங்களுக்குள்ள அந்த இது வராது. பணக்காசம் அப்படிதான் காமனா இருக்கும். நான் எடுத்தேன்னா இந்த பேப்பர்ல ஏகேன்னு போட்டு எழுதிடுவோம், அவங்களுக்கு என்ன வேணும் எடுப்பாங்க. இப்படிதான் அன்னையில இருந்து நாங்க வாழ்ந்துருக்கிறோம்.
0: அவங்க எதுவும் வேலைக்கு போகல.
1: அவங்க பிஎஸ்சி எம்ஏ, நான் வந்துதான் என் பிஎட் படிக்க வச்சேன். எனக்கு 2 பெண் குழந்தையா இருந்ததுனால குழந்தைகளை பாக்குறது ரொம்ப சிரமமான சூழலா போயிடுச்சு. யாரும் உதவிக்கு ஆள் இல்ல. அப்படிங்கும் போது குழந்தைய விட்டுட்டு போக முடியாதுப்பா. 2 பேர் சம்பாதிச்சாலும் குடும்பம் நடத்த முடியும், ஒருத்தர் நம்ம சம்பாதிச்சாலும் கொடுத்த முடியும். எனக்கு பொருளாதாரத்துல பத்தலைங்கும் போது நீ வேலைக்கு போய்க்கலாம்ப்பா, அது வரலையும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க ஃபர்ஸ்ட் லால்குடியில தான் முத முதல் நாங்க குடி வந்தோம். 89 பிப்ரவரியில 15 ஆண்டு காலம் ஒரே வீட்டுல வந்தோம். அதுக்கு பிற்பாடு திருச்சி வந்தோம். என்னுடைய பெரிய பொண்ணு அவங்க எம்இ முடிச்சுட்டு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க. என்னுடைய துணைவியார் வந்து எனக்கு வந்து பல விதத்துல எனக்கு உதவி பண்ணதுனால, ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட

0: கடைசி 5-6 ஆண்டுகள் தான் நான் ஃபேமிலியோட இருந்தேன்.
1: சரிங்க.
0: அது வரலையும் திங்கள் டு வெள்ளி நான் வெளியூர்லயே இருக்கும்போது ஃபேமிலியை பாத்துக்கிட்டது எல்லாம் செஞ்சது அவங்க தான். நான் ஒரு திருப்ப நடந்தே போனேன் 10 மணிக்கு.
1: சரிங்க.
0: அப்பதான் அவங்க வந்து சரி நம்ம வண்டி கத்துருந்தா கொண்டு விடலாமே நினைச்ச உடனே அடுத்த திருப்ப வரும்போது நான் வண்டி கத்துக்கிறேன்னாங்க. யாரையுமே நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், விரும்பினா பண்ணணும். வண்டி கத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு பிற்பாடு நான் அவங்களை அழைச்சிட்டு போய் வண்டி கத்து கொடுத்து லைசன்ஸ் எடுத்து கொடுத்து வண்டி ஓட்ட கத்து கொடுத்து அப்புறம் குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறது அழைச்சிட்டு வர்றது. ஆடம்பரம் பார்க்க மாட்டாங்க, எதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க, எல்லாமே கடந்து போங்கிற மாதிரி நினைப்பாங்க.
2: என்னதான் ஆசிரியரா அங்கங்க பணியாற்றினாலும் அவருடைய வேலை சிறப்புற அமைய அவருக்கு துணையாக இருந்தது அவருடைய மனைவி தான் அப்படிங்கறத பெருமையா பகிர்ந்துகிட்டாரு ஏ கண்ணன் அவர்கள். தொடர்ந்து அவருடைய அனுபவங்களை நாம கேட்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நிறைய பதவிகள் வந்து வகிச்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க ஐயா.
1: இப்போ பொறுப்பு மிக்க பதவிகள்ங்கும் போது ரிட்டையர்ட் ஆயிருந்தது உடனே அப்ப வந்து இந்த லோக் அதாலத்தை குடும்ப நீதிமன்றத்துக்கு வந்து ஒவ்வொரு துறையிலிருந்து ஒரு ஆசிரியர் ஒருத்தர் வேணும்னு கேட்கும்போது எங்களுடைய அலுவலகத்துல இருந்து கேட்டிருக்காங்க. அப்பதான் நான் ஓய்வு பெற்றேன். எங்களுடைய சீவமேளம் ஆனந்தின்னு இருந்தாங்க, அவங்க என்னுடைய தொடர்பு கொண்டு நீங்க உடனே வாங்க சொன்னாங்க. நான் போய் பார்த்தேன். இந்த மாதிரி கோர்ட்ல வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்கன்னாங்க. அப்புறம் போய் நேராக கோர்ட்ல போய் பார்த்தேன். இந்த மாதிரி சீவம் அனுப்பியிருக்காங்கன்னு உடனே ஒரு அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி கொடுத்தாங்க. அடுத்த ஒரு 6 மாசத்துல எனக்கு வந்து சென்னை ஹைகோர்ட்ல இருந்து எனக்கு

0: லோக்கலாத்து கமிட்டி மெம்பர்னு போட்டு வந்துச்சு. எனக்கு ஒரு காப்பி வந்துருச்சு, கோர்ட்டுக்கு ஒரு காப்பி வந்துருச்சு. நான் வாங்கிட்டு இத்தனாம் தேதிக்குள்ள மீட் பண்ணணும்னு இருந்துச்சு. சரி பண்ணலாம்னு இருக்கும்போதே அடுத்த நாளே ஆர்டர்லி வந்துட்டாங்க, சார் உங்களை வந்து ஜட்ஜு பாக்கணுங்கிறாங்க. நானும் இன்னொருத்தர் ரமேஷ்னு ஒருத்தர், ரெண்டு பேரும் தான் கமிட்டி மெம்பர். அதுக்கு ரெண்டு பேரும் போனோம். பார்த்தோடனே பரவாயில்ல, ரெண்டு பேரும் அவர் போஸ்டல் ரிட்டைர்மெண்ட், நான் வந்து எஜுகேஷன் ரிப்பேர்மெண்ட்டு. வாழ்த்துக்கள். இந்த மாதிரி வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் இன்னும் ரெகுலர் ஜட்ஜ் போடல, நான் வந்து சிவில் பார்க்க வேண்டியதாக இருக்கிறதுனால வாரத்துக்கு ரெண்டு எல்லாம் ஆஃப்டர்நூன் செஷன் பார்த்தோம். நான் வந்து ஏற்கனவே லா காலேஜ் படிக்கணும்னு நிறைய என்ட்ரன்ஸ் எழுதி எனக்கு கிடைக்க முடியாம போயிடுச்சு. என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே லாயர், ஆனா எனக்கு லா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. ஆனா லா படிக்கலே அப்படின்னு இருந்தாலும் எனக்கு இறைவனால் அளிக்கப்பட்ட அந்த இது எனக்கு என்னன்னா ஒரு கமிட்டி மெம்பரான ஒவ்வொரு கேஸ் வருது, மின்சாரம் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, கல்வி கட்டணம் பிரச்சனை, டிசி கொடுக்கல பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும்போது பாத்தீங்கன்னா குழந்தைகள் அவங்க அழைச்சிட்டு வரும்போது அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. என்ன பிரச்சனைனா எனக்கு ரெண்டு வருஷம் படிச்சேன் ஃபீஸ் கட்டல, மூணு வருஷம் படிச்சேன் ஃபீஸ் கட்டல அப்படின்னு அது நாங்க எல்லாத்தையும் ஓரளவு செஞ்சு கொடுத்தோம்.
1: நல்ல அனுபவங்களை நல்ல செயல்களை எங்களுக்கு நீங்க இதுவரையில சொன்னதுல நிலையத்தின் சார்பாக வந்து உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அழகான உலகத்துல இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் இருக்காங்க, அவங்கள நாங்க சந்திச்சு உரையாடுறது அப்படின்றது வந்து எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கும். விருதுகள் ஏதாவது வாங்கிருக்கீங்களா?
0: விருதுகள் வாங்கலீங்க மேடம், எல்லா ஊர்லயும் நான் முத்திரை பதிச்சுட்டு வந்திருந்தேன். அதனால வந்து எனக்கு அதுவே ஒரு பெரிய விருதா நான் கருதிட்டு இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சமூக பணி, பிறருக்கு வழிகாட்டுதல் எல்லாமே இன்னைக்கும் நான் செஞ்சிட்டு இருக்கேன்னா, நான் படிக்கிற காலத்துல மிக கஷ்டப்பட்டு மிக சிரமப்பட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபுல்ல பண்ண கூட எனக்கு தெரியாது. முதல்ல பென்சிலால் எழுதுவேன், அது தப்பா தப்பா போச்சுன்னா ஏதாவது பண்ணுவாங்களான்ட்டு. அப்ப எல்லாம் வந்து ஆங்கில அறிவு மிக குறைவு அப்ப இருந்த மாணவர்களுக்கு. காரணம் என்னன்னா சூழ்நிலைகள் சரியா இல்ல, வீட்டுல போய் படிக்க முடியாது, வீட்டுல படிச்சவங்களும் இல்ல, இந்த மாதிரி மீடியாக்களை எப்படி எழுதணும்னு சொல்லித்தர கொடுக்க முடியல. ஆனா எங்க காலகட்டங்கள் கடினமான காலகட்டங்கள், அன்பு அரவணைப்பு பாசம் பந்தம் சொந்தம் இதெல்லாம் இருந்துச்சு. ஒரு திருவிழாவிலயோ ஒரு இதுலயோ போய் பார்த்தோம்னா அந்த கூட்டு குடும்பம் அது அந்த பரஸ்பரம் இருந்துச்சு, மன அழுத்தங்கள் கிடையாது, மனம் விட்டு உண்மையை பேசினாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து மன அழுத்தத்துக்கு காரணமே ஒருத்தர் ஒருத்தர் பரஸ்பரம் பண்ணிக்கல, இப்ப நட்பு வட்டாரம் தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கு இருக்கிறாங்க. ஆனால் விடாமுயற்சி, லிசனிங், பிளானிங், ஆக்டிவிட்டிங் இதெல்லாம் இருந்து திட்டமிடுதல் வடிவமைத்தல் செயல்படுத்தல் சொல்றோம், அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பிளானிங்கா பண்ணி. நான் வீடு கட்டினதே லோன் இல்லாம கட்டினேன், 6 மாதத்துல சொந்தமா வீட்டை கட்டிட்டு அதுக்கு பிற்பாடுதான் என் பொண்ணுக்கே திருமணம் பார்த்து திருமணம் செஞ்சு வச்சேன். அப்ப கூட நான் வந்து கடன் வாங்கி வாங்கணுங்கிறதே என்னுடைய நோக்க இலக்க இன்னவரையும் கிடையாது. நான் இப்பவும் எல்லாத்தையும் சொல்ல, நீ ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறியா, ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறியா, 5 வருஷம் இஎம்ஐ போடுறியா, போஸ்ட் ஆபீஸ்ல 5 வருஷம் ஆர்டியா போடாத, நீ இன்னைக்கு 3000 ரூபாய் கட்டுறியா, அந்த 3000 ரூபாய் 5 வருஷத்துக்கு போடு, 5 வருஷத்துக்கு முன்னாடி அதனோட இன்ட்ரெஸ்டோட சேர்த்து வரும்போது அதுல மீதி பணமே இருக்கும், உனக்கு நீ அன்னைக்கு வண்டி வாங்கிக்கலாம். நீ இஎம்ஐயா கட்டும் போது இதுக்கு இஎம்ஐ அதுக்கு இஎம்ஐ அதுக்கு போது உன்னுடைய ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. இஎம்ஐங்கிறத விட்டுட்டு நீங்க என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான இப்பொழுது சேமிப்பா நீங்க போட்டீங்கனாலே நீங்க எதுவுமே கடன் இல்லாமலே செய்ய முடியும். குறைந்தபட்சம் 10% உங்களுடைய சேவிங்ஸா இருக்கணும், 10% பிறருக்கு உதவக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு பேனாவோ பென்சிலோ ரப்பரோ ஃபீஸோ துணியோ எதுவோ ஒன்று நீங்க எடுத்து கொடுத்து அந்த மாணவர்களை ஒரு விளக்கு ஏற்றி வச்சிங்கன்னா அந்த விளக்கை கொண்டு 100 விளக்கு ஏற்ற முடியும். ஸோ இதுதான் நம்மளுடைய கான்செப்டா இருக்கணும் இல்லையா. பிறர் என்ன சொல்றாங்க, பிறருக்காகவே நம்ம வாழக்கூடாது, பிறரை புறங்கூறாமல் பிறருக்கு நல்லது செய்யணும். ஸோ நம்ம வந்த பாதைகளை திரும்பி பார்க்கணும்.
1: அழகான கருத்துக்களை வந்து ரொம்ப அருமையா பதிவிட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க.
0: மகிழ்ச்சி. எனக்கு இப்போ வாய்ப்பு அளித்த திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளை தெரிவிக்கிறேன்.
1: நன்றி. கற்றது கையளவு அப்படின்னாலும் கற்பித்தது உலகளவு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய நிறைய மாணவர்களை உருவாக்கிய அனுபவம் இவருக்கு இருக்கு. இன்னமும் நிறைய மாணவர்களுக்கு சிறந்த ஆலோசகராகவும் இருக்காரு. அர்ப்பணிப்பு மிக்க கல்வி பயணத்துல கிடைச்ச இனிய அனுபவங்களை இதுவரைக்கும் நம்மோட பகிர்ந்துகிட்டாங்க, அத்தனையும் நமக்கு மதிப்பு மிக்க சொத்துக்கள். இந்த மனநிறைவோடு இன்றைய கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்.

0: திருச்சி பண்பலை 102.1
1: நினைவலைகளில் ரீங்காரமிடும் பழைய பாடல்கள்,
0: இதயத்தோடு உறவாடும் இனிய கானங்கள்,
1: இரவை சுகமாக்கும் இதமான கீதங்கள்,
0: நாள்தோறும் இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதே.
1: தொலைபேசி வழியாகவும் வாட்ஸ்அப் வழியிலும் நேரலையாக

கேட்டு நெஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களே, உங்களோட நினைவிற்காக இன்று 3 மணிக்கு இசைத்தூரல். உங்களின் கடிதங்களும் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி இயக்குநர் ஆகாஷ்வாணி பாரதிதாசன் சாலை திருச்சிராப்பள்ளி 1 மற்றும் @trichy@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சலாகவும் அனுப்பலாம். இன்று பகல் 4 மணிக்கு வசந்தன் கோவின் வண்ண கோளங்கள், 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோளங்கள். ஆறு 6:15

0: மருந்து புதுகை சித்த மருத்துவர் வி செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்களுடன். இரவு 7 மணிக்கு உற்சாகம் உச்சம். வகுப்பறை தாண்டிய வேலைவாய்ப்பு பயணம். மேலாண்மை துறை உதவி பேராசிரியர் முனைவர் பிருந்தா நடராஜன் அவர்கள் தரும் தகவல்களுடன்.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் இப்போது 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இன்று மாலை 5:30 ஆரம்பமாகும்.

நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் என்மோ ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இன்று நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக ஆக்லாந்து இன்று சென்றடைந்தார். நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் பாரம்பரிய முறைப்படி பிரதமரை வரவேற்றார். இந்திய வம்சாவளியினரும் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்தியா நியூசிலாந்து இடையே வணிகம், வர்த்தகம், பாதுகாப்பு பிரிவுகளில் கடந்த 2 ஆண்டுகளில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். நாட்டின் உற்பத்தி மற்றும் சேவைத்துறையை மேம்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் மத்திய தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தலைமையில் இன்று நடைபெற்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நிறுவனங்களின் திறன்களை வலுப்படுத்துதல், துறைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை அதிகரித்தல் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டன. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், தாராபுரம், மதுரா

தமிழகம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரிய வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. அரியலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு நாள் விழா வரும் 18ஆம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் பள்ளி மாணாக்கருக்கான கட்டுரை பேச்சு போட்டி மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வரும் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பணிபுரிய தின ஊதிய அடிப்படையில் மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு கணினி இயக்குபவருக்கான தற்காலிக பணி நியமன ஆணையை மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஷ் இன்று வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதால் அங்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா இன்று ஆலோசனை மேற்கொண்டார். உதகை கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் பெய்த மிதமான மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மழை காரணமாக கடும் குளிர் நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மாலை பெய்த கனமழையினால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுகிறது. இதனிடையே திருச்சி, நீலகிரி, கோவை மலை மாவட்டங்கள், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, சிவகங்கை, கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர், கரூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டன் லார்ட்ஸில் நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் உணவு இடைவேளையின் போது 3 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

பத்ம விபூஷன் பத்மபூஷன் பத்மஸ்ரீ விருதுகளுக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்குது. கலை, சமூக சேவை, பொது விவகாரம், அறிவியல் மற்றும் பொறியியல், மருத்துவம், இலக்கியம் மற்றும் கல்வி, குடிமைப்பணி, விளையாட்டு, வணிகம் மற்றும் தொழிற்சாலை, இந்த பிரிவுகளில் தனிச்சிறப்பான செயல்பாடுகளுக்கான தகுதியான நபர்களின் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பத்ம விருதுகளுக்காக தகுதியான நபர்களுக்கான முன்மொழிதல்கள், பெண்கள், சமூகத்தில் நலிவடைந்த பிரிவினர், பட்டியலினத்தவர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இந்த பிரிவுகளில் பெற உத்தேசிக்கப்பட்டிருக்கு. இந்த விருதுகளுக்கு விண்ணப்பிக்க இணையதளம் awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 31ஆம் தேதி. இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரத்தில்.

0: சத்தான உணவு நம்ம ஆரோக்கியத்தோட அடிப்படைங்க. உணவுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் தரமோ ஆரோக்கியம் அவ்வளவு மேம்படுங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நல ஆலோசனைகளை தர இணையறாங்க புதுக்கோட்டை சித்த மருத்துவர் வி செந்தில்குமார் அவர்கள்.
1: ஐய உடல் அல்லது சேத்தும உடல், இது கப உடல் இப்படியும் வந்து சொல்லலாம். இவருடைய உடல் வந்து சித்த மருத்துவம் ரொம்ப ரசனையோட விவரிச்சிருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய உடல் அமைப்பு இருக்கும். நல்லா தடிமனான உடல் வாகுடையவங்க, வெண்ணிற உடையவங்க. வெண்ணிறம்னா சுத்த வெள்ளை கிடையாது, தோல் கருப்பாக இருந்தாலும் அதில் ஒரு வெண்மை நிறம் வந்து அது தெரியும். அந்த உண்மைதான் வந்து நம்ம சித்த மருத்துவம் சொல்லக்கூடிய வெண்மை. அதுவும் எப்படி ஏற்பட்ட வெண்மை அப்படின்னாக்கா, அருகம்புலோட நுனி மாதிரி இருக்கக்கூடிய வெண்மை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நடை வந்து கொஞ்சம் அசைந்து நடை, யானையை போன்ற நடை அப்படின்னு சொல்லுவாங்க. மெதுவாக அசைந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை, பசி தூக்கம் எல்லாத்தையும் இவங்க கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு வந்து இருக்கும். ரொம்ப பொறுமையாக உள்ளவங்க, உடல் வலு மிக்கவர்கள், எல்லா இலக்கணங்களும் நிறைந்தவர்கள். சாமுத்திரிக லட்சணம்னு சொல்லக்கூடிய அந்த உடல் இலக்கணத்தின் அடிப்படையிலே இது எல்லா விதமான ஒரு லட்சணங்களும் அமைப்புகளும் நிறைந்தவர்கள்னு வந்து சொல்லலாம். இவர்களுக்கு கைகள் வந்து முழங்காலுக்கும் கீழே நீண்டிருக்கும் அப்படின்னு வந்து இவங்களை பத்தி சித்த மருத்துவம் வந்து சொல்லுது. ஒரு உடல் வந்து குளிர்ச்சியாகவே இருக்கும். ஐயம் வந்து பொதுவாகவே வந்து உடம்பை வளர்க்கும் தசைகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இவங்களுக்கு இருக்கும். இவர்களுக்கான உணவுகள், இவங்களுக்கு இனிப்பை வந்து அதிகமாக விரும்புவாங்க, கபம் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால்

0: வந்து கபத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய எந்த உணவுகளையும் இவங்க அதிகமாக சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டாங்கன்னா கபம் வந்து அதிகமாகிட்டு தான் போகும். அப்போ இவர்களுக்கான உணவுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, கத்தரிக்காய், பேய் புடல், புடலங்காயில் ஒரு வகை வந்து பேய் புடல். பேய் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா, சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் கசப்பு அப்படின்னு வந்து பொருள். அப்போ கசப்பாக இருக்கக்கூடிய புடலங்காய் வந்து பேய் புடல். அவரை, பாகற்காய், பழுபாகல், கொம்புப்பாகல், இந்த மாதிரி இரண்டு வகையான பாகற்காயும் இவங்க வந்து சாப்பிட்டுக்கிடலாம். கலா, அதுவும் பெருங்கலா. கலாவிலே வந்து சிறுகலா, பெருங்கலான்னு இரண்டு வகை உண்டு. அதில் இருக்கக்கூடிய பெருங்கலாவை வந்து இந்த ஐய உடம்புக்காரங்க வந்து சாப்பிட்டுக்கிடலாம். கண்டங்கத்திரிக்காய் வந்து இவங்க உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். அத்திக்காய் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். பொதுவாக யாருமே வந்து அத்திக்காயை சமைச்சு சாப்பிட்றதில்ல, பழமாக வந்து சாப்பிடுவாங்க, அதை வந்து தேனில் ஊற போட்டு சாப்பிடுவாங்க. அத்திக்காய் வந்து சமையல் வந்து எளிமையாக செய்யக்கூடிய ரொம்ப சுவையான ஒரு முறையில் வந்து அந்த அத்திக்காயை வந்து சமைக்கலாம். அத்தி பிஞ்சுகள் சிறிதளவு எடுத்துக்கிட்டு இரண்டாக நறுக்கி தண்ணியில் வேக விட்டு அந்த நீரை இறுத்து விட்டு அந்த வெந்த காய்களை தாளிதம் பண்ணிக்கிட்டா அத்திக்காய் சமையல் ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த அத்திக்காய் சமையலை வந்து அதிகமாக சாப்பிடவும் முடியாது, நல்ல ஒரு துவர்ப்பாக இருக்கும். அதனால கொஞ்சம் போல சாப்பிட்டாலே போதுமானது, அவ்வளோதான் சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு உள்ள ஒரு உணவு, அற்புதமான உணவு அந்த அத்திக்காய். பலா எடுத்துக்கலாம். பலா அப்படின்னு பார்த்தோம்னாக்க, பலா பின்ஸு, அதை வந்து மூசு அப்படின்னு வந்து சொல்லுவோம், துவர்ப்பு சுவை உள்ளது, இது வந்து எடுத்துக்கொள்ளலாம். அது பலா அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால காயா இருந்தாலும், கொஞ்சம் முத்தின காய், சோலை பிடிச்ச காயா இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது பலா கொட்டைகளும் வந்து இவங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த பலா கொட்டை வந்து மந்தம், வாதத்தை வந்து அதிகப்படுத்தும். எதுக்கு, அதுக்கான எதிர்பொருள்களோட முக்குற்றங்களை சமப்படுத்தக்கூடிய பூண்டு, மிளகு, சீரகம், பெருங்காயம் இவற்றை சேர்த்து வந்து நம்ம சமைத்து கொள்ளலாம். அப்புறம் பயறு வகைகள், ஆலம்பின்ஸு. ஆலம்பின்ஸுங்கிறது ரொம்ப பேருக்கு இது புதியதாக இருக்கும். அத்திப்பிஞ்சு சமைப்பது மாதிரியே ஆலம்பின்ஸையும் நம்ம வந்து சமைத்து கொள்ளலாம். பீர்க்கம் பின்ஸு, அது மாதிரி வாழைத்தண்டு, கலா பூ, முள்ளங்கி, பூசணிக்காய், வெங்காயம், வள்ளிக்கிழங்கு, இவையெல்லாம் வந்து காய்கறிகளாக இவர்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம்.
1: கப உடம்புக்காரவங்களுடைய குணநலன் எப்படி இருக்கும், அவங்க உடலுக்கு ஏற்ற உணவுகள் என்னென்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க புதுக்கோட்டை சித்த மருத்துவர் வி. செந்தில்குமார் அவர்கள்.

நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் தனியார் மற்றும் சுயநிதி தொழிற்பயிற்சி நிலையங்கள், அதாவது ஐடி பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்கள் சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்குங்க. திருவெறும்பூர் அரசு ஐடி அலைபேசி எண் 9042411348, மணிகண்டம் அரசு ஐடி 9443953420, மண்ணச்சநல்லூர் அரசு ஐடிஐ 9482674283, மணப்பாறை அரசு ஐடிஐ நிறுவனம் இதுக்கான அலைபேசி எண் 9443644967, மகளிர் ஐடிஐ அதாவது புள்ளம்பாடி அரசு மகளிர் ஐடிஐ இந்த நிறுவனத்தோட அலைபேசி எண் 9443872991. இந்த அலைபேசி எண்களில் ஐடிஐக்கு படிக்க விரும்பும் மாணவர்கள் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக 31ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பம் செய்து கொள்ளலாம். செய்திகளை முந்தி தருவதில் என்று முதலிடம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம்.

0: நேர்களின் 6:30 மாநில செய்திகளுக்கு பிறகு எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் தொடரும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு உட்பட 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 11 மற்றும் 12 நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழகத்தின் வரலாற்று சிற்பங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை 600க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழை அரசியல் ஆதாயத்திற்காக சிலர் பயன்படுத்தி வரும்

0: வகையில் தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் சுகாதார இயக்கமாக ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் வழிகாட்டுக்குழு கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதில் 105 கோடி மருத்துவ ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்களும் பதிவு செய்துள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 31 பேருக்கு அவர் நியமன ஆணைகளை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பள்ளிக்கல்வி, வருவாய், சமூக நீதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் கரூரில் பேசிய நிகழ்ச்சி அரசு பள்ளிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் திமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள பதிவில் பள்ளி வளாகங்களில் அரசியலுக்கு இடமில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வது முறையல்ல என்றும் வகுப்பறைகளை சுய விளம்பர களங்களாக மாற்ற தாவேக அரசு முயற்சித்தால் மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இதனை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு எடுக்க வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் தகுதியான நபர்கள் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மற்றொரு தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 125 கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இத்தகைய சூழல் தொடர அனுமதிக்கக்கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தாவேக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. இம்மனு தொடர்பாக தேர்தல் ஆணையமும் முதலமைச்சர் திரு விஜயும் வரும் 30ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அதுவரை இந்த தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிடக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை 307 புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 25 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தெலுங்கானாவிலிருந்து மத்திய கிழக்கு அரபிக்கடல் வரை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஈரோடு, சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, தெற்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு

0: மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: இதற்கிடையே திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இன்று மாலை கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மிக பலத்த மழை பெய்து வருகிறது. காலை முதல் கடும் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் மாலை 4:30 பிறகு பலத்த சூறாவளி காற்று வீச துவங்கியது. அதனைத் தொடர்ந்து மிக கனமழை நீடித்து வருகிறது. சாலைகள் ஆறுகளைப் போல காட்சியளிக்கிறது. மன்னார்குடியிலிருந்து ஆர். விஜயகுமார்.
1: மாவட்ட செய்திகள். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயிலில் மத்திய அரசின் மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டத்தில் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்த பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. மதுரையில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மண்டல புற்றுநோய் மையம் கட்டுவதற்கான இடம் தேர்வு குறித்து ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் பதிவு செய்ய வரும் 31ஆம் தேதி கடைசி நாளாகும் என்று ஆட்சியர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் ஷக்கீலும் மகளிர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் புர்மேஸ்வரி தேவி ஹுய்ட்ராமும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 6 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் சந்திரிகா புஜாரி, ஜாய்ஸ்ரீ தேவி, பிராச்சி, சாகத், அன்ஷிகா, குஞ்சன் ஆகியோர் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலீமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் 19 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று லார்ட்ஸில் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு உட்பட 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் சமூக பாதுகாப்பு திட்டங்களில் பலரும் இணைந்து வருகின்றனர். எதிர்பாராத நிகழ்வுகளால் பாதிக்கப்படுவோருக்கு இந்த திட்டம் உறுதுணையாக உள்ளது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம், பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டம் மற்றும் அடல் ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி 2015 மே 9 கொல்கத்தாவில் தொடங்கி வைத்தார். நாட்டின் அமைப்பு சாரா பிரிவைச் சேர்ந்த மக்கள் நிதி ரீதியாக பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்காக மத்திய அரசு காப்பீட்டுத் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அனைத்து வங்கிகள், அஞ்சல் அலுவலகங்களில் இத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. பிரதம மந்திரியின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தில் இதுவரை 2,10,000 பேரும், பிரதம மந்திரியின் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தில் இதுவரை 5,46,000 பேரும் சேர்ந்துள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி இந்தியன் வங்கி தெரிவிக்கின்றது. எருமப்பட்டி வரதராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த லதா என்ற பெண்மணி தனது கணவர் இந்த திட்டத்தில் சேர்ந்த நிலையில் உடல்நிலை சரியில்லாமல் இறந்த காரணத்தினால் அவருக்கான காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டது. முன்னோடி வங்கி மேலாளர் திரு மு சரவணன், இந்திய ரிசர்வ் வங்கியின் முதன்மை மேலாளர் திரு ரமண பிரகாஷ் உள்ளிட்டோர் அதற்கான சான்றிதழை அப்பெண்ணிடம் வழங்கினர்.
1: என் பேர் லதா, வரதராஜபுரம் பஞ்சாயத்து இந்தியன் பேங்க்ல வந்து இன்சூரன்ஸ் போட்டுருந்தேன். எங்க வீட்டுக்காரர் வந்து இறந்துட்டாரு. அதுக்கு வந்து இந்தியன் பேங்க்ல பிரதமர் மோடியில 2,00,000 ரூபாய் போட்டிருந்தேன். 1,00,000 ரூபாய்க்கு நகை வச்சிருந்தேன். இது 1,00,000 வந்து டெபாசிட் பண்ணிட்டேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த பிரதமருக்கும் இந்தியன் வங்கிக்கும் மிகவும் நன்றி.
0: பிரதம மந்திரியின் 3 சமூக பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து வங்கி தொடர்பாளர்கள் கிராமங்கள் தோறும் நேரில் சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இதன் மூலம் அதிக மக்கள் இந்த திட்டங்களில் சேர்ந்து வருவதாக வங்கி தொடர்பாளர் பிரேமா கூறுகிறார்.
2: எரும்பட்டி பிரான்ச்ல 8 வணிக தொடர்பாளர்கள் வேலை செய்யறோம். இதுல வந்து இன்சூரன்ஸ் பத்தி வில்லேஜுக்கு நாங்க விழிப்புணர்வு முகாம் பண்ணிட்டு இருக்கோம். வரதராஜபுரம் பஞ்சாயத்துல ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, ஜீவன் ஜோதி சுரக்ஷா பீமா யோஜனா, அடல் பென்ஷன் யோஜனா, 3 ஸ்கீம் இருக்கு. அதுல ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவில ஒரு கஸ்டமர் கிட்ட நாங்க பண்ணிருந்தோம். அவங்க இறந்துட்டாங்க. அவங்க ஒரு கட்டட தொழிலாளி. 5 நாள்ல அவங்களுக்கு கிளைம் வாங்கி கொடுத்துருக்கோம்.
0: நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உலக ரத்த கொடையாளர் தினம் June 14 கொண்டாடப்பட்டதின் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லி மதுபாலன் தன்னார்வ ரத்த தான கொடையாளர்கள் 51 பேரை பாராட்டி கேடயம் வழங்கினார். மேலும் 75 முறை ரத்த தானம் வழங்கிய மருத்துவர் திரு கண்ணன் என்பவரை பாராட்டி

0: நாள் விருதும் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் அரசு ரத்த மையங்களின் மூலமாக 2025 ஆண்டில் மொத்தம் 9771 யூனிட்டுகள் தானமாக பெறப்பட்டன. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ரத்த மையத்தில் மட்டும் 6667 யூனிட்டுகள் தானமாக பெறப்பட்டன. இதில் 3137 யூனிட்டுகள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும், 6000-க்கும் மேற்பட்ட யூனிட்டுகள் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை, அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்ற மற்ற பிரிவுகளுக்கும் வழங்கப்பட்டன. நவனி ஊராட்சியில் கடந்த 2 தேதி விக்ஷித் பாரத் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கம் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லி மதுபாலன் இதில் கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றினார். இந்திய அரசின் புதிய வழிகாட்டுதலின்படி கிராமப்புற மேம்பாட்டிற்காகவும் வாழ்வாதார பாதுகாப்பிற்காகவும் பிபிஜி ராம்ஜி திட்டம் 2025 என்ற புதிய சட்டம் இயற்றப்பட்டுள்ளது என்றும், இச்சட்டத்தின் தொடர்ச்சியாக 1/7/2026 முதல் ஊரகப் பகுதிகளில் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதையும் மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 125 நாட்கள் சட்டப்பூர்வ வேலைவாய்ப்பு அளிக்கப்படுகிறது. வேலை செய்ததற்கான ஊதியம் குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்கப்படாவிடில் அதற்கான தாமத ஊதிய இழப்பீடு சட்டப்படி வழங்கப்படும் என்றார். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் குவைத் பயணத்தின் போது நடைபெற்ற ஹாலா மோடி நிகழ்ச்சிக்கான வீணை மற்றும் வயலின் இசைகளை வழங்கிய நாமக்கல் மாவட்டம் பாச்சல் கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட குவைத் நாட்டில் வசித்து வரும் இசை சகோதரிகள் செல்வி மௌத்திகா மணிகண்டன், செல்வி கமலிகா மணிகண்டன் ஆகியோரின் கர்நாடக சங்கீத குரல் அரங்கேற்ற விழா ராசிபுரத்தில் கடந்த 5 தேதி நடைபெற்றது. இதனை மூத்த கர்நாடக சங்கீத பாடகர் டாக்டர் சுதா ரகுநாதன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கே பி ராமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து இளம் இசை கலைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லி மதுபாலன் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகத்தினை வழங்கினார். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமானது பெண் குழந்தைகளின் பிறப்பினை உறுதி செய்து அவர்களின் கல்வி, திறன் மற்றும் பங்கேற்பினை மேம்படுத்துதல் ஆகும். பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தையின் பிறப்பை உறுதி செய்வதற்காகவும், பெண் குழந்தையின் பிறப்பினை கொண்டாடும் பொருட்டும் மகப்பேறு பிரிவில் உள்ள 20-க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகம் மற்றும் மரக்கன்றுகள் ஆகியவற்றை வழங்கி தாய் மற்றும் குழந்தைகளின் நலம், அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார்.
1: நாமக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

આકાશવાણી செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சாகர்மாலா நிதிக் கழகத்தின் சார்பில் 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகார் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்புப் பணிகள் நிறைவடைந்துள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் கிருத்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றுள்ள அவர் ஆக்லாந்தில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய வம்சாவளியினர் சார்பில் நடைபெற்ற இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் பஞ்சாப் மக்களின் சார்பில் நடைபெற்ற நடனம் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நமது பண்பாட்டு பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்ததாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மற்றும் ஹிந்துஸ்தானி சேர்ந்திசையும் வந்தே மாதரம் பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டின் கடல்சார் வளர்ச்சியில் சாகர்மாலா நிதிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இந்த நிதிக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிதிக் கழகத்தின் மூலம் இதுவரை 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதில் இதுவரை 3,700 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடருக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய இணையமைச்சர்கள் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால், டாக்டர் எல் முருகன்

ஆகியோர் இன்று விரிவாக ஆய்வு மேற்கொண்டனர். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால், இந்த கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தொடர் குறித்த பல்வேறு ஆலோசனைகளும் இந்த ஆய்வின் போது வழங்கப்பட்டுள்ளதாக திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் கூறினார். தில்லியில் பசுமை பரப்பை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்வதற்கும் தில்லி அரசின் இந்த நடவடிக்கை உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மூலிகை தாவரங்களை நடுவதற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். மழைநீரை சேமிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் ஆதரவு அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் இது தொடர்பாக விடுத்த வேண்டுகோளை ஏற்று நாடு முழுவதும் நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் ஒரு பகுதியாக சத்தீஸ்கட்டில் பலோட் மாவட்டத்தில் 285,000 நீர்நிலைகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராம பஞ்சாயத்து அமைப்புகளும் மாவட்ட நிர்வாகமும் சமூக ஆர்வலர்களும் இப்பணியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டதாக அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர காவல்படை சார்பில் ஒருநாள் மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கடலோர காவல்படையின் தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் இந்த படையின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கடல்சார் பாதுகாப்பில் எதிர்கொண்டுள்ள சவால்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக கடலோர காவல்படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக இருக்கும் என்று இதுகுறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர் திரு அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார். இன்று பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக விரிவாக ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அரசு நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கும் முதலீடுகளை கூடுதலாக ஈர்ப்பதற்கும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இது உதவிடும் என்றும் திரு அனுராக் தாக்கூர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார். பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். இங்கு பயின்று பட்டம் பெற்ற மாணவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மாணவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் திரு நாராயணன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமாக ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டம் திகழ்கிறது என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 40 கோடிக்கும் மேற்பட்ட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகிச்சை இலவசமாக வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக 9,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் பங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிஜேபி வேட்பாளராக திரு நீரஜ்குமார் சின்ஹா அறிவிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் மத்திய பிரதேசத்தின் டாட்டியா சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திரு அசுதோஷ் திவாரி போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு வரும் 30ஆம் தேதி நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 3ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். பீகாரில் மாதந்தோறும் 10ஆம் தேதி ஓய்வூதிய தினமாக கடைபிடிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார்.
பட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இன்று 1,423 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் 97 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் எந்த ஒரு பயனாளியும் விடுபடக்கூடாது.

0: என்பதை கருத்தில் கொண்டு சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த முகாம்களில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் என்றும் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறினார். அசாம் அரசின் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் திரு ஜெயந்தா மல்லா பருவா இதனை தாக்கல் செய்து பேசினார். முதலீட்டு செலவினங்கள் 38,152.65 கோடி ரூபாயாக இருக்கும் என்று கூறிய அவர், வருவாய் பற்றாக்குறை 3% இருக்கும் என்று தெரிவித்தார். சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு ஜெயந்தா மல்லா பருவா கூறினார். கேரளத்தின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு பி கே பஷீர் கூறியுள்ளார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதியை இன்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு பி கே பஷீர் தெரிவித்தார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்புப் பணிகள் நிறைவடைந்துள்ளன. இதற்கான ஆபரேஷன் அமிஸ்டர் நடவடிக்கையின் கீழ் வெனிசுலா சென்ற இந்திய படையினர் இன்று புதுதில்லி திரும்பியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் கீர்த்தி 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயினின் எலியா கெனல்ஸை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரித்திகா பிரதீப் 140-135 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயினின் ஆண்ட்ரியா முனோஸை வென்றார். பிரான்சின் லா பிளேனில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் இனியன் பட்டம் வென்றார். 9 சுற்று முடிவில் 7.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். சர்வதேச இணைய செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணிக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. 126 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி கிளாஸ்கோவில் வரும் 23 தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2 தேதி வரை நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சாகர்மாலா நிதிக் கழகத்தின் சார்பில் 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகார் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்புப் பணிகள் நிறைவடைந்துள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: காற்றலையில் நேரலையாக உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கும் இது திருச்சி வானொலி

0: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டு.
1: இன்றைய நிகழ்ச்சியில் பந்தல் காய்கறி சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி வையம்பட்டி ஜே இனிகோ அற்புதராஜ் அவர்கள். தொடர்ந்து பல பயிர் சாகுபடி பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய மேனாள் முதல்வர் டாக்டர் பாலமோகன் அவர்கள் வழங்கும் உரை ஆகியன இடம்பெறும்.
0: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பாலில மகளை வணங்கிடுவோம்.
1: முதலில்
2: என்னக்கா ஆடி காத்து அங்கிட்டு இப்படி அலசி எடுத்துக்கிட்டு இருக்குது, தோட்டத்து பக்கம் நின்னு ஏதோ சுவாரஸ்யமா வேடிக்கை பாத்துட்டு இருக்க போல.
3: ஏன்டா நீ எல்லாம் சொல்ல மாட்டே, இதுவும் சொல்லுவ இன்னமும் சொல்லுவ.
2: இல்ல ஆடி காத்துல பயிர் ஆடுது சரி, அதோட சேர்ந்து நீ ஏதோ ஆடுற மாதிரியே தெரியுதே.
3: ஆனா எனக்கு இப்ப ஒரு பெரிய கன்ஃபியூஷன்.
2: என்னது? ஓ உனக்கு கன்ஃபியூஷன்.
3: ஆடி மாசமே இன்னும் பிறக்கல, அதுக்குள்ள ஆடி காத்துல என்னமோ செடி ஆடுது ஓடுதுங்கிற. இன்னைக்கு ஆணி எத்தனை தெரியுமா?
2: இன்னைக்கு ஆணி மாசம் 26ஆம் தேதி.
3: சரியா தானே இப்ப சொல்ற? ஆனா கொஞ்சம் முன்னாடி, சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நீ என்னதான் சொல்ல வந்த?
2: ஆடிப்பட்டம் தேடி வதைக்கணும்னு சொல்லுவாங்க.
3: ஆமா,
2: அதுக்காக ஆடி வர்ற வரைக்குமே நீ நின்னுகிட்டே இருப்பியா?
3: என்னடா தம்பி நீ இப்படி கேட்டுப்புட்ட போடா.
2: ஆணி மாசமாவே இருந்தாலும் அடிக்கிற காத்த பத்தியா ஆடி மாசம் பிறந்துருச்சுன்னு காட்டுது.
3: இப்ப எதுக்கு சம்பந்தம்?

0: தெரியாம நீ இப்படி பேசுற, என்னை ஆடி பேசுறன்னு சொல்லிவிட்டு நீ என்னமோ ஆடி ஆடி நிக்கிற, ஆடாம பேசுறா தம்பி, அப்பதான் நீ நல்லா இருக்கும்.
1: நான் அப்படியே நீ வீட்டுல இருக்க மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு வந்தேன். அப்படியே அந்த பந்தல்ல இருக்கிற ரெண்டு காய்கறி எல்லாம் பறிச்சுக்கிட்டு போலான்னு பார்த்தா குறுக்க வந்து நந்தி மாதிரி நிக்கிறிய.
0: அது சரி, இந்த எண்ணத்தோட தான் நீ இங்க வந்தியா?
1: ஆமா ஆமா, அப்படியே நீ போட்ட தோட்டம் மாதிரியே பேசுற பாரு.
0: அதெல்லாம் இருக்கட்டும், நான் இன்னும் ஆடி மாசத்துல நிறைய காய்கறி சாகுபடி பண்ண போறேன். என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுமா? நீ தான் என்னமோ இப்ப தோட்டக்கலை கல்லூரிக்கு போனேங்கிற, வேளாண் கல்லூரிக்கு போனேங்கிற, அதுங்கிற இதுங்கிற ஏதாவது சொல்லி தொலையன் தம்பியே.
1: அங்கெல்லாம் போனதுக்காக தான் உன் தோட்டத்தை வந்து பாத்துட்டு நாலு காய்கறிய பறிச்சுக்கிட்டு போலான்னு வந்தேன். ஆனா நீ என்னடானா குச்சி ஏடுறா கட்டை ஏடுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற.
0: சரி, வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்காம பந்தல் காய்கறி சாகுபடி அது பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். நான் என்ன செய்யணும் இப்ப?
1: சரி, மணப்பாறை தெரியுமா உனக்கு?
0: தெரியுமே, முறுக்கங்க ஃபேமஸ் தானே.
1: நீ இன்னும் அதையே நினைச்சுக்கிட்டு இரு. மணப்பாறை பக்கத்துல வையம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு,
0: கேள்விப்பட்டிருக்கானே.
1: அங்க இனிக்கோ அற்புதராஜன் ஒருத்தர் இருக்கிறாரு.
0: சரி,
1: அடடா, அற்புதமா பந்தல் காய்கறி சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறாரு.
0: அப்படிங்கிற
1: அவர் பந்தல்ல காய்கறி இருக்கிறத பாத்துட்டு தான் இங்க வந்தேன்.
0: அப்படியா தம்பி சொல்ற?
1: சரி, நம்ம அக்காவுக்கு ஏதாவது உதவுமே, ஒரு நாலு விஷயத்த சொல்லிட்டு போலாமேன்னு வந்தா.
0: அவரு அங்க என்ன சொன்னாரு நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட?
1: அடா, அத கேக்குறதுக்கு தானே உனக்கிட்ட விஷயத்த சொல்ல வந்தேன்.
0: கூட பேசுனது நம்ம அடைக்கலராஜ் சார் தானே?
2: ஐயா, நீங்க இந்த பந்தல் காய்கறி சாகுபடியில என்னென்ன காயெல்லாம் நீங்க சாகுபடி பண்ணிட்டு வர்றீங்கன்னு சொல்றீங்க?
3: விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பாவை, பீக்கை, புடலை, சுரை இது மாதிரி காய்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
2: ஐயா, இப்ப இந்த பாவக்காய், பீக்கங்காய், சுரக்காய், புடலை இந்த நாளையும் எந்தெந்த பட்டத்துல போடணும் அப்படிங்கறத சொல்லுங்க.
3: ஆடி பட்டத்துல ஃபர்ஸ்டா போடுவோம்.
2: ஆடி பட்டத்துக்கு என்னென்ன காய்ங்க?
3: ஆடி பட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாவக்காய், பீக்கங்காய் போடுவோம். ஏன் இந்த ஆடி பட்டத்துல இதை ஃபர்ஸ்டா போடுறோம்னா, தை மாசத்துல போட்டோம்னா கொஞ்சம் வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கு சார், அதனால வைரஸ் பிரச்சனை வர்றதுனால ஃபர்ஸ்டா வந்து ஆடி இதுல வந்து நாங்க பாவையும் புடலையும் தேர்வு பண்ணிக்குவோம். ரெண்டாவது வேற காய்கள் பண்ணிக்குவோம்.
2: அதாவது புடலையும் சுரக்காயும் எந்த பட்டம்?
3: தை மாசத்துல போட்டுக்குவோம் சார். தை மாசி பங்குனி இதுல வந்து வெயில் சீசனுக்கு வந்து இது ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். ஏன்னா இந்த நேரத்துக்கு பாவக்காய் வந்து வெயிலோட தாக்கம் அதிகம் இருக்கிறதுனால வைரஸ் நோய்கள் வர்றதுனால சுரக்காயும் புடலங்காயும் இந்த நேரத்துல தேர்வு பண்ணிக்குவோம்.
2: சரிங்க ஐயா, இந்த பந்தல் வந்து இப்ப ஒரு ஏக்கருக்கு போடுறோம்னா எவ்வளவு செலவாகுங்க?
3: நான் முன்னாடி போட்டப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் ஆச்சு. கல்லோட விலையெல்லாம் குறைவாக இருந்தது. இப்போ வந்து கல்லோட ரேட்டெல்லாம் 1000 ரூபா 1200 ரூபா ஆயிடுச்சு. கம்பியோட விலையும் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் ஒரு 1.5 ஏக்கர் போட்டப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் எனக்கு அந்த இது ஃபர்ஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாரு. அவர் ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு போட்டார் அந்த 1.5 ஏக்கருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 ஏக்கர் போட்டேன், எனக்கு அது 1 லட்சம் ரூபா வந்தது. அது எல்லாமே கூடிடுச்சு. ஆட்கள் கூலி, கம்பியோட விலை, கல்லோட விலை எல்லாமே கூடிட்டு.
2: சரி ஐயா, இப்ப நீங்க அந்த பந்தல் போடும்போது எவ்வளவு உயரத்துக்கு போடுவீங்க?
3: 8 அடி கல்லு தான் போடுவோம் ஃபர்ஸ்டா. அதுல ஒரு 1.5 அடி 2 அடி உள்ள போயிடும். 6 அடி கரண்டியா இருக்கும், நம்ம தலையில வந்து டச் பண்ணாத அளவுக்கு இருக்கும்.
2: சரிங்க. அதே போல அந்த கம்பி என்ன திக்னஸ்ல பயன்படுத்தணும் அப்படிங்கறது நேரம்?
3: அது 4 கேஜி, 6 கேஜி, 8 கேஜின்னு சொல்லுவாங்க சார். அவுட்டர் பார்டர்ல 8 கேஜின்னு சொல்லுவாங்க. அந்த கல்லு டு கல்லு அவுட்டர்ல அடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 4 கேஜி சொல்லுவாங்க. பரப்பு கம்பின்னு சொல்லுவாங்க, அந்த சின்ன கம்பியா இருக்கும். அதாவது 10 அடிக்கு ஒண்ணுல ஒரு 6 லென்த் விடுவாங்க, அது வந்து பரப்பு கம்பின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சன்னமா தான் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா 10 அடிக்கு ஒரு 6 கம்பி 7 கம்பி வரும். அது டாடா கம்பின்னு சொல்லி அது கொஞ்சம் குவாலிட்டியா போட்டுக்கும்.
2: சரி, இந்த பந்தல் வந்து நீங்களே தயார் பண்ண முடியுமா, இல்ல அதுக்குன்னு யார்ட்டையும் கொடுத்துதான் இந்த பந்தல் ரெடி பண்ண முடியுமா?
3: நம்ம ஊருக்குள்ளே டேலண்ட் ஆனவங்க இருக்காங்க, அவங்கள வச்சுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டா ஸ்டே இழுத்து போடுறதுனால ஆட்கள் கண்டிப்பா தேவைப்படுறதுக்கு. 1.5 ஏக்கர்லாம் போடுறதுனா கண்டிப்பா ஒரு 5 ஆளோ 6 ஆளோ வச்சுதான் போடணும். நம்மளா பண்ணலாம், பட் லேட்டா வரும்.
2: அதாவது இதுக்குன்னு டெக்னிக்கலான பர்சன் தான்,
3: டெக்னிக்கல் பர்சன் கண்டிப்பா வேணும், கண்டிப்பா வேணும். அது ஏன்னா நம்ம டன்னு கணக்குல காய் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா போட்டாதான் நல்லா இருக்கும். நம்ம மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டன் காய் இருக்கும் ஒரு ஏக்கர்ல. சரியா ஸ்டே அடிக்கலன்னா சைட்ல இருக்கிறது எல்லாமே பிடிக்கிறது. சைடே ஸ்டே வந்து நல்லா இருந்தா மட்டும்தான் தாங்கி நிற்கும். அப்படிங்கிறப்ப அந்த டெக்னிக்கல் பர்சன் இருந்தாதான் நல்லா இருக்கும்.
2: சரிங்க. சுரக்கா, பீர்க்கு இது மாதிரி போடும்போது வெயிட் அதிகமா இருக்கும், அதனால உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி அடிக்கணும். இப்ப பாவக்காய் போடணும், அவ்வளவு வெயிட் அடிக்காதுல்ல, அதுக்கும் என்ன விவசாயம் பண்றோங்கிறத பொறுத்து மாத்திக்கணுமா? இல்ல
3: பந்தலே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பர்மனன்ட் பந்தல் தான் பேரு. அப்படிங்கிறப்ப நம்ம கல்ல போடுறோம், மூங்கில்ல போட்டாலும் அது மாதிரி நீங்க சொல்ற மாதிரி பண்ணலாம் சார். இது வந்து பர்மனன்ட் பந்தல்னால கல்லு தான் போடுறோம், அதனால எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணாதான் நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம். சுரக்காவும் போடலாம், புடலங்காயும் போடலாம், பாவை, பீர்க்க எல்லாமே போடலாம். பூசணிக்காய் கூட சம்டைம் நம்ம சொந்த தேவைக்காக நான் கொஞ்சம் போட்டுக்குவேன். அப்படிங்கிறப்ப பூசணிக்காய் எல்லாம் ரொம்ப வெயிட் உள்ள காய், அதெல்லாம்
2: அதையும் பந்தல தொங்க விடுறீங்களா?
3: இல்ல, நான் கம்மியா போட்டுக்குவோம். அவுட்டர்

0: வாட்டர்ல மட்டும் போட்டுக்குவோம்.
1: சிறப்புங்க ஐயா. இப்ப இதுல விதையெல்லாம் எப்படிங்க?
0: விதையெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி நாட்டினது வந்தது, இப்ப வந்து அந்த அளவு கிடைக்கிறது இல்ல, அதனால ஹைபிரிட் தான் வாங்கிக்கிறது நம்ம ஏரியாவுக்கு, அத கிளைமேட் தகுந்தது மாதிரி.
1: சரிங்க, நீங்க இந்த பொருளையும் சுரக்காயும் வந்து தைப்பட்டத்துல போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க, ஆனா அந்த நேரத்துல மழை இல்லாத டைம், அதுக்கு தண்ணி நிறைய தேவைமே எப்படிங்க சமாளிக்கிறீங்க?
0: நார்மலா வாய்க்கால்ல போடுறது கொஞ்சம் தவிர்க்கலாம் சார். இந்த இது மாதிரி வெயில் காலத்துல சொட்டு நீர் போடுறப்ப மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து வரும். நம்ம வாய்க்கால்ல போடுறப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு கரை எடுத்து ஒரு சைடுல கரை நட்டுட்டு வாய்க்கால்ல தண்ணி விடுவோம். நான் என்ன பண்ணுவேன், அந்த கரையிலேயே பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கெட்டு விதை நட்ட பக்கத்துல இன்னொரு துணை வாய்க்கான்னு சொல்லி ஒரு வாய்க்கால் எடுத்துருவேன். அந்த வாய்க்கால் எடுக்கிறப்ப ரெண்டு சைடு தண்ணி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரே ஈவனா கூலிங்கா இருக்கும், நல்லா இருக்கும்.
1: சரிங்க.
0: அப்படிங்கிறப்ப இது 15 அடிக்கு ஒண்ணு போடலாம் சார், வாரத்துக்கு ஒரு ரெண்டு தண்ணி விட்டுறலாம்.
1: அப்ப தண்ணியும் வந்து ஓரளவு குறைச்சுதான் பயன்படுத்துறீங்க. சரிங்க. அப்புறம் இந்த மண்ணெல்லாம் எப்படிங்க தயார் பண்றது பந்தல் காய்கறி சாகுபடிக்கு?
0: ஃபர்ஸ்ட் ஆடியில நட்டுருவோம் சார், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தைப்பட்டம் முடிச்சவொடனே மார்ச் ஏப்ரல்ல முடிஞ்சிடும் காய்கறி எல்லாமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 6 மாதம் வந்து நமக்கு இடைவெளி இருக்கு. அந்த 6 மாதம் இடைவெளியில பாத்தீங்கன்னா தொழுவுரை வந்து அடிச்சிருவோம் நாங்க. தொழுவுரை வந்து அடிச்சு எல்லாமே ரெடி பண்ணிடுவோம், காட்டை வந்து ஓட்டி ரெடி பண்ணிடுவோம் சார். அதை திருப்பி திருப்பி ஒரு 4-5 டைம் 5 கலப்பையிலே நல்லா ஆழமா உழுதுட்டோம்னு வைங்களேன், ஏற்கனவே இருக்கிற வேர்கள், அதாவது பாவை புடலை பிக்க எல்லா விதைகளுமே இருக்கும், அதை வேர்ல உள்ள நோய்கள், ஏகப்பட்ட நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால அதை 2-3 டைம் வந்து ஓட்டி ஓட்டி ஆற போட்டோம்னா அதோட பங்கஸ் வெப்பம் அடிக்கிறப்ப அது இறந்துரும். அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் டைம் பண்றப்ப ஏற்கனவே புதுசா குப்பை போடுறப்பவும் அதோட சேர்ந்து உழவு ஓட்டுறப்ப நிலம் வந்து சரியான பதத்துல தயாராயிரும்.
1: 6 மாசம் தயார் பண்ணணுமாங்க?
0: இல்ல 6 மாதம் தயார் பண்ணதவில்ல, இந்த ஏற்கனவே இருக்கிற விதைக்காக ஓட்டினோம்னா அங்கிட்டு 1 மாதம் அளவுல ஒரு 4 ஓட்டு ஓட்டிட்டோம்னா போதும் சார். அதுக்கப்புறம் நீங்க ரெஸ்ட்ல போட்டீங்கன்னா போதும், அப்புறம் 1 மாதம் முன்னாடி மட்டும் தயார் பண்ணா போதும்.
1: சரிங்க. இப்ப இந்த 4 பயிர் இருக்கு இல்லைங்க, புடலை பாகை சொர பீக்கு, இந்த 4க்கும் விதை நடுறனா எத்தனை மாசத்துல அறுவடை வரும், எத்தனை நாளைக்கு அறுவடை இருக்கும்?
0: 55 to 60 நாள்ல காய் வந்துடும் சார். பாவையிலையும் சரி புடலை எல்லாமே 55 to 60 நாள்ல.
1: எவ்வளவு நாள் நீங்க அறுவடை பண்ணலாம்?
0: அங்கிட்ட பாவக்காய் வந்து 1 மாதம் சேர்த்து வச்சுக்கலாம், புடலை வந்து கொஞ்சம் குறையும், மற்றபடி பாவக்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், முத கூட மட்டும் ஆடியில் மட்டும். இப்போ வெயிலோட தாக்கம் இருக்கிறதுனால அதிகமாக பண்ண முடியாது. சுரையும் அது மாதிரி வச்சுக்கலாம், சுரையை புடலையும் வச்சுக்கலாம். பீர்க்கன் மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தமே டைமே வந்து நட்டதுலேருந்தே 90 நாள் தான் சார், 40 நாளில் காய் வந்துடும், அங்கிட்டு 40 நாளில் முடிஞ்சிடும்.
1: சரிங்க. இப்போ பந்தல் காய்கறி சாகுபடி முடிச்ச ஒருபாடு அதுல வேற ஏதாவது போடலாமா, இல்ல இதுல தான் ரொட்டேஷன் போட்டுட்டே
0: இருக்கு? இல்ல வேற காய்கறியும் போடலாம், மாற்று வெள்ளாம பண்றது நல்லதுதான். அதுக்கு தகுந்த பயிர்கள் பாத்தீங்கன்னா கடலை போடலாம், உளுந்து எள்ளு எல்லாமே போடலாம். நாங்க கடலை போடுவோம், எள்ளு போடுறதுக்கு கொஞ்சம் அறுக்கக்குள்ள சிரமமா இருக்குதுன்னு சொல்லிட்டு போடுறதுல கடலை கண்டிப்பா போடலாம். கடலையும் கம்பும் போட்டா கடலை புண்ணாக்கு போட்டதுக்கு சமம்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள். மாற்று வெள்ளாம செய்யறது மண்ணே அது கொடுத்துரும் அந்த சத்தை.
1: சிறப்பீங்க ஐயா. இப்ப வீட்லயே தொழுவுரம் கொண்டாந்து போட்டுருவோம் அப்படின்னு சொன்னீங்க, எத்தனை மாடு வச்சிருக்கீங்க, எவ்வளவு இந்த 1 ஏக்கருக்கு தொழுவுரம் தேவைப்படும்?
0: 7 பால் மாடு வச்சிருக்கோம், ஆடு கம்மியா தான் இருக்கு, அதோட தொழுவுரம் எல்லாம் ஒன்னாதான் போடுவோம், தனித்தனியா போடுறது இல்ல. 1.5 ஏக்கருக்கு 8 டிப்பர் கொட்டுருவோம் சார், நல்லா நெருக்க போட்டுருவோம், நெருக்க போட்டு நல்லா உழவு ஓட்டுக்கிறப்ப சரியா இருக்கும்.
1: சரிங்க. இப்போ 4 உழவு பிளஸ் 90 ரூபா எல்லாம் போட்டா உங்களுக்கு மண்ணை தயார் பண்ற செலவு மட்டும்,
0: அதாவது நம்ம சொந்த குப்பை சொந்த வண்டினால ரொம்ப செலவு இல்லை சார், அந்த இறக்கிற செலவு மட்டும்தான் அதிகமாகும். மற்றபடி நம்ம எல்லாமே 90 ரூபாவும் காசு போட்டு வாங்கணும், வண்டியும் நம்ம இல்லைன்னா கூடுதல் தொகை வரும். இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 90 ரூபா ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1500, இந்த ஜேசிபி அள்ளி போடுறதுக்கு 300 ரூபா, அப்போ 1800 ரூபா வந்துடும். அப்புறம் வண்டி வாடகை இருக்குது, அப்படிங்கிறப்போ ஒரு வண்டிக்கு 2500 ரூபாய்க்கு மேலே வரும். இப்போ நம்மள்ட்ட வந்து டிராக்டர் இருக்குது, நம்ம சொந்த அதனால
1: எல்லாத்தையும் காசு போட்டு வச்சாலுமே 1 லட்சம் வந்துருமாங்க?
0: வரும், கண்டிப்பா வந்துடும். அதாவது இப்ப 1.5 ஏக்கர் பாவக்கெல்லாம் போட்டோம்னா கண்டிப்பா காய் அறுக்கிறதுக்கு முன்னாடி 1 லட்சம் ரூபா வந்துடும் சார்.
1: சரிங்க. அதே போல உங்களுக்கு விளைச்சல் வந்த பிற்பாடும் அதற்கான லாபம் வந்துருமா?
0: லாபம் கண்டிப்பா வரும் சார்.
1: சரிங்க. அதே போலங்க நட்டுறீங்க, அதுக்கு இடையில எதுவும் உரம் போடுறது, பூச்சி மண் அடிக்கிறது, அதை பத்தி விவரங்களை என்னென்ன நோய் தாக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு?
0: இப்ப முதல்ல பாவை நட்டுறணும் வைங்களே, இப்ப ஆடி மாதத்துல பாவை நட்டுறணும், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நட்ட ஒரு 8வது நாள்ல விதை வெளியில வந்துடும். வெளியில வந்தவொடனே 15வது நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு சிகப்பு உண்டு மஞ்சள் உண்டுன்னு பறக்க ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு லைட்டா ஒரு ஸ்ப்ரே பண்ணிடணும். அது இயற்கையிலையும் பண்ணலாம், செயற்கையும் பண்ணலாம். இயற்கையில பாத்தீங்கன்னா பூச்சி விரட்டினே இருக்கு, அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ்ல நம்ம மோனோ சாஃப் மட்டும் பண்ணலாம். லைட்டா ஒரு ஸ்ப்ரே, அந்த வண்டு அந்த வளர்ந்து வர்றது ஒரு 1.5 அடிக்குள்ள இருக்கிறத தண்டையே கட் பண்ணி விட்ருவோம், அந்த விட்டி இது மாதிரிலாம் தண்டையே கட் பண்ணி விட்ருவோம். தண்டு கட் பண்ணிட்டா வேஸ்ட் ஆயிடும், அதனால அந்த மருந்து கண்டிப்பா அடிச்சே ஆகணும். அங்கிட்ட ஒரு 25 to 30 நாள்ல பாத்தீங்கன்னா கெமிக்கல் அடிக்கிறது.

0: பெனிவியான்னு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது வைரஸ் பிளஸ் எல்லா நோய்களுமே, புழுக்கள் வேற வியாதிகள் எல்லாத்துக்குமே வண்டு போக்குவரத்து வைரஸ் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 30 நாள்ல, அது 30 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கொடி கட்ட ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் மேல போயிடும் சார். வீக்லி ஒன்ஸ் லைட்டா ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும். பூச்சி வெரைட்டியாகவும்
1: பந்தல்னா மேல இருக்குன்னா எப்படி மேல ஏறி அடிப்பீங்களா இல்ல?
0: இல்ல சார், கீழே தான் அடிக்கணும். நம்ம முழங்கால் உயரம் ஓரளவுக்கு வளர்ந்ததுன்னா அது சனல் போட்டு மேல கட்டிடுவாங்க. கட்டினவனே அப்படியே ஸ்ப்ரே அடிக்கிறது தான். மேல தொடர வரைக்குமே பாத்தீங்கன்னா நான் பேட்டரி ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவேன் சார். அது கொஞ்சம் நல்லது. பவர் ஸ்ப்ரே வந்து பாத்தீங்கன்னா அந்த சனல் கட்டுறப்ப சுத்தி விடுறது கொஞ்சம் வெளியில ரிட்டர்ன் ஆகி வந்துடும். மேக்சிமம் நீங்க பேட்டரியில யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். அது வந்து ஒரே ஈவனா நல்லா படும்.
1: அதே போல இப்ப களையெல்லாம் வந்துச்சுன்னா எப்படிங்க சமாளிக்கிறீங்க?
0: களையெல்லாம் வந்தா வாய்க்காலுக்குள்ள பெண்களை விட்டு தான் சார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். செடி பக்கத்துல இருக்கிறதுனால நம்ம மிஷினரியில எதுவும் பண்ண முடியாது சார். உள்ள வந்து எதுவுமே டச் பண்ண முடியாது. ரொம்ப ஹேண்ட் ட்ரில் இது மாதிரி எது பண்ணாதான், அது பெண்கள் தான் கரெக்டா இருக்கும் சார். அந்த இதுக்கு இடையில வேணா வாய்க்கால் டு வாய்க்கால் வந்து பவர் ட்ரில்ல வச்சு ஓட்டிக்கலாம். அது வந்து நாங்க ஒரு 30 நாள் மேல தொடரப்போ ஓட்டி முடிச்சிருவோம். மேல தொடறதுக்கு அப்புறம் ஓட்டுற தேவையில்லை. ஏன்னா அங்கே அடைச்சிருச்சுன்னா அடியில புல்லு வராது. இடையில மட்டும் மேல தொடரப்ப நம்ம அடிச்சிட்டோம்னா போதும். ஒரு டைம் இடையில ஓட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் வராது.
1: அதாவது இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாகக்காயா இருந்தாலும் சரி, சொரக்காயா இருந்தாலும் சரி, புடலையா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அந்த 8 நாள்ல 15 நாள்ல அப்புறம் அந்த
0: இது வந்து பாவக்காய்க்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் கவனிக்கணும் சார். ஸ்பெஷலாகவே பார்க்கணும். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் நோய்கள் வரும். ஏன்னா மேலே தொடர வரைக்கும் தான், தொட்டு மடங்கிருச்சுன்னா பயப்பட தேவையில்ல. அது வரைக்கும் அது வந்து ரொம்ப
1: பாதுகாப்பாக
0: கண்ணும் கருத்துமாக தான் பார்க்கணும். புடலையில் வந்து அவ்வளோ ரிஸ்க் தேவையில்லை. பீக்கையிலையும் அதே மாதிரி பார்க்கணும். புடலை துறையில் வந்து அவ்வளோ பார்க்க தேவையில்லை. சும்மா லைட்டான மருந்து மட்டும் கொடுத்தா போதும். இது வந்து வைரஸ் தாங்கிறது பாவையும் பீக்கையும் மட்டும் கொஞ்சம் நல்லா கரெக்டாக பார்க்கணும்.
1: ஐயா, இப்போ வந்து ஒவ்வொரு பயிருக்கும் எவ்வளோ டன்னு வரும், அதை பற்றி விவரங்கள்லாம் சொல்லுங்களேன்.
0: பாவக்காய்னு வந்து பார்த்தீங்கன்னா வாரம் வந்து 2 அறுப்பும் இருக்கலாம், 3 அறுப்பும் இருக்கலாம் சார். அதாவது ஆடி மாதத்தில் போடுறப்ப இப்போ திங்கக்கிழமை ஒன்று சார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் விட்டு வியாழக்கிழமை ஒன்று ஞாயிற்றுக்கிழமை ஒன்று 3 அறுப்பும் இருக்கலாம், அப்படி இல்லைனா 2 அறுப்பும் இருக்கலாம். இப்போ 1 ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 500-600 கிலோ இருக்கலாம் சார் ஒன்ஸு. அப்படிங்கிறப்ப வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டன்லேருந்து ஒரு 1200 கிலோ எடுக்கலாம் சார். புடலை, ஆமாம் புடலையில் வந்து கூட வரும். இப்போ நான் 1.5 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 1.5 டன் அறுப்பேன் ஒரு டைம் அறுக்கிறப்பவே. அது மாதிரி
1: அதுவும் 2 நாளைக்கு ஒரு தடவை,
0: 2 நாளைக்கு ஒரு டைம் எடுத்துடலாம் சார்.
1: சரி,
0: புடலையும் சுரையெல்லாம் பாத்தீங்கன்னா நான் தண்ணி விட தண்ணி விட பெருசாகும். அதனால கண்டிப்பா 2 நாளைக்கு ஒரு டைம் எடுத்துடலாம்.
1: சிறப்பு டிரான்ஸ்போர்ட் இல்லைங்க, உங்க ஊர்ல இருந்து எங்க மணப்பாறைக்கு கொண்டு வரீங்க?
0: இப்ப நம்ம ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா மணப்பாறை வந்து 14 கிலோமீட்டர் வரும் சார். இங்கேயும் மார்க்கெட்டுக்கு வரலாம். வையமிட்டுலயும் மார்க்கெட் இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அங்கிட்டு பக்கத்துல பாலவிடுதின்னு ஒரு ஊருக்கு அங்கேயும் இருக்காங்க.
1: ஐயா, மேற்கொண்டு நீங்க வந்து இந்த பந்தல் காய்கறி சாகுபடி செய்யக்கூடிய உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன?
0: வர காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள் ரொம்ப பற்றாக்குறை இருக்கு சார். அப்படிங்கிறப்ப மற்ற விவசாயம் பண்றதை விட பந்தல் வந்து கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு வீட்டில் ஒரு 3 பேர் இருக்கோம்னா 3 பேர் கொஞ்சம் கொஞ்சமா கூட வேலை பார்த்துக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் விவசாயம் வந்து செய்ய ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணலாம். விவசாயம் கண்டிப்பா பண்ணுங்க. பந்தல் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நம்ம ஏரியாவில் இருக்கிற வேளாண்மைத்துறை அலுவலகம் மற்றும் அனுபவம் சார்ந்தவங்களை வச்சு கேட்டோம்னா கண்டிப்பாக பயன்பெறலாம் சார். நேராக போய் பாருங்கள், யூடியூப்பில் அதிகமாக பார்க்காதீங்க. விவசாயிகளை சந்தித்து அவங்களோட அனுபவத்தை பெற்று செய்யணும். ஏன்னா யூடியூப்பில் பார்க்குறது எல்லாமே டன்னு கணக்கில் காய் வரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து இருக்கும். இப்போ நானும் அனுபவிச்சிருக்கேன், எல்லா நாளும் அது வந்தது. சில நேரம் ஆணைக்கும் அடிச்சிருக்குங்கிற மாதிரி சில நேரம் நல்லது கெட்டது இருக்கும். ஏன்னா நம்ம முதல்ல புதுசாக பந்தப்படுறவங்களுக்கு மண் பரிசோதனை ரொம்ப அவசியமான ஒன்று. மண் பரிசோதனை பண்ணி நம்ம மண்ணில் என்னென்ன சத்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பரிசோதனை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். அதுதான் மெயின். இதில் வந்து இப்போ நம்ம ஒரு உரம் போடுறோம்னா இந்த உரம் போடணும்னா சுண்ணாம்பு சத்து இருக்கிறது, தலை சத்து இருக்கிறது, சாம்பல் சத்து இருக்கிறது, மணி சத்து இருக்கிறதுன்னு வெரைட்டி இருக்குது. இப்போ நம்ம காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் மணி சத்து அதிகமாக இருக்கும். நம்ம வாங்கி போடுற உரம் சாம்பல் மணி மட்டும் போடக்கூடாது, சுண்ணாம்பு சத்தும் போடணும், தலை சத்தும் போடணும். அப்படிங்கிறப்ப அதை வந்து நமக்கு தெரியாதது ஒரு இதுனா வேளாண்மைத்துறை அதிகாரிகளை தொடர்பு பண்ணி மண் பரிசோதனை செய்து அதற்கு தகுந்த மாதிரி நம்ம அது பண்ணணும்.
1: சிறப்பிங்க ஐயா. உங்களை நேயர்கள் யாரும் சந்தேகம் கேட்கணும், தொடர்பு கொள்றதுனா எந்த எண்ணங்க தொடர்பு கொள்றது?
0: 97-88-83-79-73.
1: அதாவது எண் வந்து 97-888-37-970. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க.
0: ரொம்ப நன்றி சார்.

0: சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டியா?
1: கேட்டா தம்பி, கேட்டேன் கேட்டேன்.
2: உடன் உரையாடியவர் கே அடைக்கலராஜ் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் உழவர் உலகம்.
1: இந்த மேட்டு பக்கம் நிறைய நிலம் இருக்குதுல்ல, கிட்டத்தட்ட அது ஒரு 2 ஏக்கர் வரும். அதுல ஏதாவது சாகுபடி பண்ணணும். இப்போதைக்கு அதுல சவுக்கு போட்டிருக்கிறேன். வேற ஏதாவது ஊடு பயிர் பண்ணா பரவாயில்லன்னு தோணுது.
0: அங்கதான் அவ்வளவு இடம் கிடக்குதே, நீ கொஞ்சமா இருக்கிற இந்த பந்தல் இடத்துக்குள்ளேயே இருட்டுக்குள்ள நானும் வந்துட்டேன். அப்படியே கைகாலெல்லாம் வெறும் பயிரா கிடக்குது.
1: அதெல்லாம் பில்லுடா தம்பி, பில்லு.
0: அப்படி சொல்லு, நான் பயிருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏக்கா, புல்லு மண்டி கிடக்குற நிலத்துல ஒரு பழப்பயிர் சாகுபடி செய்யலாம்ல?
1: ஏண்டா, இங்கதான் காய்கறி சாகுபடி பண்ண போறேன்னு இப்பதானே சொன்னேன்.
0: நீ எனக்கு காய்கறி மட்டும் குடுக்கலக்கா, பேசுறதுக்கு நிறைய எடுத்தும் குடுக்கற.
1: அப்படிங்கற,
0: உனக்கு இந்த பழப்பயிர் சாகுபடியை பத்தி தெரியுமா?
1: என்னடா இப்படி கேள்வி கேட்டுப்புட்ட, அதெல்லாம் எனக்கு ஒண்ணு தெரியாது. நீ எது தெரிஞ்சா சொல்லுடா தம்பி.
0: இந்த சவுக்கு தோப்புல எவ்வளவு இடம் சும்மா கிடக்கு?
1: கடக்காதானே நான் நட்டிருக்கிறேன்.
0: அந்த மரத்துக்கு இடையில எவ்வளவு இடைவெளி விட்டுருக்கற?
1: ஆமா,
0: அது இடையில ஏதாவது ஊடு பயிர் எல்லாம் பண்ணீன்னா அதுவும் ஒரு வருமானமா இருக்கும்ல?
1: தம்பி, நீ சொல்லும் போதுதான் ஞாபகத்துக்கு வருது, அந்த நிலத்துல கொஞ்சம் தான் சவுக்கு நட்டிருக்கிறேன். மிச்ச இடம்லாம் சும்மா தானே இருக்குது.
0: சவுக்கு மரத்துக்கு மட்டும் இல்ல, நீ தென்னந்தோப்பே வச்சிருந்தாலும் இடையில எவ்வளவு இடம் இருக்கு.
1: ஆமா,
0: அங்கெல்லாம் பழப்பயிர் சாகுபடி பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு நல்லது நமக்கு இருக்கு தெரியுமா? அதுல
1: என்னென்ன நல்லது இருக்கு சொல்லு பாக்கலாம்.
0: ஒரே இடத்துல பழப்பயிர் சாகுபடி பண்றதுனால உனக்கு எவ்வளவு செலவு மிச்சம் தெரியுமா?
1: அப்படிங்கற,
0: அப்படித்தான். நீ இப்ப தண்ணி பாய்ச்சினு வச்சுக்கோ, தோட்டம் பூரா தண்ணி பாய போகுது.
1: பின்ன நாம போய் ஒவ்வொரு மரக்கணக்கா தண்ணி ஊத்திக்கிட்டா இருக்க முடியும்? என்னடா நீ கேள்வி கேக்குற?
0: அங்கதான் இந்த பழப்பயிர் சாகுபடியே நம்ம கையில எடுக்கணும்.
1: தம்பி, நீ சொல்றது நல்லாதான் இருக்கு, ஆனா எப்படி சாத்தியம்?
0: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னியே, ஏதோ ஒரு யோசனையோட இருக்கிறேன் அப்படின்னு.
1: ஆமா,
0: நீ இருக்கிற யோசனையை பார்த்தா விதையெல்லாம் நிறைய வாங்கி வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா ஆமா.
0: சரி, உன் பீரோல திறந்தீன்னா நீ எடுக்க நினைச்ச புடவே சரியா எடுத்துறியா?
1: தெரியாம தான் கேக்குறேன், இப்ப எதுக்கு என் பீரோவை நீ திறக்கற?
0: அந்த பீரோல எத்தனை புடவை அடுக்கி வச்சிருக்கிற, ஆனா நீயே ஒரு புடவை எடுக்க போகணும்னு நினைச்சா அதை மாத்தி எடுத்துறல்ல?
1: உனைய தோட்டத்துல விடுறதும் தப்பு, வீட்டுக்குள்ள விடுறதும் தப்புடா.
0: அட, உனக்கு நல்ல செய்திய சொல்ல வந்தா உன் புத்தையாக்கா இப்படி போயிட்டு இருக்கு.
1: அட, என்னவா செய்யணும்? பல பயிர் சாகுபடினா என்னையா சொல்லு மோத நீ எனக்கு.
0: நான் சொல்லி என்னைக்கு நீ கேட்டிருக்கிற? நான் சொல்றதை விட பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய மேனாள் முதல்வர் முனைவர் பாலமோகன் அவங்க சொல்றாங்க. இந்த செய்திய கேளு.
3: ஒரு விவசாயி இயற்கை வேளாண்மையை எவ்வாறு எளிதாக நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய முன்னோடி, ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தார். ஒரு தொழில்நுட்பத்தை முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற யாரோ அவருக்கு சென்றடைகிற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம், அவ்வளவு ஈஸி கிடையாது. எளிதாக கடத்தியவர் நம்முடைய நம்மாழ்வார் அவர்கள். என்ன சொல்வார்னா, இயற்கை பூச்சி பூஞ்சான கோழிகள் எல்லாம் எப்படி பயன்படுத்துறது, இயற்கை உரங்கள் எப்படி பயன்படுத்துறது, பஞ்சகாவியா, கரிம வேளாண்மை முக்கியத்துவம், இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா கருத்து கொண்டு போயிட்டார். பிரதான கருத்துக்கள் அப்படிங்கிறது இயற்கை வேளாண்மையில இது ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னார். இயற்கை விவசாயம் என்பது ஒரு தவம், கான்சியஸா செய்யணும். ஏனோ தானம் அப்படின்னு செஞ்சோம்னா நிறைய அடிபட்டு போயிடும். அப்ப ஒரு தவம் மாதிரி செய்யணும்னா இதை எப்பப்ப செய்யணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கிறது. அதை பின்பற்றினால் இயற்கை விவசாயம் கண்டிப்பாக மிகவும் லாபம் தரக்கூடிய ஒரு விவசாயமா மாறும். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நாமளே நம்மளே விதையை உற்பத்தி பண்ணிக்கிறது, சரியான நீர் மேலாண்மை, உள்ளூர் உணவு நமக்கு வேண்டியதை நாமளே உற்பத்தி பண்ணிக்கிறது. சொல்லுவாங்க, ஆப்பிள் என்னோட ஃப்ரூட் கிடையாது, மாம்பழம் காஷ்மீரோட ஃப்ரூட் கிடையாது. எந்தெந்த இடங்களில் எந்தெந்த பழங்கள் விளைகின்றனவோ அவை யாவும் அந்த பகுதி மக்களுக்கு உணவல்ல, மருந்து. அப்படின்னா எந்த சீசன்ல என்ன பழம் உங்களுக்கு கிடைக்குதோ அவை மருந்து, உணவல்ல. மாம்பழத்தை சொல்லி ஒருத்தர் சொன்னார், சார் மாம்பழம் சூடாச்சே வெயில் காலத்துல, மாம்பழம் உனக்கு மருந்து, உஷ்ணே உஷ்ணேக்கு சாந்தி. அப்படின்னா உஷ்டமான பொருள், உஷ்டமான நிலையில் இருக்கக்கூடிய நிலையிலே அது உனக்கு மருந்து. அப்படிங்கிறான் என்னென்ன அங்க இங்க கிடைக்குதோ அதைகளெல்லாம் விளைவித்து நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய தலையாய கருத்தாக இருந்தது. எது உங்களுக்கு ஏற்புடையதா இருக்கும், எல்லாத்துலயுமே ஒரு நல்ல கருத்து இருக்கும். அவற்றை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். என்ன இயற்கை விவசாயத்துல நம்ம செய்யணும் அப்படின்னா, ரசாயன உரம் இல்லாத விவசாயமா இருக்கணும். ரசாயன பூச்சிக்கொல்லி, நிறைய பேர் வந்து பூச்சி மருந்துன்னு வாங்க, அது மருந்தல்ல, மனிதனுக்கே

கெடுதி விளைவிக்கக்கூடிய கொல்லி, அது வந்து நமக்கு நம்மளை கொல்லக்கூடிய ஒரு மருந்து. அதனால அதனால வந்து பூச்சி கொல்லின்னு சொல்லுமே ஒழுது பூச்சி மருந்துன்னு சொல்லுவாங்க சிலர், அப்படி சொல்லாதீங்கன்னு வாங்க. அதே மாதிரி ரசாயன பூச்சிக்கொல்லிகள், நோய்க்கொல்லிகள், ரசாயன வளர்ச்சி விக்கிகள், மரபணு மாற்றப்பட்டது. இந்த மரபணு மாற்றப்பட்டதுல ஒரு முக்கியமானது என்னன்னா, ஒன்ஸ் நீங்க அதுக்கு பழகிட்டு அந்த மரபணு மாற்றப்பட்ட செடி ஒரு நோய்க்கோ இல்ல பூச்சியோ தாக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சமுதாயமே போயிடும், அதுக்கு அடுத்த மாற்று இருக்காது. நம்மகிட்ட எந்த நம்மளுடைய பாரம்பரிய விதைகள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அதனாலதான் அந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகளை பயன்படுத்துவது கொஞ்சம் யோசிச்சு செய்யணும் சொல்லுவாங்க. நீங்க அதை செஞ்சு ஆரம்பிச்சு இப்ப டாட்டன்ல ஒரே காட்டன் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அது பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியே போயிடும். அதனாலதான் இதை வந்து ரொம்ப பெருசா ஊக்குவிப்பதில்லை. இப்ப என்ன வேணும்? உயிர் உரங்கள், பசுந்தாள் உரம், பசுந்தலை உரம், மக்கிய இயற்கை உரம், பஞ்சகாவியம், பயிர் சுழற்சி, உயிரியல் முறையில் பூச்சிக்கட்டு நோய் கட்டுப்படுத்துதல், அதே மாதிரி சொல்றது. இது எல்லாம் ஒரு இயற்கை விவசாயி எம்ப்ரேஸ் பண்ணக்கூடிய தொழில்நுட்பங்கள், இதெல்லாம் அவருக்கு வேண்டும். இதை பின்பற்றும் போது எளிதாக விவசாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடலாம். எப்போதுமே ஒரு பெரிய பிரச்சனையோட முடிஞ்சு போயிடணும். மோனோ கல்ச்சர், ஒன்றை நம்பி இருப்பது. நிறைய விவசாயிகளே விவசாயத்தை மட்டும் நம்பி இல்லை. முன்னாடி விவசாயம் ஒரு பிரைமரி ஜாபா இருந்தது, இன்றைக்கு அந்த விவசாயம் செகண்டரி ஜாபா போயிருச்சு, சிலருக்கு ட்ரெஷரி ஜாபா போயிருச்சு. என்ன காரணம் என்ன? இதுல வருமானம் வருமா வராதா அப்படிங்கிற நம்பிக்கை இழந்ததுனால பிரைமரி ஜாபா இருந்து செகண்டரி ஜாபா போச்சு. அப்ப தொடர்ந்து வருமானம் வரணும் அப்படின்னா ஒன்று மட்டும் இருந்தால் போதாது. இப்ப நான் சொன்னேன், பல நோய்கள் பூச்சி வந்துட்டு இருக்கிறதுனால பொள்ளாச்சி ஏரியால எல்லாம் பெரிய பிரச்சனை வந்துருச்சு. நிறைய பேர் தென்னமரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பொள்ளாச்சி ஏரியாவில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே சந்தோஷமாக இல்லை. ஏனென்றால் ஏதாவது ஒரு நோயோ பூச்சியோ ரிகோஸ் ஒயிட் ஃபிளையோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இப்படி வந்து வர ஒரு காலத்துல இது வச்சுக்குவா இல்ல வேற பயிர் போவானாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு நிலையிலே தென்னைக்குள்ள ஒரு வனம் ஏற்படுத்தி விட்டீர்கள் என்றால் எளிதாக கடந்து விடலாம். இதுல என்ன ஒன்னே ஒண்ணு, ஒரு பாயிண்ட் பாருங்களேன். இப்ப ஒரு பூச்சி ஒரு செடியை நோக்கி வருவதற்கு அந்த செடி விடும் வாலட்டைல் கெமிக்கல் தான் காரணம். ஒரு ஹோட்டல கடந்து போறீங்க, ஒரு பிரியாணி வாட வருதுன்னு வச்சுங்களேன், மூக்கில் தொலைச்சோடனே சாப்பிடணும்னு ஆசை வரும். எல்லா பூச்சிகளும் இந்த மனத்தை கொண்டுதான் செடிகளை நோக்கி பயணப்படுகிறது. தென்னமரத்துக்குள்ள ஒரு வனத்தை உருவாக்கிட்டேன்னு வச்சுங்களேன், என்ன மனம் வருதுன்னே தெரியாது, பூச்சிய குழப்பிடலாம். அதனால ஒரு பயிர் சாகுபடி பண்ணுவதற்கு பதிலாக பல பயிர் சாகுபடி பண்ணீங்கன்னா பூச்சியே குழம்பிடும். இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கீழே இருக்கிற தண்ணீர் இருக்கு பாத்தீங்களா, தென்னை மரத்துக்கு கீழே இருக்க தண்ணீர், பகல் நேரத்தில் தென்னை மரம் தனக்கு வேண்டிய தண்ணீரை எடுத்து வெளியிடும், ராத்திரி எடுக்கக்கூடிய தண்ணீரை மேல் பகுதியிலே அப்படி நிலைநிறுத்தும், மற்ற செடிகள் ஈஸியா அதை யூஸ் பண்ணிக்கும். ஆக எல்லா மரப்பயிர்களும் தான் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைப்பதே இல்லை. அதுதான் இதுல ஒரு பெரிய பாயிண்ட். பக்கத்தில் இருக்க எல்லா செடிகளுக்கும் அந்த தண்ணீரை பங்கிட்டு வருவதனால நிறைய பேர் கேள்வி கேட்கலாம், சார் திருப்பி நாலு செடி வச்சுட்டு தண்ணி பத்தாதே, இருக்கிற தண்ணியே போதும். ஒரு மரத்துக்கு 40 லிட்டர் 50 லிட்டர் வேணும் சொட்டு நீர் பாசனத்துல. 20 போட்டு விட்டீங்கன்னா ஒரு மரத்துக்கு கிட்டத்தட்ட 140 லிட்டர் வரைக்கும் வேண்டியிருக்கும். நீங்க சொட்டு நீர் போட்டு மொத்தமா சேச்சுரேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மரத்துக்கு இழக்கூடிய தண்ணீரை ஏனைய பயிர்கள் பயன்படுத்திக் கொள்ளும். இப்போ நான் என்ன சொன்னேன், இடம் வந்து 20% தான் யூஸ் ஆகுது, 80% சும்மா இருக்குது. இந்த சும்மா இருக்கிற படத்துல நீங்க வனமாக மாற்றலாம். 5 ஒழுங்காக பயன்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது உண்மை. அதுக்கு என்ன காரணம் சொல்லீங்கன்னா, நுண்ணீர்கள் வந்துடும் அதுல, பயோடைவர்சிட்டி நிறைய கிராப் கொண்டு வந்துடும், வேர் சுற்றுப்பகுதி ஒரு மாதிரி என்ரிச் ஆயிரும். ஒரு இடத்துக்கு போனா எல்லாமே கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்கும், ஒரு இடத்துக்கு போனா கிடைக்காது பல இடங்கள்ல போகணும் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க வனங்களை ஏற்படுத்தி விட்டீர்களானால் தாவரங்களுக்கு தேவையான அனைத்து உயிர் சத்துக்களும் அனைத்து நுண்ணுயிர்களும் அதற்கு வேண்டிய எல்லாமே ஒரே இடத்துல கிடைச்சிடும், அதை தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப பாருங்களேன், இப்ப தென்னமரம் இதுக்கு மேல இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் யூஸ் ஆகவே இல்லை, சும்மா தான் இருக்கு. இப்ப இந்த பகுதியை, வெளிச்சம் கிடைக்கக்கூடிய பகுதியை யாராவது பயன்படுத்த நினைச்சீங்கன்னா எளிதாக ஊடு மேற்கொண்டு போகலாம். இப்ப வெளிச்சத்துல ஓபன் ஏரியால கிட்டத்தட்ட 1000 லக்ஸ் இருக்கு, இதே நடுப்பகுதியில 60-80 லக்ஸ் இருக்கு, மரத்தை ஒட்டி 20-50, இவை அனைத்தும் பயன்படுத்தாமல் போய்விடுகிறது. ஒரு மரம் அதைகளை பயன்படுத்துறதே இல்லை. அப்போ தேவைக்கு அதிகமான அந்த லக்ஸை பயன்படுத்துவதற்கு ஒரு வனமாக இல்லைன்னா ஊடுபயிராக பல

மரங்கள் செடிகள்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியா பண்ணிடலாம். உள்ளுக்கு ஏதாவது ஒரு பயிர் போட்டீங்கன்னா அந்த சூரிய ஒளியை உணவாக செடிகள் மாற்றிக்கொள்ளும். இதுல பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அப்படி எடுக்கிற போது ஆக்சிஜன் வெளியாகும், நம்ம வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜன் கிடைச்சிடும். அப்போ போதுமான எண்ணிக்கையில் ஒரு ஏக்கர்ல மரம் இல்லை என்றால் நம்ம நிலத்தை மட்டும் வேஸ்ட் பண்ணல, நம்ம சுகாதாரத்துக்கும் நம்ம எந்த விதமான உதவி செய்யாம போயிருவோம். இப்ப இந்த மாதிரி ரெண்டு வேர் இருக்குது, இதுக்கு இடையில எவ்வளவு இடைவெளி இருக்குது, இது எவ்வளவு யூஸ் பண்ணுதுன்னு பாருங்களேன். அந்த வேர் யூஸ் பண்ணக்கூடிய பகுதி ரொம்ப கம்மி. அப்போ பயன்படுத்தப்படாத இடங்கள்ல வேற செடிகளை வைத்து வளர்த்தீர்களானால் உங்களுக்கு ஒரு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரைசோஸ்பியர் வாங்க, மண் பகுதியை ரைசோஸ்பியர் வாங்க. இந்த ரைசோஸ்பியரை ஒவ்வொரு பயிரும் ஒரு ஒரு நிலையில யூஸ் பண்ணிட்டு இருக்குது. பயன்படுத்தப்படாத ரைசோஸ்பியர் நிறைய இருக்குது. அப்படி பயன்படுத்தணும்னா வனமாக இருந்தால் மட்டுமே முழு மண்ணும் பயன்படுத்தப்படும், இல்லைன்னா பயன்படுத்தப்பட முடியாது. ஒரு வேர் வளர்ந்து வெளிவரும் போது அதோட நுனி ரூட் கேப் அப்படிங்கிற ஒரு தொப்பி மாறி இருக்கும். இந்த ரூட் கேப் வழியாகத்தான் ரூட் எக்ஸுடேட் அப்படிங்கிறது வெளிவருது. ரூட் எக்ஸுடேட் வந்து என்ன அப்படின்னா, நுண்கிருமிகளுக்கு வேண்டிய எல்லா உணவு சத்துக்களையும் கொடுக்குது. அப்போ ரூட் கேப் ஒழுங்கா வேலை செஞ்சது, ரூட் வேலை செஞ்சதுன்னா எல்லா கிருமிகளும், அதாவது நன்மை செய்யக்கூடிய கிருமிகள் அந்த மரத்தை நோக்கி வரும். இதை கொடுத்துட்டு இந்த செடிக்கு வேண்டிய உரங்களை அப்படி கடத்தி கொண்டு வருவதற்கு அந்த நுண்கிருமிகள் உதவுகிறது. எங்கே ஒரு மண் கரிமத்தோடு இருக்கிறதோ, சரியான அளவில் நீரும் காற்றும் கிடைக்கிறதோ, நுண்ணுயிர்கள் நிறைய வேலை செய்யறதோ, ஒரு மண்புழு போயிட்டு வருதோ, அந்த மண்ணுக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் சார், விட்டுட்டா போதும். அந்த ஹியூமஸ் அப்படிங்கிறது வேர்கள் மக்கி அதுக்கே கிடைக்குது. சார் ஒரு தகவல் சொல்ல நான் அசந்து போயிட்டேன். ஒரு ஒரு வருட ஆப்பிள் மரத்துல 17,000 கோடி ரூட் ஹேர்ஸ் அப்படிங்கக்கூடிய வேர் துகள்கள் இருக்குங்கிறான். இந்த துகள்கள் எல்லாமே ஒரு ஒரு வாரத்துக்குள்ள மக்கிடுது, மக்கி உரமா போயிருது. நாம என்ன சார் செய்ய வேண்டியிருக்கு? ஒண்ணு செய்ய வேண்டாம், பாத்துக்கிட்டு இருந்தா போதும். இந்த ரூட் ஹேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு மரத்துல 1 மைல் நீளத்துக்கு இருக்குங்கிறா சார், ஒட்டமா. அதாவது அறியப்படாத தொழில்நுட்பங்கள் பயங்கரமா இருக்கு. மண்ணுக்குள்ள போய் அந்த ரைசோஸ்பியர் அப்படிங்கிறது, அது என்ன சொல்றான் அப்படின்னா, இது மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய போர்க்களம். தன்னைத்தானே செடிகள் சரி செய்து கொள்வதற்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கக்கூடியது உள்ளது. அதுக்குள்ள தயவு செய்து உரத்தை, ரசாயன உரத்தை போட்டு அதை கொல்றாத அப்படின்னா. உள்ளுக்கு ஒரு மரத்துக்கு வேண்டிய எல்லா கட்டமைப்புகளும் இருக்கின்றன. மனிதன் தன் ஆசையினால் ரசாயன உரத்தை கொண்டு போட்டானா அது செத்து போயிரு, வேலை நின்று போயிரு. நாம் செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று, இயற்கையோடு இயர்ந்து அதை அதான் இருக்க விட்டுட்டோம்னாவே அது நமக்கு நல்ல மகசூல் கொடுக்கும் என்பது எந்த சந்தேகம் கிடையாது. இதுல ஒன்னா ஒண்ணுன்னா, இந்த இதுல இருந்து வரக்கூடிய ரூட் எக்ஸிடேட் அப்படிங்கிறது ஒரு மியூசிலேஜ், ஒரு மாதிரி மெழுகு மாதிரி இருக்கும். அது தண்ணீரை பிடித்துக் கொள்ளும், கிருமிகளை இழுத்துக் கொள்ளும், அந்த கிருமிகளுக்கு உணவு கொடுத்து அதை வெளியே அனுப்பி எனக்கு ஜிங்க் வேணும்னா ஜிங்க கொண்டு வந்து கொடுக்கணும். ரூட்ஸ் டிமிஸ்டிஃபைடுன்னு ராபர்ட் ஒரு புக் இருக்கு, எக்ஸலன்ட் புக் சார். அந்த புக் நீங்க கிடைச்சதுன்னா கண்டிப்பாக படியுங்கள். அதாவது மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய அத்தனை விஞ்ஞானத்தையும் புரட்டி போட்டான் ராபர்ட் அப்படின்ட்டு. இயற்கையாக மரங்கள் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதற்கு 1008 வழி இருக்குது. சென்னையில் ஒரு உணவு காடு, இதை நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அது உங்களுக்கு எல்லாமே செய்யும். நெக்ஸ்ட் லைன். எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி தொண்டாமுத்தூர்ல வாழையும் இலை வாழையும் சாகுடி பண்றாரு, 5 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும். இலைவாழில நல்ல காசு, வெறும் இலைவாழை மட்டும் என்ன ஒண்ணே ஒண்ணு, ஒரு 4 ஏக்கருக்கு குறையாம வச்சிருக்கேன். இலை வெட்டதுக்கு ஒரு ஆள் ரெகுலரா வர வேண்டியிருக்கும். சூப்பர் கிராப். நெக்ஸ்ட் லைன். கிளிரிசிடியா முருங்க அந்த மாதிரி எதை வேணாலும் போட்டுக்கலாம். பகலில் வேலை செய்யக்கூடிய தென்னை மரம் இரவில் தண்ணீரை கொண்டு வந்து மேல விட்டுரும். மேல விட்ட தண்ணீரை பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா செடிகளும் தனக்கு எடுத்துக்கொள்ளும். மனிதன் மட்டும்தான் பிறருக்கு கொடுப்பதற்கு யோசிப்பான், தாவரங்கள் யோசிப்பதே இல்லை. அவை தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கக்கூடியவை. எல்லா மரங்களும் தண்ணீரை மேல எடுத்துக்கொண்டு வந்துட்டு அது பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்குமே நீ சாப்பிட்டுக்கோ அப்படிங்கணும். ஒரே ஒரு தகவல் மட்டும், உங்களுக்கு எது விற்க முடியுமோ அதை போடுறது நல்லது. விற்க முடியாத போட்டு சார் விற்க முடியல, 2 டன் பப்பாளியை போட்டேன் எனக்கு வரல வந்துருச்சு விற்க முடியல, அது மட்டும் யோசிச்சு பாருங்க. யூ ஹாவ் டு கம் ஃப்ரம் மார்க்கெட் ராதர் ஃப்ரம் த ஃபார்ம். விவசாயிகளே, வீட்டில் இருக்கிறவங்களே, இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு கருவேப்பிலை. நம்ம சாப்பிடுற கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய நஞ்சு மாதிரி வேறு எங்குமே இல்லை. தொடர்ந்து மருந்து அடிக்கப்படக்கூடிய பயிர்களில் கருவேப்பிலை நம்பர் 1. இந்த 3 பயிர்களும் ஒரு வீட்டில் இருக்க வேண்டியது. எங்க வீட்டில் இருக்கு கருவேப்பிலை இருக்கு, ஏன்னா டெய்லி யூஸ் பண்றோம். பப்பாளி மரம் சிறந்த உணவு, 27 நோயை தீர்ப்பதற்கு ஒரே பழம் பப்பாளி பழம். முருங்க மிரக்கல் பிளான்ட், அதுல இல்லாத சத்தே கிடையாது சார். 123 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, எந்த நோய்க்குமே அதுல ஒரு மருந்து இருக்கு சார். நீங்க கண்ணை மூடிக்கிட்டு சூப் குடிச்சீங்கன்னு வச்சீங்களேன், எல்லா
எல்லா நோயிலிருந்து விடுபடலாம். முருங்க, இதை தவிர புரண்டை, எலுமிச்சை, நெல்லி, தூதுவளை, லட்சக்கொட்டை கீரை, ரணகிளி, அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த காய்கறிகள் இதெல்லாம் போட்டு ஒரு விவசாயத்தை நீங்க ஏற்படுத்திக்கலாம். வீட்டு காய்கறி தோட்டம் காடாக நீங்க ஏற்படுத்திட்டீங்கன்னா ரொம்ப ஜோரா இருக்கும். உங்க வீட்டுக்கு வேண்டிய எல்லாமே

0: கிடைக்கும். ஒரு 5 சென்ட் இருந்துச்சு வச்சுங்களேன், 3 ஃபேமிலிக்கு வேண்டிய காய்கறிகள் அங்கே எடுத்துடலாம். ஒரே ஒரு தகவலோட முடிச்சுக்கிறேன், வருடா வருடம் இந்திய அரசு இவ்வளவு கெமிக்கல் வாங்குது, பூச்சி மருந்துகள் 43,584 இப்படியே வாங்கிட்டே இருக்கு. கடைசி வருஷத்துல வாங்கினது வந்து 52,466 டன், 52,468 டன் டிவைடட் பை 146 கோடி போட்டோம்னா ஒரு வருடம் நாம் எல்லாம் 36 கிராம் பூச்சி மருந்து தின்றோம். 1000க்கு மேலே பூச்சி மருந்துகள் இருக்கின்றன, பூச்சி மருந்து கெமிக்கல் எல்லாமே சேர்ந்து அப்ரூவ்டு கெமிக்கல். இதையெல்லாம் மாற்றியமைப்பது உங்கள் கையில். கடைசியில் ஒன்று சொல்றேன், சாகும் போது ஒன்றும் இல்லாமல் சாக் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. என்னிடம் இருப்பது எல்லாம் இந்த மக்களுக்கு கொடுத்து விட்டு நான் சாக வேண்டும். அப்படி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அற்புதமான இந்த அறிவுகளை அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்துவது உங்கள் கையில் இருக்கிறது என்று கூறி உபந்துன்னு ஒன்று சொல்றார். இது ஆப்பிரிக்கன் கண்ட்ரில இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள், ஒரு ஃபாரினர் போய் இந்த குழந்தைகள்கிட்ட, இந்த அங்கே தெரிகிறது அந்த மரத்துல 1 கிலோ சாக்லேட் நான் கட்டி விட்டுருக்கேன், நீங்க எல்லாம் ஓடி போய் எடுத்துக்கங்க அப்படின்னும் அந்த குழந்தைகள் சொல்லிச்சான், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் எல்லாம் ஒன்றாக சென்று அங்க இருக்கக்கூடிய அந்த சாக்லேட் எடுத்து பரிமாறிக்கொண்டன என்று நமக்கு இந்த எண்ணம் வரும். இந்த சமுதாயம் நல்லாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும். வலுவானவர்கள் அடுத்தடுத்து கொண்டு போகணும், வசதி இல்லாதவர்களால் செல்ல முடியாது, நிறைய பேர் வலுவானவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் முன்னெடுத்து இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது நல்லது செய்யணும், செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம்.
1: தம்பி, டேய் தம்பி, மறுபடியும் இங்கே போயிட்டான் பாறேன்.
2: இரு இரு வர்றேன், திட்டுறிய தவிர ஆனா என்னை விட்டுட்டு கொஞ்ச நேரமாவது இருக்கிறியா?
1: நீ என் தம்பியாச்சே. ஏண்டா தம்பி, இயற்கை வேளாண்மை நாம ஏன் செய்யணும், எப்படி செய்யணும்னு இந்த ஐயா ரொம்ப அழகா புட்டு புட்டு வச்சாரடா.
2: பழப்பயிர் சாகுபடி எப்படி செய்யறதுன்னு என்கிட்ட எவ்வளவு தூரம் கேட்ட?
1: ஆமா,
2: பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய மேனாள் முதல்வர் முனைவர் பாலமோகன் சொன்ன தகவல் எல்லாம் கேட்டியா?
1: கேட்டண்டா தம்பி, கேட்டது மட்டும் இல்ல, இங்க பாரு இந்த பாக்கெட் டைரியில எழுதியும் வச்சுக்கிட்டேன்.
2: எழுதி வச்சுக்கிட்டா பத்தாது, அதை செயல்படுத்தவும் செய்யணும்.
3: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.

0: நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டு
1: இணைந்திருக்கின்றோம். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேரம் இப்போது 8 மணி. இப்பொழுது கேட்கலாம்
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தை உயிர்ப்புடன் தலைமுறைகள் தாண்டியும் கண்டங்கள் கடந்தும் தக்கவைத்துள்ள வெளிநாடு வாழ் இந்தியர்களை பாராட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் ஆக்லாந்தில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பஞ்சாப் மாநிலங்களின் கலாச்சாரங்களை எடுத்துரைக்கும் விதமாகவும் வந்தே மாதரம் பாடலின் உணர்வுபூர்வமான இசை நிகழ்ச்சியும் தமக்கு மிகுந்த உத்வேகம் அளித்ததாக கூறினார். இந்தியா மற்றும் நியூசிலாந்து மக்களிடையேயான நீண்டகால பிணைப்பை வலுப்படுத்துவதற்கு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக தமது 3 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக ஆக்லாந்து சென்றடைந்த பிரதமரை நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் பாரம்பரிய முறைப்படி வரவேற்றார். நாட்டில் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்தின் கீழ் ஒரு வலுவான மின்னணு சுகாதார உள்கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தலைமையுரையாற்றிய அவர் இத்திட்டத்தின் கீழ் 94 கோடி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். சுகாதாரத்தை மேம்படுத்துவதில் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு பெரும் பங்காற்றுவதாக அவர் எடுத்துரைத்தார். நாட்டின் உற்பத்தி மற்றும் சேவைத்துறையை மேம்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் மத்திய தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தலைமையில் இன்று நடைபெற்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நிறுவனங்களின் திறன்களை வலுப்படுத்துதல், துறைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை அதிகரித்தல் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டன. இந்தியா ஓமன் இடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தியதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து வளைகுடா நாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை குறித்து விரிவாக விவாதித்ததாக கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் கரூர் மாவட்டத்தில் 850 கோடி ரூபாய் முதலீட்டில் தோல் அல்லாத காலணி தொழிற்சாலை 2ம் கட்ட உற்பத்தி ஆலைக்கு இன்று காணொலி மூலம்

0: அடிக்கல் நாட்டினார். இதன் மூலம் உலகளாவிய காணொலி உற்பத்தியில் தமிழ்நாட்டின் நிலை மேலும் வலுப்படுவதோடு 6,750 பேருக்கு வேலைவாய்ப்புகளும் கிடைக்கும். முன்னதாக கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 31 பேரின் குடும்பத்தைச் சேர்ந்தோருக்கு அரசு பணிக்கான நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். நாட்டில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சிறு குறு தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நென்மேனி சிட்கோ தொழிற்பேட்டையில் ஆய்வு செய்த அவர், 20 நபர்கள் கொண்ட சிறு தொழில் நிறுவனங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லப்படும் என்றார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளியில் 3 வகுப்பு மாணாக்கருக்கு கற்றல் திறன்களை மேம்படுத்தும் மகிழ்வுறு ஆங்கிலம் திட்டத்தை மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று தொடங்கி வைத்தார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதித்து தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு நாள் விழா வரும் 18 தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு 6 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை பயிலும் பள்ளி மாணாக்கருக்கான கட்டுரை பேச்சு போட்டி மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வரும் 14 தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் அரசின் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருப்பூர் மாவட்டத்தில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு வழங்கப்படவுள்ள நெகிழி செயலாக்க இயந்திர இயக்குநர் பயிற்சிக்கு தாட்கோ இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு மணீஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் குடும்ப அட்டைகளில் பெயர் மாற்றம், திருத்தம் மற்றும் முகவரி மாற்றத்திற்கான சிறப்பு குறைதீர் நாள் முகாம் 11 வட்டங்களிலும் நாளை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. 100 மேற்பட்ட கல்லூரி மாணாக்கர் போதைப்பொருட்களுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திச் சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சேலத்தில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் ஊழியர்கள் சந்தையூர் மதுபான கிடங்கில் முற்றுகை போராட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். திருச்சி, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, கடலூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், சிவகங்கை, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டன் லார்ட்ஸில் நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 4 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: நேயர்களே, இப்பொழுது கேட்கலாம் ஃபிஃபா 2026 உலக கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரம்.
2: Hello, I'm Mike Perkins of the BBC Sports Centre with the latest World Cup news. France striker Kylian Mbappe was forced off the pitch against Morocco with a minor ankle injury. He said he'll be fine for their semi-final, though. Mbappe missed a penalty before scoring his 8th goal of the tournament in a 2-0 win. He's level with Argentina's Lionel Messi in the race for the Golden Boot. As for Morocco coach Mamadou Abe, he has promised his team will bounce back from their World Cup exit. Former Morocco international Hassan Kachloul says the 2022 semi-finalists have impressed again.
3: Once again, we played 3 of the top 8 teams, so to reach the final is very difficult when you've got such good teams to play before. I think what we'll retain is that Morocco have done a fantastic. We've got a young squad, a young team. There's another World Cup at home in 4 years that we look forward to host, and it's very promising.
2: France will face either Spain or Belgium. Those sides meet in their quarterfinal in Los Angeles on Friday. Spain have seen off Austria and Portugal so far in the knockout stage and are yet to concede a goal at the tournament. They take on a Belgian side who are third top scorers at the World Cup, with 13 behind only France and Argentina. Spanish football journalist Guillaume Balaguer says the European champions have shown plenty of quality so far.
4: We don't concede. Spain is the team that has shot on goal more often of the whole tournament, and meanwhile we're the team that concede the least in terms of shots, so there's a quiet confidence that we know how to compete.

0: tough task for Spain now against a Belgium side with a record at the tournament of 2 draws and 3 wins. And for more football news from the BBC, go to bbc.com/football.
1: World Football Update from the BBC.
2: ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரம் கேட்டோம்.

0: 80கள் 90கள் இந்த காலகட்டத்தில் வந்த பாடல்களை நம்ம நேயர்கள் நேரலையில் வந்து கேட்கும் நேரம் தான் ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமை.
1: எவர் கிரீன் சாங்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாடல்கள், காதல் ததும்பக்கூடிய பாடல்கள்.
0: ஆமாம்,
1: கேட்கறதுக்கான நேரம் அப்படின்னாலே தினந்தோறும் 8 மணி இரவு இசை இனிமே நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி நேர்கள்லாம் தயாராக வந்திருப்பாங்க. இருந்தாலும் இந்த புது நேர்களுக்காக நம்ம எண்களை சொல்லிடலாம். 240 102 1 இது வந்து அறிமுகமாக கூடிய நேர்களுக்காக, அறிமுகமாயிட்டேன் திருப்பியும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்காக 246 102 1 இணைந்திருங்கள், இசைந்திருங்கள். திருச்சிராப்பள்ளி ரெயின்போ எஃப்எம் 102.1 திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் இரவு இசை இனிமை.

0: இரவு இசையின் மேல முதல் பாடல் பார்த்தீங்கன்னா அந்த அள்ளித்தந்த வானம். இந்த பாடல் இசை வந்து வித்யாசாகர்,
1: வித்தியாசமாக இருந்தது இசை.
0: இல்லை அதில் இன்னொன்று அவரை பற்றி நம்ம ஒரு குறிப்பிட்டு சொல்லணும். வித்யாசாகர் அப்படின்னாலே வித்தியாசம்னு சொன்னீங்க. இன்றைய காலகட்டத்திலையும் பாட்டுக்கு மெட்டு அமைக்கிற ஒரு இசையமைப்பாளர்.
1: ஓஹோ, மெட்டுக்கு பாட்டு இல்லை.
0: மற்ற இசையமைப்பாளர்கள் வந்து மெட்டை கொடுத்துட்டு இதுக்கு ஒரு வரிகளை சொல்லுங்க அப்படிம்பாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, என்ன வரிகள் எழுதுறாங்களோ அதுக்கு வந்து இன்றைய காலகட்டத்திலும் மெட்டுப்படக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் அவரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த இதில் சென்னைனா கனவுகளின் நகரம் அப்படிம்பாங்க.
1: ஓ,
0: கையில் காசு இல்லைன்னா அது வந்து நரகம்
1: ஓ
0: அப்படின்ற உணர்த்தக்கூடிய
1: ஒரு பாடல் வரிகள். எனக்கு வந்து இதில்
0: குடிக்கிற காசு, கொசுவை விரட்ட காசு
1: அது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா உதித் நாராயணன் பாடினது, அது ஒரு ஸ்பெஷல். இந்த பாட்டில் தமிழை வந்து ஒரு வட இந்திய பாடகர் எவ்வளோ அழகாக பாடியிருக்காரு அப்படிங்கிறது. இந்த கடவுளை யூதாஸ் காட்டி கொடுக்க வாங்கினான் காசு அப்படிங்கிறது, கடவுளுங்கிறத அவர் அப்படி சொல்லுவார்.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யாரு சார், எங்கிருந்து?
2: தஞ்சை மாவட்டம் குறிச்சி மலை பாஸ்கர்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
2: படம் பேர் வந்து சார் சலங்கை ஒளி. பாடியது எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா பாடின பாட்டுங்க சார்.
0: கேட்கலாமா?
2: வணக்கம் சார்.

0: பாடல் சலங்கை ஒளி திரைப்படத்தில் வந்து.
1: ஆமாம்,
0: இந்த படத்தில் சாகர சங்கமம்னு தெலுங்கில் வந்து வெற்றி பெற்ற திரைப்படத்தை
1: தான்
0: தமிழில் டப் பண்ணாங்க. ஒரு அருமையான பாடல் இல்லை. முக்கியமாக சொல்லணும்னா கர்நாடக இசையோட இனிமை, இளையராஜாவின் மாயாஜாலம், கமலஹாசனின் அசத்தலான நடனம், ரெண்டு பேர் மூணு பேரும் இப்படி சேர்ந்து கொடுத்த ஒரு அற்புத படைப்பு தான்
1: படைப்பு பாடல் சாகர சங்கமம். பார்த்தீங்கன்னா தெலுங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அது என்ன சொல்லுவாங்க ஃப்ராக்ரன்ஸு, அந்த தெலுங்கு வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரியான அந்த இசையமைப்பு இருக்கும். தமிழில் அது அப்படியே டோட்டலாக மாறி இருக்கும். நம்ம தமிழ் மக்களுக்கு தகுந்த மாதிரி இளையராஜா அதில் சில புதுமைகளை பண்ணியிருப்பார்.
0: அண்ணன் தங்கச்சி வந்து சேர்ந்து பாடின பாடல்
1: பாண்டிய பாடல் சாகர சங்கமம். நீங்கள் சொன்னீங்க தெலுங்கில் வந்ததுன்னு, மலையாளத்துலேயும் வந்திருக்கு இதே.
0: ஓ,
1: அப்படியே பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் நம்ம தமிழ்லேருந்து பாடல்களை டிரான்ஸ்லேட் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த தகிட ததுமி பாட்டு வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ரெண்டு லாங்குவேஜில் பாடியிருப்பார், தமிழ்லையும் தெலுங்குலேயும். ஆனால் மலையாளத்தில் ஜெயச்சந்திரன் பாடியிருப்பார்.
0: ஆமாம், இதில் வந்து இந்த பரதநாட்டியத்தோட ஆழம், நடனக்கலையோட சிறப்பு, ரெண்டுமே கமலஹாசன் வந்து பிரமாதமாக பாடியிருப்பார். அதுக்கு ஈடு கொடுத்து அவர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரும் பாடியிருப்பார்.
1: ஆமாம் ஆமாம்.
0: இப்போ அடுத்த நேரம் என்ன பாட்டு?
1: வணக்கம்.
2: நேச உள்ளங்களுக்கு, நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள் சார்.
1: வணக்கம் சார்.
2: இரு சகோதரர்களுக்கும் இனிய இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: மதுரையிலிருந்து உங்களை அந்த பொண்ணு ஆண்டனி.
1: பேர் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க நீங்க, சொல்லுங்க சார்.
2: ஆமா, இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன் சகோதரன்.
0: இந்த குரலை கேட்டவனே எல்லாத்துக்கும் தெரியும்.
2: இல்ல இல்ல இல்ல, அவன் கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஆனால் பதிவு பண்ணும்ல,
2: அந்த அளவுக்கு வந்து திருச்சிராப்பள்ளி வாணிகள் நீங்கள் நாங்கள் ஒன்றித்திருக்கோம், தாய் விடைய மாதிரி ஒன்றித்திருக்கோம். நீங்களும் ஒரு லிஸ்னஸ் கூட ஒரு ஒன்றித்திருக்கீங்க, அதற்காக நன்றியும் கூட இந்த தருணங்கள்ல.
0: அண்ணா
2: நகர் முதல் தெரு திரைப்படம் சார், சந்திரபூசன் இசையில குரல் கொடுத்திருப்பாங்க, பாடும்ல எஸ்பிபி அண்ட் சின்ன குயில் சித்ராமா, அந்த மெதுவா மெது ஒரு காதல் பாட்டு
0: உங்களுக்கு
2: டெடிகேட் பண்ணிக்கிறேன் சார்.

0: பிரங்க சரவணன், என்ன தகவல் இந்த பாட்டுக்கு வச்சிருக்கீங்க? நானும் ஆர்வமாயிட்டேன்.
1: ஆமா, அது என்ன அப்படின்னா, இந்த பொதுவா அந்த பாடல் வந்து எல்லாருமே இளையராஜா அவர் தான் இசை அமைச்சிருப்பாரு இருப்பாங்க.
0: ஆமா ஆமா,
1: ஆனா இளையராஜா கிடையாது, இது வந்து சந்திரபோஸ்.
0: சந்திரபோஸ்
1: காரணம் என்னன்னா, சந்திரபோஸோடைய பாடல்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பீட் சாங்ஸா இருக்கும். நிறைய படங்கள்ல.
0: ஆமா, இதுல வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை.
1: ஆமா,
0: சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா
1: மனிதன் மனிதன் எவன் தான்.
0: ஆமா ஆமா,
1: நிறைய பாடல்கள் கால கால முரட்டு கால
0: அப்படின்னு
1: இந்த பாடல் வந்து ரொம்ப மென்மையா இளையோட விட்டுருப்பாரு.
0: ஆமா ஆமா,
1: ரொம்ப குறைந்த இசை கருவிகள் தான்.
0: நீங்க சொல்றது சரிதான் நினைக்கிறேன். நான் பாத்தீங்கன்னா அந்த அப்பெல்லாம் வந்து அந்த சிடிஸ் வரும்ல, இளையராஜாவோட அந்த சாங்ஸ் லிஸ்டில் இந்த பாட்டும் இருக்கும். இது இளையராஜா மியூசிக் பண்ண மாதிரியே, ஆனால் இதுக்கு மியூசிக் பண்ணது சந்திரபோஸ் அப்படிங்கிறது நேரும் நீங்களும் சொல்லி அழகாக எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: ஆமாம், வாலியோட வரிகள் கூடுதல் சிறப்பு
0: சிறப்பு.
1: மெதுவா மெதுவா காதல் பாட்டு அப்படின்னு.
0: அடுத்தப்பா நேரை சந்திப்போமா?
1: கொடுங்க, வாங்க. வணக்கம்
2: ஐயா. வணக்கங்க ஐயா.
1: யாருங்க?
2: நாங்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டம் மங்கப்பட்டியில இருந்து செல்லதுரை பேசுறேங்க ஐயா.
1: செல்லதுரை, என்ன பாடல் வேண்டும்?
2: எனக்கு சொர்ணமுகி படங்க ஐயா. பாடல் கம்மாக்கார ஓரமாங்கிற பாடலுங்க ஐயா.
1: பார்த்திபனும் யாரும் கூட?
0: தேவயானி.
1: தேவயானி.
2: ஆமா ஆமாங்க ஐயா.
1: இதுல ஆமா, நன்றி. கேட்டலாமா பாட்ட?
2: நன்றிங்க ஐயா.
1: நன்றி.

0: சொர்ணமிகு திரைப்படத்தில் பாடல் பாடிய
1: சொன்ன திரைப்படத்தில் ஸ்வர்ணலதா பாடிய பாடல்
0: பாருங்க. அதில் கூடவே வந்து அருண்மொழி,
1: அருண்மொழி
0: அருண்மொழியில் யாருன்னா இளையராஜாவோட ட்ரூப்பில் வந்து புல்லாங்குழல் வாசிக்கக்கூடிய கலைஞர் நெப்போலியன் தான் அவருடைய பேர்.
1: ஆமாம்,
0: பாடலுக்காக அருண்மொழி அப்படின்னு
1: மாத்திருக்காரு. ரொம்ப மென்மையாக அப்படியே தென்றல் மாதிரி பாடுவார். இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு எஸ்பிபி சித்ரா, மனோ சித்ரா அப்படின்லாம், மனோ மின்மினி அது மாதிரி பார்த்தீங்கன்னா, அருண்மொழி ஸ்வர்ணலதா அப்படி இவங்க காம்பினேஷனில் ரெண்டு மூணு பாடல் வந்தது. இந்த செவ்வந்தின்னு ஒரு படம், அதில் கூட புன்னை வன பூங்குயிலே பாட்டு, ரெண்டு பேருக்கு குரலுக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இரவு இசை இனிமேல் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: என்ன
1: பாடல் வேணும் உங்களுக்கு?
2: கடலோர கவிதை, கொடியிலே மல்லிகைப்பூ.
1: படம் பாத்தீங்களா கடலோர கவிதைகள்?
2: நிறைய
1: தடவை பாத்திருக்கீங்களா?
2: 90ல இருந்து எல்லா படமும் பாத்திருக்கேன்.
1: இப்பதான் அதுல இந்த கடலோர கவிதைகள் அதிகமா பாத்திருக்கீங்க?
0: ஆமா, அறிமுகம் வந்து சத்யராஜன்ல.
2: நான் எல்லா படம் மறந்து கேட்டுட்டு சார்.
1: ஓஹோ, சத்யராஜ் வந்து அதுல வந்து ஹீரோவா கதாநாயகனா நடிச்சார்.
0: மனசு தடுமாறும், நினைச்சா நிறம் மாறும் அப்படின்ற வரிகள் இருக்கும் இதுல,
1: அந்த பாட்டுல.
0: அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வரிகள் இருக்கும்.
1: மாடு ரெண்டு, பாதை ரெண்டு, வண்டி எங்கே போகும்னு, அந்த காதல் வயப்பட்ட மனது அலைப்பாயுது இல்லையா, அத படம் பிடிச்சு காமிச்சிருப்பாரு வைரமுத்து.
0: ஆமா, நல்ல வரிகள், அருமையான வரிகள்.
1: இன்னொன்று, நமக்கு அந்த ஜெயச்சந்திரன் குரலில் அந்த பாடல் கேட்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு ஒரு என்னமோ ரொம்ப ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும் இந்த பாட்டில், ஜெயச்சந்திரன் குரலில்
0: பாடல். சொல்லி விட்டா மனசு இல்லை, சொல்லத்தானே தெம்பு இல்லை, அப்படின்ற வரிகள்லாம் வரும்.
1: ஆமாம்,
0: கேட்டலாமா?
1: நன்றி. ஆ,

0: எட்டு மணி 45 நிமிடத்துக்கு நம்ம இணைஞ்சிருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். இது இரவு இசை இனிமை.
1: இரவு இசை இனிமையில் அடுத்த நேயர் என்ன பாடல்? வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யாருங்க?
2: திருமணமேட்டிலிருந்து அம்சோலி பேசுகிறேன் சார்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: செந்தூர பாண்டி படத்தில் செந்தூர பாண்டிக்கு ஒரு ஜோடிக்கு சார்.
1: விஜயகாந்தும் விஜய் அவர்களும் நடித்த படம்.
2: ஆமாம் சார், விஜயகாந்தும் விஜயும் சேர்ந்து நடித்த படம் சார்.
1: ஆமாம், அதில் நல்ல அருமையான
0: ரெண்டு பேர் இருப்பாங்க. விஜயகாந்துக்கு யார் ஜோடி சொல்லுங்க பார்ப்போம்.
1: கௌதமி
0: சந்திரசேகர்
1: வந்து விஜயகாந்தத்தை கேட்கும் போது போன் பண்ணி சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, என்ன பையனோட ஒரு நான் நடிக்கணும் அப்படின்னு கேட்டப்ப, ஏன்னா விஜயகாந்தோட வாழ்க்கையில ஒரு படி அமைத்து கொடுத்தவர் வந்து இசைச்சந்திரகர்.
0: ஆமாம்,
1: அதனால் அவர் கூப்பிட்ட உடனே இவர் வந்து நேராக அவர் வீட்டுக்கு போயிட்டார். அப்போ வந்து டாப் ஸ்டார் விஜயகாந்த்.
0: விஜயகாந்த்
1: அதெல்லாம் யோசிக்கல, நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் என்னன்னு சொல்லுங்க பண்ணித்தரேன்ட்டு அது ஒரு நேர்முகத்தில் அவர் சொன்னார். இசைச்சி சொன்னார். இப்போ நம்ம பாடலை கேட்போம், அதை பற்றி தகவலும் அப்புறம் கேட்கலாம்.

0: திருவிழாக்கள்ல மேடை பாடல்கள் இந்த பாடல் ஒரு முக்கியமான பாடலா ஒழிச்சுக்கிட்டே இருக்கும்
1: ஆமாம் ஆமாம். நம்ம ஸ்கூல் படித்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பேருந்தில் ஏறினோடனே இந்த பாடல் தான் போடுவாங்க. இது தனியார் பேருந்துகள்லாம்
0: அந்த இளமை ததும்பக்கூடிய வரிகள் அப்படின்னே சொல்லலாம். அதாவது காதல் பாட்டி எடுக்கும் வயசு இது, கேட்டு கிறுகிறுக்கும் மனசு இது, வரிகள் இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க
1: எழுதியிருக்காங்க.
0: விஜயோட ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு நல்ல ஹிட் கொடுத்த படம்
1: படம்.
0: ஆமாம், அடுத்த நேயர் பார்ப்போம். வாங்க, வணக்கம்.
2: வணக்கம் சார், நல்லா இருக்கிறேன் சார்.
0: பிரமாதமா இருக்கேன் உங்களை மாதிரி. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்
2: சார? புதுக்கோட்டை மாவட்டம் செங்கலூர் பஞ்சாயத்து மேலப்பட்டி ஜான்கடி பேசுறேன் சார்.
0: பேரை சொல்லிட்டு தான் பாட்டை கேட்பேன்றீங்க, சொல்லுங்க.
2: படம் வந்து நினைவிலாங்கண்ணி வானமண்ணி வீடியோ சார்.
0: கேட்டலாமா?
2: ரொம்ப கேட்கலாம் சார், ரொம்ப சந்தோஷம் சார், லேங் கிடைச்சதுக்கு.
0: நன்றி நன்றி.

0: இரவு இசை இனிமேல் அன்னை வேளாங்கண்ணி படத்துலேருந்து
1: ம்
0: பாடல்.
1: ஆமாம்
0: ஆமாம், இதில் நம்ம சொல்லணும்னா
1: ம்
0: மலையாளத்தை பூர்வீகமாக கொண்ட மூன்று பேர் இதில்.
1: ம்
0: ஒருவர் வந்து இசையமைப்பாளர்,
1: சரி,
0: பாடகர்,
1: ம்
0: பாடகி,
1: ம்
0: ஜேசுதாஸ், மாதுரி, தேவராஜன்.
1: ஆமாம்,
0: ஆமாம், அந்த
1: தேவராஜன் பார்த்தீங்கன்னா அவரை மலையாள மெல்லிசை மன்னர்னு சொல்லுவாங்க. எம்எஸ் விஸ்வநாதன் எங்கே தமிழில் எப்படி மென்மையாக இசையமைப்பாரோ ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஜி தேவ துலாபாரத்துக்கும் அவர் தான் மியூசிக் பண்ணியிருந்தார். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப அருமையாக இருக்கும், அந்த இசையமைப்பு கேட்க கேட்க சந்தோஷமாக இருக்கும்.
0: வரிகள் கூட
1: ம்
0: பார்த்தீங்கன்னா வானத்தை வீதியாக மாற்றி தென்றலை வந்து தேராக,
1: அதாவது தமிழை தூதா விடுவாங்க, தென்றலை தூதா விடுவாங்க, காதலுக்கு மாதாவை தூதா விட்டுருக்காங்க இந்த பாட்டில்.
0: இந்த பாட்டில் வாங்க அடுத்த நேர் என்ன பாடல். வணக்கம்
2: சார். வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: நாங்க திருப்பூர்த்துறை முக்கம்புக்கு பக்கத்துல திருப்பூர்ந்து பேசுறோம் சார். என் பேர் சங்கர் சார்.
1: சங்கர் ஐயாவுக்கு என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு சம்சாரம் அது மின்சாரத்துல பாட்டு கேட்டேன் சார்.
1: என்ன பாட்டு?
2: அந்த லட்சுமி அம்மா குழந்தை பிறந்தோடனே குழந்தையோட வீட்டுக்கு வர்ற சார்.
1: சரி,
0: கட்டி கரும்பே கண்ணாவா?
2: அதே தான் சார், அதே கரெக்ட் தான் சார்.
0: அந்த பாட்டு தானா?
2: ஆமா சார். சோகத்திலேயே ஒரு துக்கத்திலயும் சோகத்திலயும் அந்த குடும்பத்து
1: பிரச்சனையே அப்படியே கொண்டு வருவாங்க சார். ஒரு பாட்டு வருவாங்க, பட் இதை சோக பாட்டு வகையில வைக்க முடியாது. ஒரு சூழல் பாட்டு இது.
0: வாணிஜெயராம்.
1: வாணிஜெயராம் அவங்களுக்கு தேசிய விருது கூட வாங்கி கொடுத்த பாட்டு இது. ஆமா சார், நன்றிங்க சார், நன்றி.
0: ஏவிஎம் தயாரிப்புல வெளிவந்த திரைப்படம் இது. கட்டி கரும்பே கண்ணா, கண்ணம் சிவந்த மண்ணா, இதுல ஒரு வரி கொஞ்சம் எழுதிருப்பாரு. நீ இங்கு வந்த நேரம் சொந்தம் எல்லாம் தூரம் அப்படின்னு ஒரு வரியை கூட அவங்க எழுதியிருப்பாங்க. பாடலை கேட்போம்.
1: நன்றி.

0: இந்த பட பாடல் பார்த்தீங்கன்னா அவருடைய இயக்குனர் விசுவுக்கும் சரி, தயாரிப்பு ஏவிஎம் நிறுவனத்துக்கும் சரி மிகப்பெரிய வசூலை தந்த படம்.
1: ஆமாம் ஆமாம்.
0: பாடல் வரிகள் கூட வைரமுத்துவோட வைர வரிகள் அப்படின்னே சொல்லலாம்.
1: நிச்சயமா.
0: காளைக்கு தானே பொல்லாப்பு, கன்றுக்கு ஏனோ உயிராப்பு அப்படின்ற மாதிரி ஒரு வரிகள் இருக்கும்.
1: ஆமாம் ஆமாம்.
0: ரொம்ப அருமையான வரி இது.
1: சிப்பிக்குள் முத்து வந்தாலும் சிப்பிக்கு சொந்தமாகாது அப்படிங்கிற மாதிரி. அதுவும் கூட்டு குடும்பத்தில் ஒரு குழந்தை வந்து பிறந்தாலுமே அம்மா மட்டும் இல்லை, அங்கே உள்ள சித்திங்க கூட அவங்களுக்கு அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி அந்த இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க.
0: தாய்ப்பாலில் யார் கண்ணீரை சேர்த்தது அப்படின்ற வரியோட முடிச்சிருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உறவு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத சொல்லக்கூடிய படம். அதே சமயத்தில் உறவு வந்து ஒரு தள்ளி இருக்கிறது நல்லது அப்படின்றத ஒரு ஒரே ஒரு வீட்டுக்குள்ள அந்த படத்தை எடுத்திருப்பாரு.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா.
0: அருமையான படம்,
1: அருமையான படம். இந்த பாட்டை கேட்ட நிறைவோட நம்ம இந்த இரவு இசை இனிமே நிறைவு செய்வோம். இன்றைய இரவு இசை இனிமேல் உங்களோடு
0: கே சரவணன்,
1: எல் கௌதமன்.

0: நீங்க பண்ற வேலைக்கு தூக்கம் எப்படி வரும்? மெத்தைய வாங்கி வச்சுட்டு உக்காந்தே இருக்க வேண்டியதுதான்.
1: பாரா,
2: பூங்காத்து திரும்புமா?
0: எப்படி திரும்பும்? இருக்க மரத்தை எல்லாம் வெட்டி புட்டு கட்டடம் கட்ட வேண்டியது. ஒரு மரக்கன்னு கூட நட்டு வைக்கிறது இல்ல.
1: அது சரி.
0: உங்களை மாதிரி பண்ற எல்லாத்துக்கும் இப்ப

0: அப்படிதான்.
1: ஐயோ,
2: ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேன் அடி.
0: சோகமா? அப்படின்னா ஒரு ஓரமா உக்காந்துட்டு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா தூக்கம் வரவே வராது.
3: என்ன கொடுமை சார் இது!
1: சரி, இப்ப நான் என்ன பண்ணனும்?
0: வீட்டை சுத்தியும் குடியிருக்கிற தெருவுலையும் முடிஞ்ச அளவு மரக்கண்ணு நடுங்க. தினமும் தண்ணி ஊத்தி முறையா பராமரிங்க. அப்பதான் பூங்காத்து வீசும், நல்ல தூக்கமும் வரும்.
1: உடனே செய்யறேன். ஆமா, நீங்க
0: யாரா இருந்தா என்ன? சொன்னத செய்யுங்க, நிம்மதியா தூங்குங்க. அத விட்டுட்டு

0: நேர்களே, உங்களோட நினைவிற்கு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ஞாபகம் வருதே இருக்குது. அதுலேயுமே இப்போ நேர்கள் வந்து பேசின மாதிரி பழைய திரையிசை கானங்களை வந்து கேட்கவாங்க. இதே தொலைபேசி எண்கள் தான்
1: 240-102-1, 246-102-1-2 எண்கள். காவிய கானங்களின் உலா,
0: ஆமாம்,
1: பவனி
0: சொல்லாமா, அதாவது
1: பாடல்கள்
0: என்ன சொல்லுவோம்னா, நித்திரை விழிகளை தழுவும் முன், நிலவு நடுவானம் வரும் முன், கண்ணுறங்கும் முன்பு அருமையான பாடல்கள்னு சொல்லுவோம்.
1: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு.
0: ஆமாம் நேர்களே, நாம் இணைந்திருப்போம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இப்பொழுது கேட்கலாம் நியூஸ் அட் 9.

0: In women's one-off test cricket match, India wore 257 for 6 in the first innings against England at the iconic Lord's Cricket Ground when reports last came in. Earlier, England won the toss and opted to field. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi arrives in Auckland on the final leg of his three-nation tour, receives warm welcome from his New Zealand counterpart Christopher Luxon and Indian community. External Affairs Minister S. Jaishankar meets his Omani counterpart Badr bin Hamad Al Busaidi in Muscat, discusses issues of cooperation in trade, investments, connectivity, maritime, technology and defence. Ministers of State for Parliamentary Affairs Arjun Ram Meghwal and Dr. L. Murugan review preparations for upcoming monsoon session. Railway approves coverage deployment on 680 route kilometres of Northern Railway to enhance safety and operational efficiency. In football, Spain to face Belgium in the second quarter-final of FIFA World Cup tonight. And in Wimbledon tennis, Alexander Zverev of Germany storms into the men's singles final, beating British wildcard Arthur Ferry. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் எல்நினோ தாக்கம் குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்த வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். இந்த எல்நினோ தாக்கத்தை கணக்கிடுறதுல பின்பற்றக்கூடிய நடைமுறைகள் என்ன சார்?
4: நிலப்பகுதியில் வந்து அப்சர்வேட்டரி இருக்கு, எங்களுடைய மெட்டலாஜிக்கல் அப்சர்வேட்டரி, வெப்பநிலை மெசர் பண்ணுவோம். ஆனால் கடல்ல போய் நாங்கள் மேனுவலாக மெசர் பண்ண முடியாது. ஸோ அதனால நாங்கள் வந்து சேட்டலைட்டை தான் நம்பியிருக்கோம். சேட்டலைட் வந்து ரிமோட் சென்சிங் சேட்டலைட் ஐஆர் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து அந்த சேட்டலைட் சென்சர்ஸ் அது மூலியமா வெப்பநிலையை வந்து எடுக்கும். அது போக வந்து அந்த இடங்களில் வந்து மிதக்கும் ஃப்ளோட்டிங் அப்சர்வேட்டரி இருக்கு. ஆய்வு கப்பல்கள் அங்கே வந்து பசிபிக் பெருங்கடலுடைய மத்திய பகுதியில் அனுப்பி அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சரை வந்து மெசர் பண்ணுவோம். அந்த டெம்பரேச்சரை மெசர் பண்ணி அதனுடைய அடிப்படையில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அது போக வந்து இன்னொன்று காற்றினுடைய அழுத்தத்தையும் நாங்கள் வந்து கணக்கிடுவோம். அது ரெண்டு பகுதி, இந்த ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு பகுதி, அதாவது அது வந்து நார்த் பசிபிக் ஓஷன் சைடில் இருக்கு, டார்வின் ஒரு இடம், இன்னொன்று வந்து தஹிதி அப்படி ஒரு இடம் இருக்கு, அது வந்து ஈஸ்ட் பசிபிக்ல இருக்கு. அந்த ரெண்டு பகுதியினுடைய காற்றழுத்த வேறுபாடு அதையும் நாங்கள் கணக்கிடுவோம். ஈஸ்ட் பகுதி வந்து பொதுவாக வந்து கூலா இருக்கிறதுனால வந்து பிரஷர் அதிகமாக இருக்கும். வெஸ்ட் பகுதி வந்து வார்மா இருக்கும், வார்மா இருந்ததுன்னா பிரஷர் வந்து கம்மியாக இருக்கும். ரெண்டுக்குள்ளேயே டிஃபரன்ஸ் நார்மல் கண்டிஷன்ல வந்து ஈஸ்டில் உள்ள பிரஷர் மைனஸ் வெஸ்ட் பிரஷர் மெசர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வரும். ஏன்னா இது வந்து அதிக பிரஷர், இங்க கம்மியான பிரஷர். ஸோ ஈஸ்ட் மைனஸ் வெஸ்ட் நார்மல் பாசிட்டிவ் வந்துட்டு இருக்கும். அந்த எல்நினோ பீரியட்ல வந்து இது வந்து ஆக்சுவலா வார்ம் ஆகுதுனால பிரஷர் கம்மியா இருக்கும், இது கூடுதலா இருக்கும். ஸோ இப்ப கரண்ட்ல வந்து 21 எக்டா பாஸ்கல் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் மானிட்டர் பண்ணி தான் நாங்க வந்து இது வந்து எல்நினோ அப்படின்னு சொல்லுவோம். இது கரண்ட். ஃபியூச்சர் வந்து ஆக்சுவலா இந்த டேட்டாவெல்லாம் மாடல் நியூமெரிக்கல் கிளைமேட் மாடல் சொல்லுவோம். இந்த அட்மாஸ்பியர் இப்ப நாங்க வெதர் ஃபோர்காஸ்ட் கொடுக்க இல்லையா, வெதர் ஃபோர்காஸ்ட் கிளைமேட் ஃபோர்காஸ்ட் எல்லாம் கொடுக்கும். இது வந்து எப்படின்னா இந்த அட்மாஸ்பியரவே சிமுலேட் பண்ணும். அட்மாஸ்பியர் உள்ள சேஞ்சஸ் வந்து இப்ப கண்டிஷன் இப்படி இருக்குன்னா நாளைக்கு என்ன
5: நடக்கும்,
4: எப்படி இருக்கு ஃபியூச்சர், நெக்ஸ்ட் இயர் ப்ரிடிக்ஷன். டைனாமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, அந்த ஈக்குவேஷனை ஃபீட் பண்ணி ஒரு ஒரு பேராமீட்டர் இருக்கும். இப்ப அட்மாஸ்பியர்ல வந்து காற்று இருக்கு, காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கும், காற்றில் உள்ள ஈரப்பதம் எப்படி ஆகும் நாளைக்கு, அப்ப காற்றினுடைய பிரஷர் நாளைக்கு எப்படி மாறும், இதெல்லாம் வந்து அந்த ஈக்குவேஷன்ஸ் மூலமா நாங்க வந்து சிமுலேட் பண்ணி சூப்பர் கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி அதனுடைய ஃபியூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ எல்நினோ மானிட்டர் பண்ணதுக்கு வந்து இது அப்சர்வேஷன். ஸோ அப்சர்வேஷன் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்கும், இப்போ எப்படி இருக்கு, இப்போ எல்நினோ இருக்கு, நெக்ஸ்ட் மந்த் 2 மந்த் 3 மந்த் அப்டர் 6 மந்த் இது எல்நினோ இருக்குமா, இல்ல வந்து நியூட்ரல் கண்டிஷன் போகுமா, இல்ல ஃபர்தர் வந்து எல்நினோ வந்து வெரி ஸ்ட்ராங் எல்நினோ மாறுமான்னு கிளைமேட் டைனாமிக்கல் மாடல்ஸ் யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். இந்தியாவில் வந்து ஆக்சுவலி நாங்கள் மாடல் வச்சிருக்கோம், மான்சூன் மிஷன் கிளைமேட் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் இருக்கு, அதை நாங்கள் அதை ரன் பண்ணுவோம். வேர்ல்டு ஃபுல்லாக எங்களுக்கு ஒரு காமன் தான் டேட்டா கிடைச்சிட்டு இருக்கோம், நாங்கள் இங்கேருந்து சிமுலேட் பண்ணிட்டு இருக்கோம். அது போக வந்து அந்த அப்சர்வேஷன் பார்ட் வந்து ஆக்சுவலி யூஎஸ்ல வந்து NWS நேஷனல் வெதர் சர்வீஸ் இருக்கு, அவங்களுடைய சென்டர் கிளைமேட் ப்ரிடிக்ஷன் சென்டர்னு ஒன்று இருக்கு, அவங்க தான் இந்த இதை மானிட்டர் பண்ணிட்டு மூவிங் கப்பலை அனுப்பி அவங்களுடைய அப்சர்வேஷன் எடுக்குது, சேட்டலைட்டை வச்சு அந்த அப்சர்வேஷன் எடுக்கு, எல்லாமே அவங்க டேட்டா அப்சர்வேஷன் டேட்டா கொடுப்பாங்க. ஒன்ஸ் அப்சர்வேஷன் டேட்டா வந்துச்சுன்னா அந்த சிமுலேஷன் வந்து எல்லாரும் பண்ணலாம், எல்லா நாடும் பண்ணிட்டு இருக்கோம். அப்சர்வேஷனல் அஸ்பெக்ட் வந்து அந்த சிபிசி கிளைமேட் ப்ரிடிக்ஷன் சென்டர் யூஎஸ்ல இருக்கு, NWS நேஷனல் வெதர் சர்வீஸ் அவங்க பண்ணுவாங்க. இன்னும் ஒன்று வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து பியூரோ ஆஃப் மெட்ரோலஜின்னு இருக்கு, அது

0: எங்களுக்கு அங்க மாதிரி மெட் டிபார்ட்மெண்ட், ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் மெட் டிபார்ட்மெண்ட், பியூரோ ஆஃப் மெட்ரோலஜி, அவங்களும் இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பசிபிக் பெருங்கடலுடைய வெப்பநிலையை கணிக்கிறதுல பிரிடிக்ஷன்ல வந்து எல்லா நாடுகளும் சேர்ந்திருக்கு. ஏன்னா வந்து இப்போ ஆக்சுவலா இப்போ பிரிடிக்ஷன் மாடல்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 20 மாடல் இருக்கும், ஒரு மாடல் ஒரு பிரிடிக்ஷனை கொடுத்துட்டு இருக்கும், ஃபைனலா வந்து அதனுடைய ஆவரேஜ் எடுத்து சொல்லுவாங்க. இப்போ ஒரு மாடல் சொல்லும் இன்னைக்கு வந்து இயல்பில இருந்து 1 டிகிரி சென்டிகிரேட்னு சொல்லுவாங்க, அடுத்து 2 மாதத்துல வந்து வெப்பநிலை வந்து 1 டிகிரியா இன்க்ரீஸ் ஆகும் சொல்லுவோம் ஒரு மாடல், இன்னொரு மாடல் வந்து 2 டிகிரி கொடுக்கும், இன்னொரு மாடல் வந்து 0.5 கொடுக்கும், பல நாட்டினுடைய மாடல் எல்லாம் கன்சிடர் பண்ணி இதெல்லாம் வந்து பிரிடிக்ஷனுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கும். பட் அப்சர்வேஷனுக்கு வந்து சேட்டலைட், இந்த புய் அப்சர்வேஷன், ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ், அதுல இருந்து அப்சர்வேஷன் எடுக்குது, அந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எடுக்குது, அதை வந்து மானிட்டர் பண்ணுவோம். பிரிடிக்ஷனுக்கு வந்து மாடல்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல், டைனாமிக்கல் மாடல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி பிரிடிக்ஷன் பண்ணுவோம்.
1: அதாவது நாங்க வந்து கேக்குற அந்த வெதர் ரிப்போர்ட் அப்படின்றது கடினமான வேலைகளுக்கு பிறகு அந்த ரிப்போர்ட் வந்து தயாராகி வருதுன்றது இப்ப நீங்க சொன்னது வந்து புரியுது. ஏற்படுத்துறீங்க இப்ப நீங்க வந்து சொன்னீங்க இந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சொன்னீங்க, எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து வானிலையை முன்கூட்டியே கணிக்கிறதுல உதவிக்கிறமா இருக்கு சார்? ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 10 ஆண்டுகள்ல நிறைய முன்னேற்றம் இல்லையா, வானிலை ஆய்வு மையத்துக்கு நிறைய ரேடாஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய வாங்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமா இருக்கு சார்?
0: டெக்னாலஜியா இல்ல
1: டெக்னாலஜி
0: ஆக்சுவலா இப்போ என்னன்னா இப்போ டெக்னாலஜி பார்க்கும்போது நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ண போஸ்லாம் எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்னுடைய அந்த பவர், நியூமெரிக்கல் மாடல் ரன் பண்ணதுக்கு வந்து கம்ப்யூட்டர் தேவை, அந்த கம்ப்யூட்டருடைய பவர் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. இப்போ நாங்க வந்து இப்போ ஒரு சிமுலேஷனுக்கு வந்து ஒரு நியூமெரிக்கல் மாடலை ரன் பண்ணனா 24 ஹவர் ஃபோர்காஸ்டே வந்து ஆக்சுவலா வந்து இன்னைக்கு ஈவினிங்ல கிடைக்கும். நீ மார்னிங் சப்மிட் பண்ணுவோம் மாடலு, ஒரு 8 o'clock மாடல் சப்மிட் பண்ணீங்கன்னா அட்மாஸ்பியர் ஃபுல்லா சிமுலேட் பண்ணி 24 ஹவர் பிரிடிக்ஷன் நாளைக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்காஸ்டே வந்து ஈவினிங் தான் கிடைக்கும். அப்படிங்கும்போது வந்து ஃபோர்காஸ்ட் கொடுக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு மார்னிங்லேயே ஃபோர்காஸ்ட் கொடுக்கணும். ஸோ இது மாதிரி இருந்தது, கம்ப்யூட்டிங் பவர் வந்து முன்னாலெல்லாம் ரொம்ப குறைவாக இருந்தது. இன்னொன்று வந்து அந்த அட்மாஸ்பியரிக் அண்டர்ஸ்டாண்டிங்குமே வந்து முன்னால அந்த அளவுக்கு இல்லை, அட்மாஸ்பியரிக் ப்ராசஸ், கம்ப்யூட்டேஷன், இந்த அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா. ஏன்னா முன்னாலெல்லாம் வெதர் பிரிடிக்ஷன் மாடல்னா துல்லியத்தன்மை, துல்லியத்தன்மைனா முன்னால வந்து இப்ப நம்ம ரன் பண்ணும்போது இப்ப இந்தியாவை நம்ம வந்து அப்படியே ஈக்குவலா டிவைட் பண்ணுவோம். இப்ப நம்ம டைல்ஸ் போடுறது இல்லையா, டைல்ஸ் வந்து 1 மீட்டர்லயும் டைல்ஸ் இருக்கு, 10 சென்டிமீட்டர்ல டைல்ஸ் போடலாம், 5 மீட்டர் பை 5 மீட்டர் போடலாம். ஸோ இது மாதிரி தான் வந்து ஆக்சுவலா நம்ம இந்தியாவை டிவைட் பண்ணுவோம், ஒரு ஈக்குவலா டிவைட் பண்ணி அதுல வந்து கம்ப்யூட்டேஷன் நடந்துட்டு இருக்கும். ஸோ முன்னால வந்து இந்த கம்ப்யூட்டேஷன் வந்து கம்ப்யூட்டிங் பவர் கம்மியா இருந்ததுனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவை வந்து நம்ம வந்து 500 கிலோமீட்டர் பிரிப்பாங்க. இந்தியாவுக்கு மேல பாயிண்ட்ஸ் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். மீன் பிடிக்கும் போது பெரிய வலையில மீன் பிடிக்கிறதுக்கு சின்ன வலையில மீன் பிடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஸோ பெரிய வலையில மீன் பிடிச்சா சின்ன மீன் வந்து உருவி போயிடும். ஸோ அதே மாதிரி தான் முன்னால வந்து நாங்க வந்து 500 கிலோமீட்டர்ல வந்து இந்த நியூமெரிக்கல் மாடல் ரன் பண்ணிட்டு இருந்தோம், வேல்ட் ஃபுல்லா இதான் நடக்கும். ஒரு சில ப்ராசஸ் மட்டும் கேப்சர் ஆகும். பெரிய சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்கு, சைக்ளோனுடைய ரேடியஸ் வந்து 1000 கிலோமீட்டர்ல இருந்து ஒரு 1500 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கும். ஸோ சைக்ளோன்லாம் கேப்சர் ஆகும், இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவோம் அது எல்லாம் கேப்சர் ஆகும். இது மாதிரி இந்த பெரிய சினாப்டிக் ஸ்கேல் வெதர் சிஸ்டம்ல அதுல கேப்சர் ஆகும் அந்த மாடல்ல. சின்ன சின்ன இப்போ தண்டஸ்ட்ராம் கேப்சர் ஆகாது, உள்ள ஃபில்டர் ஆகி போயிட்டு இருக்கும். நம்ம வந்து பெரிய கிரிட் போட்டிருக்கோம், ஏன்னா அப்போ நம்ம கம்ப்யூட்டிங் பவர் இல்லை. ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டிங் பவர் அதிகமானதுனால இப்ப எல்லாமே நாம 1 கிலோமீட்டர் பை 1 கிலோமீட்டர் கிரீட் சைஸ்ல ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எதுவுமே உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது, எது மிஸ் ஆகாது, ஃபுல் எல்லா சிஸ்டமும் கேப்சர் ஆகிட்டு இருக்கும். இன்னொன்னு டேட்டாவும் அதிகமாகுது, ஏன்னா முன்னால எங்களுக்கு வந்து டேட்டா சோர்ஸ் கம்மி, சேட்டலைட், ரேடார் இதெல்லாம் இது அதிகமாயிருக்கு. அதனால வந்து உங்களுக்கு வந்து அனாலிசிஸ் அதிகமாயிருக்கு, கம்ப்யூட்டிங் பவர் அதிகமா இருக்கு. இப்போ எல்லாம் வந்து பெட்டாப்ளாப்ஸ்ல கம்ப்யூட்டிங் பவர் இருந்துட்டு இருக்கு, ஒரு செகண்டுக்கு வந்து 10^15 அதை விட அதிகம், அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து இப்போ பெட்டாப்ளாப் அதுக்கு மேலேயும் போகுது கம்ப்யூட்டிங் பவர், அவ்வளவு கால்குலேஷன் ஒரு செகண்ட்ல பண்ணும்.
1: அதனாலதான் இப்ப வந்து ஹவர்லி ரிப்போர்ட்ல கூட ஒரு சில சமயத்துல வந்து நாங்க வந்து பாக்குறோம் சார், இந்த புயல்கள் வரக்கூடிய காலங்கள்ல வந்து நிறைய ப்ரெடிக்ஷன் வந்து கொடுக்குறீங்க, மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனாலதான் இவ்வளவு வந்து நமக்கு கொடுக்க முடியுது.
0: ஆமா, வந்து இப்போ நம்ம ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும், அவர்லி ரிப்போர்ட் கொடுக்கணும், உங்களுக்கு அதை விட கம்மியான சமயத்துல வந்து அப்சர்வேஷன் கிடைச்சிருக்கணும். ஒன்னு வந்து மேனுவல் அப்சர்வேஷன், அது வந்து லிமிட்டட் தான். இப்போ நீங்க கடல்ல வந்து ஒரு புயலை வந்து மானிட்டர் பண்ணுதீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடாருடைய அப்சர்வேஷன் எவ்ரி 10 மினிட்ஸ் கிடைக்கும், சேட்டலைட் அப்சர்வேஷன் 20-30 மினிட்ஸ் அந்த இன்டர்வெல்ல கிடைச்சிட்டு இருக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு இருப்போம். இதெல்லாம் டெக்னாலஜி வளருது. இப்போ இஸ்ரோ வந்து ஆக்சுவலா என்ன பிளான் பண்ணாங்கன்னா இதை விட கம்மியான டயத்துக்கு வந்து சேட்டலைட் இமேஜ் ப்ராசஸ் பண்ண மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்ப ரேடார் 10 மினிட்ஸ் கொடுத்துக்கிற மாதிரி அவங்களும் நாங்க வந்து 5-10 மினிட்ஸ்ல கொடுக்கும் அது மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது டெக்னாலஜி, இந்தியா ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிட்டு வந்து இமேஜ் அனுப்புவோம், அதை குயிக்கா ஸ்கேன் பண்ணி அனுப்புற மாதிரி ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் டெக்னாலஜி வளர வளர நமக்கு வந்து ஃபோர்காஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும். முன்னால வந்து கிடையாது. ஸோ இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இன்னொரு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் கூட அங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் முன்னாலே ஏன் யூஸ் பண்ண முடியாது, அவங்களுக்கு டேட்டா கம்மியாக இருந்தது. இப்போ டேட்டா இருக்கிறதுனால வந்து ஏஐ கூட யூஸ்ஃபுல்லா இருந்து ஏஐ வந்து வெதர் பேட்டர்னை வந்து அனலைஸ் பண்ணதுக்கு நாங்க ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
1: இப்போ இந்த எல்நினோ காலகட்டத்தில் வந்து

0: மீன்களோட தாக்கம் அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? அதனால ஏற்படக்கூடிய மழை அளவு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் சார்?
1: பொதுவாக ஆக்சுவலாக வந்து எல்நினோ பீரியடில் வந்து புயல் சிவியராக தான் இருக்கும். இன்னும் நம்ம வந்து ஒரு வெதர் சிஸ்டத்தை நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து தடுக்க முடியாது, கணிக்கலாம், அதனுடைய இம்பாக்டை மினிமைஸ் பண்ணலாம். ஒரு சைக்ளோனுக்கு வரப்போகுது தெரிஞ்சுன்னா அது தகுந்தபடி நம்ம வந்து தாழ்வான பகுதியில் இருக்கிற மக்களை வந்து மேடான பகுதி கொண்டு போகலாம். இது மாதிரி நம்ம வந்து இம்பாக்டை வந்து மினிமைஸ் பண்ணலாம், லைஃப் லாஸை வந்து மினிமைஸ் பண்ணலாம். அதனுடைய அந்த சிஸ்டத்தை நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ ஒரு சைக்ளோனுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா ஸ்டாப் பண்ண முடியாது,
0: எதுவும் பண்ண முடியாது. பட் அதோட இம்பாக்ட் நீங்க சொன்ன மாதிரி இம்பாக்ட் வந்து குறைக்கும்.
1: இப்போ முன்னாலலாம் ஆக்சுவலா வந்து நம்ம சூப்பர் சைக்ளோன் ஒன்னு ஒடிசாவில் நடந்தது 1990 ஆயிரக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து நம்மளுடைய டெக்னாலஜி இல்லை, நம்ம ஃபோர்காஸ்ட்
0: கொடுத்து
1: கம்மியா இருந்தது, நம்ம குடித்த இடம் வந்து மாறி போய் இதாயிருச்சு. இப்பெல்லாம் வந்து அக்யூரேட்டா ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சைக்ளோன் அந்த லைஃப் லாஸ் வந்து வெரி மினிமல், ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம அந்த எங்களுடைய டெக்னாலஜினால வந்து நாங்க ஏரியா வந்து சொல்லியிருந்தோம் இந்த இடத்துக்கு வரதுன்னா ஓகே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 50 கிலோமீட்டர் ரேடியஸ் தான் உங்களுக்கு வந்து எரர் வரும்.
0: அந்த எரர் வர்றது கூட கடைசி நேரத்துல அது காற்றின் திசைவேக மாறுபாடு அந்த மாதிரி காரணமா?
1: கடல்ல வந்து புயல் இருந்ததுன்னா புயலுடைய பாதையை டிசைட் பண்ணது வந்து ஒன்று வந்து கடலுடைய வெப்பநிலை. கடல்ல வந்து புயல் இருக்கும்போது அந்த வெப்பநிலை எங்க கம்மியா இருக்கோ அதை நோக்கி தான் நடக்கும். மெயின் வந்து லோ பிரஷர் ஏரியா, அதை எடுத்து கொண்டு போறது வந்து அந்த அப்பர் லெவல் உள்ள விண்டு ஸ்டீரிங் கரண்ட் சொல்லுவோம். சப்போஸ் வந்து இப்போ சைக்ளோன் வந்து இருக்கு, அதுல வந்து மிடில் வந்து காற்றினுடைய விஷயம் எங்க இருக்கோ அந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ காற்று வந்து கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி அடிச்சுன்னா கிழக்கு நோக்கி போயிட்டு இருக்கும். இப்போ காற்று வந்து வடகிழக்குல இருந்து தென்மேற்கு நோக்கி அடிச்சதுன்னா அது வந்து தென்மேற்கு நோக்கி நாகணும். இது வந்து ஆக்சுவலா எப்படின்னா நாங்கள் வந்து ப்ரிடிக்ஷன் வந்து கடல்ல வந்து அப்சர்வேஷன் கிடையாது, எஸ்டிமேஷன் சேட்டலைட்னுடைய டேட்டா வந்து எஸ்டிமேட் பண்ணிட்டு இருப்போம். அதுல அந்த எஸ்டிமேஷன் வந்து அப்பப்ப மிஸ் ஆகலாம். இப்போ அப்சர்வேஷன் மிஸ் ஆகாது, மேனுவல் அப்சர்வேஷன். இப்போ லேண்ட்லனா நாங்க வந்து அப்பர் ஏர மெஷர்மெண்ட் பண்ணுவோம், அப்பர் ஏர ஃபுல்லா நாங்க ஸ்கேன் பண்ணி உங்களுடைய அப்படி காற்றினுடைய விசை திசை எங்க மூவ் ஆயிட்டு இருக்கு, எங்க காற்று எங்க மூவ் ஆயிட்டு இருக்கு, அதோட ஈரப்பதம் எப்படி இருக்கு, எல்லாமே நாங்க லேண்ட்ல வந்து மெஷர் பண்ணுவோம். கடல்ல வந்து
0: அது முடியாது
1: முடியாது அதனால சேட்டலைட்டை வச்சு பண்ணுவோம். சேட்டலைட் வந்து எஸ்டிமேட் பண்ணுவோம், மோஸ்ட்லி வந்து லோ எர்த் ஆர்பிட்டிங் சேட்டலைட், அது வந்து ஒரு 700 கிலோமீட்டர்ல இருந்து பார்க்கும். பட் அதனுடைய ஃப்ரீக்வன்சி கம்மி, அது ஒரு நாளைக்கு 1 or 2 times தான் கவர் ஆகும். பட் மோஸ்ட்லி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறது வந்து ஜியோ ஸ்டேஷனரி தான். அந்த ஜியோ ஸ்டேஷனரி 36 கிலோமீட்டர்ல இருந்து பார்த்துட்டு இருக்கு, அது ஒரு லிமிடேஷன். ஸோ அதனுடைய எஸ்டிமேஷன் வச்சு தான் நம்ம வந்து எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரேடியேஷன் மேலே போவோம், ஸோ அதை வச்சு அதனுடைய நம்ம சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். அள்ளி ஒரு சில லிமிடேஷன்லாம் இருக்கு, ஏன்னா வந்து இப்போ கிளவுடு அதிகமாக இருக்க நேரத்தில் அந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சருடைய எஸ்டிமேஷன் வந்து கொஞ்சம் தப்பாக வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த காரணத்தினால வந்து உங்களுக்கு வந்து அப்போ வந்து அந்த ட்ராக்னுடைய மிஸ்மேட்ச் ஆகும். நம்ம இந்த இடத்துல ட்ராக் கரெக்டாக இருக்குன்னு இருப்போம், பட் அந்த இடத்துல ட்ராக் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கலாம், இன்னொரு பகுதியில் வந்து கம்மியாக இருக்குன்னு அந்த நோக்கி போயிட்டு இருக்கும். கடலில் வந்து எல்லாம் ஓப்பன் தான், ஓப்பன் ஏரியா, எங்கேனாலும் போகலாம். 360 டிகிரியில் எங்கேனாலும் போயிட்டு இருக்கலாம், ஆனால் எல்லா டிகிரியும் போகாது.
0: அதுக்கு எந்த பக்கம் ஓகேவோ அந்த பக்கம்
1: அந்த எந்த பக்கம் எப்படி ஓகேன்னா கடலுடைய மேற்பரப்பு வெப்பநிலை அதிகமாக இருக்கணும், பிரஷர் கம்மியாக இருக்கும், பிரஷர் கம்மியா இருக்கணும். இந்த வெப்பநிலை அதிகமா இருந்துச்சுன்னா பிரஷர் கம்மியாகும், அந்த பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கும். அது போக அந்த காற்றினுடைய திசை, சைக்ளோன் வந்து இப்போ ஒரு 12 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா மெயின் சென்டர் பகுதியில் எங்க காற்று அடிக்கும் அந்த பகுதி அப்படி அந்த புஷ் பண்ணிச்சுன்னா அந்த பகுதியை போயிட்டு இருக்கோம்.
0: எல்நினோ பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. இப்ப பொதுமக்கள் வந்து இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க செய்ய வேண்டியது இல்லை சார், ஏன்னா தவறான தகவல்களை அவங்க வந்து நம்ப கூடாது. சரியான தகவல்களை வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து இப்ப சமூக வலைதளத்துல அடிக்கடி வந்து தகவல் கொடுத்துட்டே இருக்கீங்க, இதெல்லாம் வந்து அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னும் என்னென்ன விஷயம் செய்யலாம் சார் பொதுமக்கள் சரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், தேவையில்லாம பயப்படக்கூடாது?
1: எல்நினோ என்பது ஒரு இயற்கையான நிகழ்வு, அதை அவர்கள் புரிந்து கொள்ளணும் ஃபர்ஸ்ட். இது வந்து இப்போ சைக்ளோனோ அதாவது புயல் இல்லைன்னா சுனாமி மாதிரி ஒரு சிவியர் வெதர் பினாமினம் கிடையாது. கிளைமேட் பினாமினா அதனுடைய தாக்கம் இருக்கும். இப்போ இந்த சோசியல் மீடியானால மக்கள் வந்து ஆக்சுவலாக எல்நினோ அப்படின்னால எல்லாம் பயத்தில் இருந்துட்டு இருக்காங்க, பயப்பட தேவையில்லை. வடகிழக்கு பருவமழை நேரத்தில் வந்து இயல்பை விட அதிகமான மழை இருக்கும். வெப்பநிலை வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், வெப்பநிலை இருந்துட்டு இருக்கோம். அது நம்ம வந்து அது தகுந்தபடி வந்து இப்போ சின்ன குழந்தைகள் வயசானவர்கள் வந்து வெயில் நேரத்தில் வந்து மதியம் வெளியே போகாமல் இருக்கணும். ஆமாம், வெளியே போனா கூட அவங்க தண்ணியும் குடிக்கணும், வெளியே போயிட்டு வரணும். முடிந்த அளவுக்கு இந்த விவசாயம் வேலை பண்ணவங்க அந்த பகல்ல 12 ஒரு 2-3 வரைக்கும் வந்து அந்த வேலையை வந்து தவிர்க்கிறது நல்லது, என் நிழல்ல இருந்துக்கலாம். எல்நினோ என்பது இயற்கையாக ஏற்படும் ஒரு காலநிலை நிகழ்வு என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்நினோவை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, இதனால் மழை மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் ஏற்படலாம், விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக விவசாயிகள் இந்திய வானிலை ஆய்வு மையம் வழங்கும் அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கைகளை தொடர்ந்து கவனித்து அதுக்கேற்ப செயல்பட வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க சார். குறிப்பா வந்து இறுதியா நீங்க சொன்னது விவசாயிகள்

0: ஒரு வானிலை முன்னறிவிப்பு அப்படின்றது வானிலை மையம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. தேவையற்ற அச்சம் வந்து விவசாயிகளோ பொதுமக்களோ கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இதுக்கப்புறம் வந்து வானிலை ஆய்வு மையத்தோட தகவல்களை சரியா வந்து ஃபாலோ பண்ணி மக்கள் வந்து அச்சம் இல்லாம இருப்பாங்க. நம்மளாம் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்கள், எல்நினோனா என்ன, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், தேவையற்ற அச்சங்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. மேலும் நம்மளுடைய தொழில்நுட்பம் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு, அதன் அடிப்படையில வானிலை ஆய்வு மையம் எவ்வளவு வந்து அட்வான்ஸ்டா வந்து கணிப்புகளை வந்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு, உங்களுடைய பணி எவ்வளவு சிறப்பா இருக்குன்றதையும் சொன்னீங்க. ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி சார்.
1: நன்றி.

0: நேரம் 9:30. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
0: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் இடைவிடா இசைமழையாக, இன்னிசை கீதங்களின் பவனியாக இனிய ராகம்.

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இனிய ராகம், இடைவிடாத இசை மழை.

0: இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

நேரம் 10 மணி. நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் யு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வாசித்திருக்கும் மாண்டலின் இசை, வி எல் குமார் அவர்கள் வயலின், பத்ரி சதீஷ்குமார் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் முதலில் சோ பில்லு என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஜெகன் மோகினி ராகம், ரூபக தாளம்.

நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் யூ ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வாசித்திருக்கும் மாண்டலின் இசை, விஎல் குமார் அவர்கள் வயலின், பத்ரி சதீஷ்குமார் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் இனி எந்துக்கு பெத்தல என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, சங்கராபரண ராகம், ஆதி தாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக பஜரே யது நாதம் என தொடங்கும் சதாசிவ பிரமேந்திரர் இயற்றியது பீலு ராகம் ஆதி தாளம்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் யு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வாசித்திருந்த மாண்டலின் இசை, வி எல் குமார் அவர்கள் வயலின், பத்ரி சதீஷ்குமார் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 11 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை மணி 5:45. அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். ஜெய் ஹிந்த்.